இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஊழைக் காட்டிலும் பெரிதும் வலிமையானவை யாவை உள்ளன? மற்றொன்றை வலியது என்று கருதினாலும் அங்கும் ஊழே முன்வந்து நிற்கும்.

நேர்களை நீ கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையில் விளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி கேட்கலாம். இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எம் ஸ்வேதா ஸ்ரீ. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் கேட்கலாம். தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இறப்பட கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம் இன்னைக்கு அழகு குட்டி செல்லமாக. 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றி கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் விளங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மலரும் மொட்டுக்கள். இன்று தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கழுக்காப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்த அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். பகல் 2:00 இலக்கியம் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் கேட்கலாம். 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 நாடகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:00 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7:00 திரை இசை. 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் அறுவடை மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி

0: আকাশবাণী இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதை தான் மூலதனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினைப் போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றென்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புக்கள் நமக்கு சொல்லித்தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் இல்லையே, தூக்கம் இல்லையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சிங்கன்னா உழைப்பவன் படுத்த உடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்த உடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதை இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்துவிடும், கைகளில் பூமி தவழ்ந்துவிடும். உழைப்பே

0: அது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதை போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம், உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

நேரம் காலை 6:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இதயங்களை இறை பார்க்கலால் இதமாக வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது முதல் பாடல், நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில்.

உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது அடுத்த பாடல், எஸ் எம் யூசுப் குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
3: உங்கள் இதயங்களை இறை பாக்களால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது அடுத்த பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் குரலில்.

0: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் எட்டாம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: பக்திமாலை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது நிறைவு பாடல் பி.எஸ். சசிரேகா குரலில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நீங்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். அடுத்த 5 நாட்களுக்கு வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். 9 வரைக்கும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. பகல் நேர வெப்பநிலை 95 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 77 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும். காற்றினுடைய திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். பண்ணைக்குட்டையில் மீன் வளர்க்கும் விவசாயிகள் தற்போது நிலவி வரும் எல்நினோ விளைவு காரணமாக வெயிலின் தாக்கம் குறையாமல் உள்ளது. இதன் விளைவாக மாவட்டம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை காணப்படுவதால் போதிய அளவு நீர் கிடைக்காத சூழல் உள்ளது. இது மீன்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட வழிவகுக்கிறது. எனவே இதனை தவிர்க்க மீன் வளர்க்கப்படும் குளங்களில் நீர் வீணாவதை தடுத்து முடிந்தவரை சரியான அளவில் நீர்மட்டத்தை பராமரித்து மீன்களுக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைப்பதை உறுதி செய்யணும். தற்போது வைகாசி பட்டத்தில் சாகுபடி செய்துள்ள ஆமணக் பயிரில் பரவலாக வாடல் நோய் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளாக இலைகள் மடங்கியும் தொங்கியும் நுனியில் மட்டும் இலைகள் இருக்குமாறு காட்சியளிக்கும் மற்றும் செடிகள் வாடியும் வேர்கள் மாற்றமடைந்தும் திசுக்கள் இறந்தும் இறுதியில் செடி முழுவதும் இறந்து விடுகின்றன. எனவே இதன் பரவலை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற ரசாயன பூஞ்சாணக்குள்ளியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து செடியின் வேர்பகுதியில் ஊற்றணும். நாமக்கல் மாவட்டத்தில் தக்காளி பயிரானது ஆடிப்பட்டத்தில் நாமகிரி வெண்ணந்தூர் நாமக்கல் புதுச்சத்திரம் மற்றும் பரமத்தி வட்டாரங்களில் பெருமளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. எனவே தக்காளி நடவடிக்கை ஏற்றவாறு நிலத்தினை தயார் செய்து கொள்ளணும். கடைசி உழவின் போது 1 ஏக்கருக்கு 200 கிலோ நன்கு மக்கிய தொழுவுரத்துடன் தலா 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரடி மற்றும் பேசிலஸ் சப்டிலஸ் கலந்து இடணும். மேலும் தக்காளி நாற்று உற்பத்தி செய்ய 1 ஏக்கருக்கு சாதாரண ரகங்களுக்கு 160 கிராம் விதையும் வீரியவுட்டு ரகங்களுக்கு 40 கிராம் விதையும் தேவைப்படும். நாற்றுகளை பூஞ்சானம் மற்றும் பாக்டீரியா நோய்களிலிருந்து பாதுகாக்க விதைப்பதற்கு முன்பாகவே 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரடி மற்றும் 10 கிராம் பேசில

0: சப்கிளாஸ் விதையுடன் கலந்து விதை நேரத்தில் செய்த பின் விதைப்பது அவசியமாகும். அடுத்து, இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த நகரங்களில் வெப்பநிலையை குறைக்கும் நடவடிக்கைகளும் அவசியமாகின்றன. அதிக அளவில் மரங்களை வளர்ப்பது, திறந்த வெளி பகுதிகளை பாதுகாப்பது, பசுமை பரப்பை அதிகரிப்பது, கட்டிடங்கள் வடிவமைப்பதில் வெப்பத்தை குறைக்கும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். மேலும், குறைந்த வருமான மக்களின் குடியிருப்புகளில் காற்றோட்ட வசதியை மேம்படுத்தணும். வெப்ப அலைகள் குறைத்து முன்னெச்சரிக்கையாக வழங்கணும். இது போன்ற நடவடிக்கைகளை அவசியம் ஏற்படணும். வெப்பம் என்பது இனி பகல் நேரத்தில் மட்டும் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை அல்ல, இரவிலும் கூட மனிதர்களின் தூக்கத்தை கெடுக்கும் அளவில் பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. சென்னை, பெங்களூர் போன்ற வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் இது பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. அடுத்து, பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2026-27 ஆண்டுகளுக்கு அடுத்து பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2026-27 ஆண்டு காரிப் பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் பயிர்களான வாழை, சின்ன வெங்காயம், மஞ்சள், மரவள்ளி, தக்காளி போன்ற பயிர்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்ட குறுவட்டங்களில் உள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். அதன்படி, மரவள்ளிக்கு மவுனூர் வட்டாரத்திலும், பாலப்பட்டி வளையப்பட்டி குறுவட்டத்திலும், கொல்லிமலை வட்டாரத்தில் வாழவந்தினாடு திருப்புலிநாடு குறுவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். மஞ்சளுக்கு எருமப்பட்டி வட்டாரத்திலும், மேட்டுப்பட்டி குறுவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். அதுபோல் தக்காளி வாழைக்கு அடுத்து அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, முருங்கை என ஒவ்வொன்றும் சத்து மிகுந்தவை தான். அனைத்து வகையான கீரைகளும் சூரிய வெளிச்சத்தில் நன்றாக வளரும். குறிப்பாக 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கீரை சாகுபடிக்கு ஏற்றது. குளிர்ச்சியான பகுதிகளிலும் கீரைகளை வளர்க்க முடியும். சிறுகீரை, அரைக்கீரை, முள்ளுக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி, பசலி, மணத்தக்காளி கீரைகளை தனித்தனியை பாத்திரங்களில் சாகுபடி செய்யலாம். மண் மற்றும் நிலம், நிலத்தை கட்டிகள் இல்லாமல் உழுது அதில் பாத்திகளை தயார் செய்யணும். நல்ல மண்ணும் மணலும் கலந்த சற்றே அமிலத்தன்மை கொண்ட இருமண் பாட்டு நிலம் கீரை சாகுபடிக்கு உகந்தது. அதிக களிமண் முற்றிலும் மணல் கொண்ட நிலத்தை தவிர்ப்பது நல்லது. ஹெக்டேருக்கு 25 டன் மக்கியத்தூள் எருவை கடைசி உழவின் போது இட்டு மண்ணுடன் கலக்கணும். பின்பு 2 க்கு 1.5 மீட்டர் என்ற அளவில் சம பாத்திகள் பக்கத்தில் நீர்ப்பாசனத்திற்கு வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும். பாத்திகளினுடைய அளவு நமது நிர்வாக திறமைக்கு ஏற்றபடி செய்யலாம். ஒரு ஹெக்டேரில் கீரை சாகுபடி செய்ய 2.5 கிலோ விதை தேவை. விதைகள் சிறிதாக இருப்பதால் சீராக விதைக்க விதையுடன் 2 கிலோ மணல் கலந்து பாத்திகளில் நேரடியாக தூவி அதன் மேல் மண் அல்லது மணலை தூவிவிடணும். நீர் மேலாண்மை கீரையினுடைய வேர் ஆழமாக செல்லாது என்பதால் தினமும் அல்லது மண்ணினுடைய ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யணும். உப்பு நீர் விதை முளைப்பு திறனை பாதிப்பதால் முளைக்கும் வரைக்கும் நன்னீர் பயன்படுத்துவது நல்லது. பாத்திகளில் நிதானமாக நீர்ப்பாய்ச்சினால்தான் விதைகள் ஒரு பக்கமாக அடித்து செல்லாது. அடுத்து 3 நாட்களில் உயிர் தண்ணீரும், பிறகு பின் வாரம் ஒரு முறை நீர்ப்பாய்ச்சணும். விதையத்தை 6 முதல் 8 நாட்களில் முளைத்துவிடும். பிறகு 12 முதல் 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் செடிகளை கலைத்துவிட்டால் சீராக வளரும். ஊட்டச்சத்து மேலாண்மை ஹெக்டேருக்கு அடிவுரமாக தலைச்சத்து 75 கிலோ, மணிச்சத்து 50 கிலோ, சாம்பல் சத்து 25 கிலோ, இந்த அளவில் ரசாயன உரங்களை கொடுக்கணும். ஒரு ஹெக்டேருக்கு 2 கிலோ பாஸ்பேட் பாக்டீரியா, 2 கிலோ அசோஸ்பைலம், இந்த உயிர் உரங்களை அடிவுரமாக இடணும். விதைத்த 10 முதல் 15 நாட்கள் களை எடுக்க வேண்டும். விதைத்த 21வது நாளில் அறுவடை செய்யப்படுவதால் பூச்சி மருந்து தெளிக்காமல் இருப்பது நல்லது. எனினும் இலை கடிக்கும் புழுக்கள், இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்த வெம்பு சார்ந்த வேப்பெண்ணெய், இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தலாம். அறுவடை தண்டுக்கீரையை மீண்டும் மீண்டும் கிள்ளி விடலாம். அரைக்கீரையை விதைத்த 25 நாளில் தரையிலிருந்து 5 சென்டிமீட்டர் அளவில் கிள்ளி எடுக்கணும். பின் 7 நாட்கள் இடைவெளியில் என 10 முறை அறுவடை செய்யலாம். அரைக்கீரை ஹெக்டேருக்கு 25 டன் மகசூல் கிடைக்கும். முளைக்குவரையை விதைத்த 21 முதல் 25 நாட்களை வேருடன் பறிக்கணும். இது ஹெக்டேருக்கு 10 டன் மகசூல் கிடைக்கும். சிறிய செடிகளை 10 நாட்கள் இடைவெளியில் மற்றொரு முறை அறுவடை செய்யலாம். தண்டுக்கீரையை விதைத்த 35 முதல் 40 நாட்களில் வேருடன் அல்லது கிளைகளை மட்டும் அறுவடை செய்யலாம். இது ஹெக்டேருக்கு 16 டன் கிடைக்கும். சரியான சந்தைப்படுத்துதல், பல வகை கீரைகள் கலப்பு சாகுபடி மூலம் ஒரு ஏக்கருக்கு கணிசமாக லாபம் பெற முடியும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்தது, இந்த சாமந்தி பூ சாகுபடி குறித்த தகவலை தெரிஞ்சுக்கணும். மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தில் பேப்பர் சாமந்தி பூ ஆவணி மாதத்தில் சாகுபடி

0: செய்யலாம். இந்த சாமந்தி பூ 90 நாட்களுக்கு பின் மகசூல் வரும். குறிப்பாக எந்த ஒரு பூவை சாகுபடி செய்தாலும் மேட்டுப்பாத்தி நிலத்தில் சாகுபடி செய்யணும். அப்போது தான் வயலில் தண்ணீர் தேங்காமல் செடிகள் அழுகாமல் இருக்கும், பூக்களினுடைய மகசூல் நன்றாக இருக்கும். இந்த பூக்கள் ஐப்பசி, கார்த்திகை ஆகிய விரத மாதங்கள் மற்றும் திருமணம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் அலங்காரத்திற்காக அதிக விலை கொடுத்து வாங்கவும் தயக்கம் காட்டுவதில்லை. எனவே நீங்களும் மலர் சாகுபடி செஞ்சு பயன்பெறணும்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும்

0: திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100 மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 1 குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்டு இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபெய் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீத்தி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி

மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை. நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வடகமையிலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலயமலை நிகழ்ச்சி. இன்றைய மலாலயமலை நம்ம நினைக்கிறார் ஊரார் சுண்டி நடுநிலைப்பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை எம் ஸ்வேதாஸ்ரீ. வணக்கம் ஸ்வேதாஸ்ரீ.
4: வணக்கம் சார்.
3: ஸ்வேதாஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோம்.
3: நல்லா இருக்கீங்கப்பா. நகையெல்லாம் நிறைய போட்டுட்டு பயங்கரமா இருக்கீங்க. என்ன இப்படி நகையை போட்டுருக்கீங்க நீங்க?
4: கண்ணாடி வளையல், கண்ணாடி மணி போட்டிருக்கேன் சார்.
3: ஓ, இதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாப்பா, கண்ணியே கூசுது. எங்க வாங்கினீங்க இந்த மணி?
4: கடையில.
3: கடையில தான் வைக்கிறாங்க. எந்த ஒரு கடையில இருக்குது?
4: நங்கவழி.
3: நங்கவழியில கிடைக்குதா? நான் போனா கொடுப்பாங்களா?
4: காசு கொடுத்தா யார் வேணா தருவாங்க.
3: ரொம்ப நல்லா இருக்கு. சரி, எங்க இருந்து வரீங்க பாப்பா நீங்க?
4: புது சின்னக்காவூர்.
3: எப்படி வரீங்க நீங்க?
4: வண்டியில.
3: வண்டியில துருன்னு வண்டி ஓட்டு வந்துருவீங்களா? நீங்க
4: அம்மா கொண்டு வந்து விடுவாங்க.
3: அப்பா சில நேரங்கள அம்மா சில நேரங்கள கொண்டு வந்து விடுறாங்க. உள்ள தனியா வரமாட்டீங்களா? ஏன் வந்த என்னவும்
4: பயமா இருக்கும்.
3: ஓ, பயமா இருக்கு. சரி, பெரிய பொண்ணோட கூட தனியா வருவோம். சரி, என்ன தெரியும் உங்களுக்கு?
4: பாட்டு
3: பாடுங்க சத்தமா.
4: Fly, fly, fly, fly like a bird. Flow, flow, flow, flow like a river. Hop, hop, hop, hop like a frog. Crow, crow, crow, crow like a grass.
3: முடிஞ்சதா? பயங்கரமா பாடுறீங்க. எத்தனை நாள் மனப்பாடம் பண்ணீங்க இந்த பாட்டு?
4: இங்கிலீஷ் புக்ல.
3: இங்கிலீஷ் புக்ல இருந்து பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டீங்க? சரி, ஜட போட்டுருங்க. ரெண்டு குதிரவாள் ஜடை சூப்பரா இருக்குது. நீங்களே போட்டுட்டீங்களா?
4: இல்ல, அம்மா போட்டு விட்டாங்க.
3: ஏன் நீங்க போட்டுக்க மாட்டீங்க? சரியா
4: போட தெரியாது.
3: என்னதான் தெரியும் உங்களுக்கு?
4: படிக்க தெரியும், எழுத தெரியும்,
3: அப்புறமா
4: சாப்பிட தெரியும்.
3: ஓ, இதெல்லாம் தெரியுது. வெரிட்டு வெரிட்டு நல்லா தெரியட்டும். சரி, அடுத்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு சொல்லுங்க.
4: ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஹிட்டிங் சுவர் நோ பாப்பா, டெல்லிங் கைஸ் நோ பாப்பா.
3: என்ன சாப்பிட பிடிக்கும்?
4: பிரியாணி.
3: பிரியாணி சாப்பிடுறீங்களா? இட்லியே அரை இட்லியும் சாப்பிட மாட்டீங்களா? எப்படி பிரியாணி சாப்பிடுறீங்க நீங்க?
4: அம்மா செஞ்சு கொடுப்பாங்க.
3: ஓ, அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. லெக் பீஸோட முட்டையோட சேர்த்து கலந்து ஒரு பிடி பிடிச்சிருந்தீங்க. பிரியாணி சாப்பிட்றது என்ன ஆகும்?
4: குறைச்சி விட்டு தூங்கிடுவோம் சார்.
3: குறைட்ட விட்டே தூங்கிடுவீங்களா? அந்த அளவுக்கு சாப்பிடுறீங்களா?
4: எஸ் சார்.
3: எங்களுக்கெல்லாம் பிரியாணிலாம் சாப்பிட்டா தூக்கம் வருது இல்லையா? உங்களுக்கு மட்டும் ஏன் வருது?
4: எனக்கு வரும் சார்.
3: சரிப்பா, நல்லா தூங்குங்க. சரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்களா ஸ்வேதாஸ்ரீ? நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய போனாடுறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
4: போலீஸ்.
3: எதுக்காக போலீஸ் ஆகணும் ஆசைப்படுறீங்க?
4: உலகத்தை காப்பாற்றணும்.
3: உலகத்தையே காப்பாற்ற போறீங்களா? எப்படி போலீஸ் ஆகி மாதிரி நீங்கள் உலகத்தை காப்பாற்ற போறீங்க?
4: பறந்து பறந்து போய் திறனை பிடிக்கும் சார்.
3: ஓ, பறந்து பறந்து போய் திறனை பிடிக்கும். ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டே வாட்ச் பண்ணுவீங்க. யார் யார் உலகத்தில் திடுறாங்க, யார் யார் தப்பு பண்ணுறாங்க, அவங்களாம் அப்படியே ஹெலிகாப்டர் கீழே இறக்கி அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலில் போட்டுருக்கீங்களா?
4: எஸ் சார்.
3: ஆட்டோ நட இப்படி தான் பறக்கிற போலீஸ் இன்னைக்கு தான் பார்த்துருக்குறேன். சரிங்க ஸ்வேதா, சரி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பொம்பளை 108.5 உங்களை மூலமாக வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
4: நன்றி சார்.
3: இணையினே இன்றைய மலையாள சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை எம் ஸ்வேதாஸ்ரீ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: நேரம் காலை 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று ஆகஸ்ட் 9.
4: விடுதலை போராட்ட வீரர்,
3: வழக்கறிஞர்,
4: பாரம்பரிய நடன கலைஞர்
3: மற்றும் ஆர்வலர் என்ற பன்முகம் கொண்டவர்.
4: பாரம்பரிய நடனங்களை கற்றுக்கொண்டதோடு கர்நாடக இசையை கற்றுக்கொண்டவர்.
3: சதீர் ஆட்டத்திற்கு பரதநாட்டியம் என பெயர் சூட்டியவர்.
4: பத்மஸ்ரீ விருது,
3: கலா சிகாமணி விருதுகளை பெற்றவர்.
4: மெட்ராஸ் மியூசிக் அகாடமியை நிறுவிய தமிழகத்தை சார்ந்த
3: கிருஷ்ண ஐயர் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1897.
3: விடுதலை போராட்ட வீராங்கனை,
4: பெண்ணிய சமூக ஆர்வலர்
3: மற்றும் எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர்.
4: ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்த முதல் ஒடிசா பெண்மணி இவரே.
3: வங்காளம்,
4: சமஸ்கிருதம்,
3: ஒடியா ஆகிய மொழிகளை பயின்றவர்.
4: முதல் பெண் பேச்சாளர்.
3: கூட்டுறவு வங்கியின் முதல் பெண் இயக்குனர்.
4: கால் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் செனட் உறுப்பினர் போன்ற பெருமைகளை பெற்றவர் இவரே.
3: இவர் ஏராளமான புத்தகங்களையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.
4: ஒடிசா சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர்.
3: சரளா தேவி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1904.
3: எழுத்தாளர்
4: மற்றும் அறிஞர்.
3: கன்னடம்,
4: ஆங்கிலம்
3: ஆகிய இரு மொழிகளிலும் நூல்களை எழுதியுள்ளார்.
4: பாரத சிந்து ராஷ்மி என்ற காவியத்திற்காக ஞானபீட விருது பெற்றவர்.
3: பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர்.
4: 20ஆம் நூற்றாண்டின் மிக நீண்ட காவிய கதையை எழுதிய
3: VK கோகாக் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1909.

0: ஒழித்த பாடலை எழுதியவர்
1: இயக்குனர்,
0: தயாரிப்பாளர்,
1: பாடலாசிரியர்,
0: கவிஞர்,
1: எழுத்தாளர்,
0: வசனகர்த்தா
1: என பல்துறை வித்தகர்.
0: கவியரசு கண்ணதாசனின் உதவியாளராக திரையுலகில் நுழைந்தவர்.
1: இசை ஜாம்பவான் இளையராஜாவை தமிழ் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர்.
0: அவர் தொட்ட துறைகளும் எட்டிய சிகரங்களும் இன்னொரு நூற்றாண்டு சினிமாவிற்கு பெரு விருட்சம்.
1: 100 படங்களுக்கு மேல் எழுத்தாளராகவும்
0: 200 திரைப்படங்களுக்கு மேல் பாடல்களும் எழுதியவர்.
1: இசையின் மீது சொல்ல தெரியாத ஆர்வமும் வேகமும் கொண்டவர்.
0: கலை மாமணி விருது பெற்றவர்.
1: எளிமையான தோற்றத்துடன் சத்தமே இல்லாமல் சாதனைகள் செய்த சகலகலா வல்லவன்.
0: பஞ்சு அருணாச்சலம் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 2016.
0: பழங்குடிகள் குறித்தும் அவர்களின் உரிமைகள் குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகின்றது.
1: உலகின் 2 வாரத்திற்கு ஒரு பழங்குடி இன மொழி அழிவதாக தகவல் தெரிவிக்கின்றனர்.
0: உலகில் 1/4 பங்கிற்கும் அதிகமான பழங்குடியினர் இந்தியாவில் வாழ்கின்றனர்.
1: 1994 ஆண்டு முன்மொழியப்பட்டு 2007 ஆண்டு செப்டம்பர் 13 அன்று ஐக்கிய நாடுகள் சபை இந்நாளை அறிவித்தது.
0: இன்று
1: உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினம்.
2: 2 உலக போரில் ஜப்பானின் நாகசாகி நகர் மீது ஐக்கிய அமெரிக்கா
1: கொழுத்த மனிதன் என பெயரிடப்பட்ட அணுகுண்டு வீசிய நாள் இன்று.
0: ஆண்டு 1945.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மக்கள்.

0: திருச்சி ஜி கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
2: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.
7: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். தக்காளி 18 ரூபாய், கத்தரி 25 ரூபாய், வெண்டைக்காய் 34 ரூபாய், அவரைக்காய் 64 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சுழைக்காய் 24 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், மொச்சை அவரை 60 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 84 ரூபாய், எலுமிச்சை பழம் 130 ரூபாய். இவையாவும் கிலோ 1க்கான விலை நிலவரம். உழவு சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
8: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: ஏகா, செய்தி தெரியுமா?
10: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
11: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
13: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
14: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தந்ததிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
16: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
17: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
18: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
19: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
10: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: என்ன சார், காலையில தான் கண்ணு ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
2: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட்டில்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
0: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். உலக புகழ்பெற்ற ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் அந்த தம்பதிகள் நின்றிருந்தார்கள். அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவரை பார்க்க வேண்டும் என்று செயலாளரிடம் போய் முறையிட்டார்கள். அதெல்லாம் முடியாது, நீங்கள் அவரை பார்க்க வேண்டுமானால் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வர வேண்டும். நீங்கள் அவ்வாறு வரவில்லை, பார்க்க முடியாது, செல்லுங்கள் என்று விரட்டினார் அந்த பல்கலைக்கழகத்தின் செயலாளர். இல்லை இல்லை, நாங்கள் அவரை பார்த்தே ஆக வேண்டும் என்று அங்கேயே நின்றிருந்தார்கள். காலையில் வந்தவர்கள் மதிய நேரத்தை தாண்டியது நேரம், அவர்கள் செல்வதா இல்லை அதை புரிந்து கொண்ட அந்த செயலாளர் இவர்களை ஏற்ற இறக்கத்தோடு பார்த்தான். ஏனென்றால் இவர்களுடைய ஆடை பழுப்பு நிற ஆடை, பழைய ஆடை. இவர்கள் எதற்காக பல்கலைக்கழக தலைவரை பார்க்க வேண்டும்? பார்த்தால் பட்டிக்காட்டு மனிதர்களைப் போல தெரிகிறார்களே, நாகரிகமற்றவர்களாக தெரிகிறார்களே. இவர்கள் எதற்கு பல்கலைக்கழக வேந்தரை பார்க்க வேண்டும் என்று மனதுக்குள் ஏளனமாக அந்த தம்பதிகளை பார்த்தான் அந்த செயலாளர். வேறு வழியில்லை, இவர்கள் பார்க்காமல் போக மாட்டார்கள் என்பதை உணர்ந்து, சரி ஒரு நிமிடம் நேரம் தருகிறேன், அதற்குள் பல்கலைக்கழக தலைவரை பார்த்துவிட்டு வெளியே வந்து விடுங்கள் என்று சொல்லி உள்ளே அனுப்பினான். இவர்களுடைய தோற்றத்தை பார்த்த அந்த பல்கலைக்கழக தலைவரும் ஏளனமாக பார்த்தார். என்ன விஷயம் என்று கேட்டார். ஐயா, எங்கள் ஒரே மகனை இந்த உலக புகழ்பெற்ற ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்திலே சேர்த்தோம். ஓராண்டுக்கு முன்னால் விபத்தில் இறந்து போய்விட்டான். அவன் நினைவாக இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு சின்னம் வைக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தார்கள் அந்த தம்பதிகள். அவ்வளவுதான் தாமதம். பல்கலைக்கழக தலைவர் சொன்னார், விளையாடுகிறீர்களா, எத்தனையோ பேர் இந்த பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள் இறந்து போய்விடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சிலை வைத்தால் இது கல்லறை தோட்டமாக சுடுகாடாக மாறிவிடும், முடியாது என்று சொன்னார். இல்லை இல்லை, நாங்கள் அப்படி சொல்லவில்லை, என் மகன் பெயரில் ஒரு கட்டிடத்தை கட்டித்தர விரும்புகிறோம் என்று அந்த தம்பதிகள் சொன்னார்கள். என்ன விளையாடுகிறீர்களா, நீங்கள் போய் கட்டிடம் கட்டித்தரப் போகிறீர்களா? ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 7.5 மில்லியன் டாலர் செலவாகும், உங்களால் முடியுமா என்று கேட்டார் அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர். அதற்கு அந்த தம்பதிகளில் ஒருவர், அந்த தாய் சொன்னார், 7.5 மில்லியன் டாலர் தான் செலவாகுமா? அப்படியானால் என் மகன் நினைவாக நான் ஒரு பல்கலைக்கழகத்தையே உருவாக்கி விடுவேனே என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். அந்த ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்தின் தலைவர் அதிர்ந்து போய் உறைந்து போய் நின்றார். வெளியே வந்தார்கள் அந்த தம்பதிகள். அந்த தம்பதிகளான திருமதி லீலேன் ஸ்டான்போர்டு வெளியே வந்தார்கள். ஸ்டான்போர்டு பெயரிலே அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலே இன்று உலகமே வியக்கக்கூடிய ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்று ஒளி வீசி கொண்டிருக்கிறது. ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்தின் தலைவர் இவர்களை ஏளனமாக நினைத்தார். அந்த பல்கலைக்கழகத்துக்கு போட்டியாக ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் இன்று கலிபோர்னியாவில் உள்ளது. எனவே யாரையுமே ஏளனமாக, இழிவாக, உடைகளை கொண்டோ, உருவத்தை கொண்டோ நாம் நினைக்கக்கூடாது என்பதற்கு இந்த வரலாற்று செய்தி ஒரு செய்தியாக அமைகிறது. இதைதான் வள்ளுவன் உருவம் கண்டு எல்லாமே வேண்டும் என்று சொல்கிறான். யாரையுமே எளிதாக எடை போட்டு விடக்கூடாது என்பதற்கு இந்த பல்கலைக்கழகமே சாட்சியாக இருக்கிறது. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: பண்பலையினை தொடர்ந்து கேட்கலாம்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17 தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200 அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது.

அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தொமாச்சு மிட்டே தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12 வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 இரண்டாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்கள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்பு சாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12 புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். பெரிய கருப்பு சாமி அருள் பெருக.
5: தமிழ்நாடு ஷெட்யூல் ரைட் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா ஆகஸ்ட் 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது ஏஜே ஃபார்ம்ஸ், வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ், தலைச்சோலை.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
8: தர்மபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8 ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்பு சாமி திருக்கோவிலில் 12 ஆடி அமாவாசை திருவிழா 12 புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். பெரிய கருப்பு சாமி அருள் பெருக.
12: தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
13: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி. 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: பெரு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
15: காம்பில் இருக்கிற தோல் வந்து கட் ஆகலாம். அது ஏன்னா குழந்தை ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணாலும் இல்லை ரொம்ப அடிக்கடி ஃபீட் பண்ணாலும். ஸோ ஜென்ரலாக நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து ஒரு சைடில் 15-20 வரைக்கும் குழந்தை சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு சைடுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ளே குழந்தை அடிக்கடி கேட்கறதுனா பால் பத்துறதாங்கிறத யோசிக்கணும், இல்லை வேற ஏதாவது காரணத்தால் குழந்தை அழறதாங்கிறத யோசிக்கணும். ரொம்ப ஒரு மணி நேரத்துக்குள்ளக்குள்ள நம்ம அடிக்கடி ஒவ்வொரு வாட்டியும் ஃபீட் பண்ணி ஒரே சைட்ல 20 அரை மணி நேரம் எல்லாம், 3/4 எல்லாம் சில மதர் ஸ்வீட் பண்ணா அந்த காம்பு வந்து இன்ஜர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இன்ஜர் ஆச்சுன்னா வலி வரும். வலி வந்தாலே சம்திங் இஸ் ராங், தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அந்த கட் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அலர்ஜிங்கிறது யூஸ்வலா வரதில்ல. நீங்க ரெண்டாவது விஷயம், இந்த நிப்பிள் இன்ஜுரி ஆற காரணம், குழந்தை வாய் வச்சு சப்பும் போது தி பேபி கிரியேட்ஸ் எ சக்ஷன், அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் வச்சு தான் அதை சக் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம சரி குழந்தை கொடுத்தது போகிறோம் மாற்றலாம் அப்படிங்கும்போது குழந்தையாக விடாமல் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பிரெஸ்ட்டை இழுத்தோன்னா அது வந்து

0: கடிக்கும். கடிக்கும் போது இந்த கட் வரும். ஸோ குழந்தையோட தானாக விடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா ஜென்டிலாக அந்த சக்ஷனை ரிலீஸ் பண்ணி வாயை திறந்து காம்பை வெள்ளை எடுக்கணும். அப்போ இந்த நிப்பிள் இன்ஜுரி வராமல் நம்ம தவிர்க்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே ஒரு அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணுறது நல்லது. அப்பர் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, எப்போவாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு 3 கிலோ 4 கிலோ தூக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருப்போமா? நார்மலாக நம்ம பண்ணுறது இல்லைல்ல. ஸோ குழந்தை பிறந்த அப்புறம் அந்த குழந்தைய நம்ம முக்காவாசி சமயம் தூக்கிட்டே தான் இருக்கும். அதனால ஷோல்டர், பிரெஸ்ட், செஸ்ட் எல்லாமே வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஷோல்டர் ஸ்ட்ரெங்தனிங், அப்பர் பேக் ஸ்ட்ரெங்தனிங், இதெல்லாம் அப்பர் பாடி எக்ஸசைசஸ் முதலேருந்தே பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பாஸ்டர் சரியாக இருக்கும், பேக் பெயின் வராது, அண்ட் குழந்தைய ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் நடந்து இதெல்லாம் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் அவ்வளோவா தெரியாது. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட். ஆக்சுவலி இப்போ வந்து மோஸ்ட் ரீசன்ட் வாஸ் கோவிட். கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கறதில்ல. வெஸ்டர்ன் வேர்ல்டில் டெஃபினெட்லி ஹெச்ஐவி, கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருந்தது தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு அதில் கூட பிரெஸ்ட் ஃபீடிங் அலோவ் பண்ணுறது உண்டு. ஏன்னா கொஞ்சம் அதுலேருந்து வர இம்யூனிட்டி பேபிக்கு பாஸ் அவுட் ஆகுது. பட் தீஸ் ஆர் 2 காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் வேர் வி சே நோ. மெடிக்கேஷன் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும், மெடிக்கேஷன் எடுத்தோன்னா சில மனநோய்களுக்கு போடுற மெடிசன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து பேபிக்கு, ஏன்னா அதனால பேபிக்கு சில இம்பாக்ட் வரும். சில மெடிசன்ஸ் வந்து ஸ்டாகர் பண்ணி ஃபீட் பண்ணலாம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மாத்திரை எடுத்துட்டா உடனே தாய்ப்பால் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாத்திரை அப்சார்ப் ஆகி அந்த லெவல் ரத்தத்தில் ஏறத்துக்கு ஒரு 2 hours ஆகும். ஸோ அதனால நீ ஃபீட் பண்ணிட்டோ இல்லை மாத்திரை போட்ட உடனேயோ ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 hoursக்கு ஃபீட் பண்ணாது. அந்த டைமில் அடிஷ்னல் பால் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் அட்வைஸ் பண்ணி கொடுக்கறது உண்டு. பட் சில மருந்துகளுக்கு, மனநோய் மருந்துகளுக்கு டெஃபினட்டாக ஃபீடிங் அலோவ் பண்ணுறது கிடையாது. காமன் மெடிசன்ஸ்னால பாதிக்காது. ஸோ இப்போ ஒரு ஜுரம் வருது, பாராசிட்டமால் எடுத்துக்கிறோம். கோல்டு வருதுன்னு ஏதாவது எடுத்துக்கிறோம். வயிற்று வலிக்கு ஏதாவது ஆன்டாசிடோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு

0: 4,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: சந்தோஷ சாரல்ல இன்னைக்கான பொதறிவு கேள்வி: ஆசிய ராப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதுதாங்க இன்னைக்கான கேள்வி. ராஃப்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ரப்பர் படகு இல்லைனா கட்டுமரம் மூலமாக ஆற்றில் நீரோட்டத்துடன் பயணம் செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆசிய ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெறப் போகுது? தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 6,000 கனஅடியாக உள்ளது. சந்தோஷ சாரல் ஒழிக்க வருகிறது. முதல் பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திற்காக பரத்வாஜ் இசையில், வைரமுத்து பாடல் வரிகளில், உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரல்களில்.

0: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
9: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
8: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: அடைஞ்சிருக்கேன்.

0: அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிறைவு பாடலாக தித்திக்குதே திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் சுஜாதா மோகன் குரலில்

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: உலக
3: பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன், சண்முக பிரியா, ஏற்காடு.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: இன்னைக்கு சந்தோஷ சாரல்ல கேட்டிருந்த பொது அறிவு கேள்விக்கான விடை, ஆசிய ராப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான விடை நம்ம இந்தியாவில் உள்ள அருணாச்சல பிரதேசத்துல தான் நடைபெறப் போகுது. ராப்டிங் அப்படிங்கிறது ரப்பர் படகு கட்டுமரம் மூலமா ஆற்றின் நீரோட்டத்துடன் பயணம் செய்யக்கூடிய ஒரு சாகச விளையாட்டுன்னு சொல்லலாம். இந்த விளையாட்டு ஆசிய ராப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி அருணாச்சல பிரதேசத்துல நடைபெறப் போகுது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள்

0: மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேரம் காலை 8 மணி. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று August 9 தமிழகம் முழுக்க பல இடங்களில் புத்தக திருவிழாக்கள் இனிது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருவிழா என்பதனால் வருபவர்களும் போபவர்களும் அதனை கொண்டாடுகிறவர்களும் மிகுதியாகவே இருக்கிறார்கள். புத்தகம் தொடர்பான உரைகளும் கூட அந்தந்த விழா மேடைகளில் குறித்த நேரங்களில் அரங்கேற்றமாகின்றன. வாசிக்கிற பழக்கம் கூடியிருக்கிறதா, வாங்குகிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா என்கிற ஆராய்ச்சிகள் எல்லாம் கடந்து ஒரு புத்தகம் அச்சேறுகிற பொழுது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாறுகளையும் கூட நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லதாக இருக்கும் என்றே தோன்றுகிறது. ஒரு பிரதி அச்சடிக்கப்படுவது முதல் முயற்சி, அது ஆக்கம். அதுபோலவே பல பிரதிகள் அச்சிடப்படுகிற பொழுது அது உற்பத்தியாக மாறிவிடுகின்றன. ஒரே புத்தகம்தான் பல லட்சக்கணக்கான மனிதர்களை சென்று சேர்வதற்கு இந்த அச்சு வாகனங்கள் வசதி செய்கின்றன, பரவுகின்றன. இப்படி தொடங்கிய இந்த தொழில் இன்றைக்கு லட்சக்கணக்கான பிரதிகளோ அல்லது ஆயிரக்கணக்கான பிரதிகளோ அச்சிட்டு வெளியிட்ட நாளிலேயே விற்பனையாகி இருக்கிறதா என்றால் ஐயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உலக அரங்கில் பல லட்சக்கணக்கான பிரதிகள் விற்றிருக்கக்கூடிய புத்தகங்களும் இருக்கின்றன. அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஹேரியட் எலிசபெத் பிக்சன் என்பவர், ஸ்டோவ் என்கிற மத போதகரை மணந்த இவர் பிற்காலத்தில் ஹேரியட் பீச்சர் ஸ்டவ் என்கிற பெயரால் உலகம் அறியப்பட்ட ஒரு மனிதராக உருவாக்கம் பெற்றார். சிறு வயதில் இருந்தே அமெரிக்க நாட்டில் வாழ்கிற கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நேரடியாக பார்த்தும் சொல்ல கேட்டும் வளர்ந்த இவர் அந்த அடிமை குழந்தைகளினுடைய துயரங்களை, தாங்க முடியாத உணர்வுகளை பிற சொல்ல கேட்டு அவற்றை எழுதவும் தொடங்கினார். அது சாதாரணமானது அல்ல. அடிமைகள் எஜமானர்களுக்கு அடிபணிய மறுத்தால் கொலை செய்யப்படுவர், கருப்பர்களை கண்ணால் பார்ப்பது கூட கேவலம் என்பதான நிலைகளில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்து கொடுமைக்கு பயந்து தப்பிக்க முடியாமல் வேறு நாடு சென்று விட்டால் கூட அந்த அடிமையின் தலைவன் எஜமானன் விரும்பினால் அந்த நாட்டிற்கே சென்று அந்த நாட்டு அரசாங்கத்தின் உதவியுடன் ஓடிப்போன அடிமையை கண்டுபிடித்து மீட்டுக் கொண்டு வர வாய்ப்புக்குரிய சட்டங்களும் கூட இருந்த சூழல். அப்படி மீட்டுக் கொண்டு வந்த கருப்பின் அடிமைகளை துரத்தி துரட்டி நடுரோட்டில் அடித்தும் நொறுக்கியும் பிற அடிமைகளின் அடிமனதில் அச்சத்தையும் வீதியும் புகட்டி வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அங்கிருந்து தப்பி தாம் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு சமய கல்லூரிக்கு வந்த ஒரு பெண்ணின் துயரக்கதையை கேட்ட இந்த பெண்மணி ஹேரியட் பீச்சர் ஸ்டோவ் என்பவர் தாம் குழந்தைகளுடைய இழந்த அனுபவத்தையும் குழைத்து அக்காலத்தில் தி நோனல் எரா என்கிற இதழில் ஆங்கிள் டாம்ஸ் கேவின் என்கிற தொடர் கதையை எழுதினார். மக்களின் வரவேற்பு பெற்ற இந்த நூலை 2 பாகங்களாக தொகுத்து நூல் வடிவில் 1852 வெளியிட்டார். இது இவர் எழுதிய முதல் நூல் தான். ஆனால் 5000 பிரதிகள் அச்சடிக்கப்பட்ட அதே வேளையில் 3000 பிரதிகள் வெளிவந்த முதல் நாளிலேயே விற்று தீர்ந்தது. மீதியுள்ள அத்தனை பிரதிகளும் மறுநாளே விற்று முடிந்தது. இன்னும் பிரதிகள் வேண்டும் என்று கேட்டு கடிதங்கள் ஏராளமாக குவிந்தன. உடனடியாக 10000 பிரதிகள் அவசர அவசரமாக அச்சடிக்கப்பட்டன. அவை வெளிவந்த ஒரே வாரத்தில் விற்றும் தீர்ந்தன. இப்படி ஒரே ஆண்டிற்குள் 3 லட்சம் பிரதிகள் அமெரிக்காவில் மட்டும் விற்றன. அக்காலத்தில் நவீன விசையினால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 8 அச்சு எந்திரங்கள் இரவு பகலாக ஓடி இந்த நூலை அச்சடித்து தள்ளி கொண்டிருக்கின்றன. இதற்கான காகிதங்களை உற்பத்தி செய்வதற்காக 3 ஆலைகள் தொடர்ந்து காகிதங்களை உற்பத்தி செய்து அனுப்பும் பணியில் முழுக்க ஈடுபட்டிருந்தன. இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகும் ஆர்டர்களை முழுமை செய்ய முடியாமல் திணறல் ஏற்பட்டது என்று இந்த வரலாற்று செய்தியை ஸ்டாலின் குணசேகரன் எழுதிய தொடர்களை படிக்கிற பொழுது இப்படியும் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது என்று எண்ணம் தோன்றுகிறது. இப்படி பலருடைய இதயங்களையும் தொட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் மக்களுக்கு நெருக்கமாக வகையில் புத்தகங்களாக கூடிய சூழல் இந்தியாவில் மலராதா, தமிழகத்தில் மீண்டும் எழாதா என்கிற ஏக்கம் வருகிறது. இந்த ஏக்கத்தின் கனவு நனவாவதற்கு இனிவரும் காலத்தில் நல்ல புத்தகங்களை வாங்கவும் படிக்கவும் மக்களுக்கு மத்தியில் பரப்பவும் கூட முயற்சி எடுத்துக் கொள்ளுகிற நாம் இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் உறவினர்களின் இல்லங்களுக்கு

0: செல்லுகிற பொழுதோ, குழந்தைகளின் பிறந்த தினங்களை கொண்டாடுகிற பொழுதோ ஓர் நல்ல புத்தகத்தை வாங்கி பரிசளித்தால் கூட இது நடைமுறைக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்றே தோன்றுகின்றது.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: பொனியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. நாளை நன்றாக இருக்கும் என்று காத்திருக்காமல் இன்றைய நாளை நன்றாக மாற்றுவோம். கண்டிப்பா ஒரு புன்னகையோட நாளை ஆரம்பிக்கும் போது, நல்ல எண்ணங்களோட பயணிக்கும் போது இன்றைய நாள் நமக்கான நாளாக இருக்கும் இல்லைங்களா? அந்த நம்பிக்கையோட எல்லாரும் நன்றிக்கான நாளை நல்லபடியா தொடங்குவோம். பொனியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி தான். ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்ல வந்து உங்களுக்கான பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னாலும் சரி, எஃப்எம்ல வந்து வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்கணும்னு நினைச்சாலும் உடனே வந்து 043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அப்படி இல்லைனா எஃப்எம்க்கு கால் பண்ணியும் பேசலாம். 043-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்தும் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். பொனியின் புதுப்புனல்ல முதல் பாடலை கேட்டிருக்காங்க. பாலக்கோட்ல இருந்து சுரேந்திரன் கேட்டிருக்காரு. தங்க லைஃப் திரைப்படத்திலிருந்து அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
4: தமிழ்நாடு ஷெட்யூல் ரை பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக அன்போடு அழைப்பது AJ ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ் தலைச்சோலை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
8: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நேரம் சரியா 8:15. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
3: நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இதில் வந்து கேத் லேப்னு சொல்லுவோம். கேத் லேப் அப்படின்னா, அதாவது ஹார்ட் அட்டாக்னு சொல்ற முடியாது, மாரடைப்புக்கு செய்யக்கூடிய ஆன்ஜியோ கருவிகளை நம்ம நிறுவியிருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனையில். இதில் வந்து இருதய மருத்துவர்கள், இதய பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மருத்துவமனையில் மற்ற துறைகளான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை மற்றும் சீனியர்கத்துறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் வயிறு குடல் பிரிவு, நுரையீரல் பிரிவு, அப்புறம் வந்து தலைகாய சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் பிரிவு, தண்டுவட அறுவை சிகிச்சை பிரிவு என எல்லா சிறப்பு சிகிச்சைகளும் கிடைக்கின்றது. நம்முடைய மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா, பிரத்யேகமாக முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் NK48 சொல்லுவாங்க, அதாவது தலைகாய ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 6 மணி நேரத்துக்குள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவங்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசுடைய பங்கீட்டு கீழ் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
4: இடுப்புல வரக்கூடிய டிபி நோய், அதாவது காசு நோய் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் இதுக்கு டிபி மருந்துகள் கிடைக்கின்றன. இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய காசு நோய் புரோகிராம் நடக்குது, அதாவது ரிவைஸ்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது தேசிய காசு நோய் தடுப்பு குழுனே தனியா இருக்கு. இதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமாக மருந்துகளை இலவசமாக கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் மருந்துகளை சரியாக உட்கொள்கிறார்களா அப்படின்னு கண்காணிப்பாங்க. கண்காணிச்சு அரசுக்கு அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. ரெண்டாவது, இந்த மருந்துகளை உட்கொள்ள தவறக்கூடிய நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வீடு சென்று அவங்களை கண்டுபிடிச்சி மருந்துகளை உட்கொள்ள வைக்கிறது அவங்களுடைய வேலை. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அதாவது சுகாதார பணியாளர்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு இது வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா காசு நோய் ரொம்ப குறைவாக மாறிவிட்டது, ரொம்ப குறைவாயிடுச்சு. நான் வந்து MBBS படித்த காலத்தில் நிறைய காசு நோய் நோய்களை பார்ப்போம். இப்போ காசு நோய் நோயாளிகளை குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இதனுடைய முக்கியமான ஒரு வீரியத்தோட ஒரு முனைப்போடு இந்த செயல்பாடு நடக்கின்றது. நம்ம ஆனால் நம்மளுடைய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய டிபி கிருமி வந்து காசநோய் மருந்துகள், அதாவது டிபி மருந்துகள் இலவசமாக அரசு மருத்துவமனையில் கிடைக்கிறது. நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர், எதுக்கு இந்த 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க? அட்டட்டியாக மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால எனக்கு ஹீட் ஆயிடுச்சு உடம்புல, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல்ல வந்து நம்முடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வைத்தியமே வந்து பரிபூர்ணமாக குணமாகும். பாதிலேயே நம்ம வந்து குணமாயிட்டோம்னு நினைக்கவும் கூடாது, அவநம்பிக்கையும் கொள்ளக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. நம்ம சரியாயிடுச்சுன்னு நம்மளே முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவரை தான் பார்த்து உங்களுக்கு சரியாயிடுச்சா இல்லையான்னு சரி செய்ய முடியப்பா. ஒரு வண்டி சர்வீஸ் விடுறோம், ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, பாதிலே போய் வண்டி எடுத்துட்டு நீங்க வந்து ஓட்டிடுவீங்களா? ஓட்ட மாட்டோம்ல. ஒரு வண்டிக்கே நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு பயப்படுறோம். நம்ம உடம்பும் ஒரு வண்டி தாங்க. மருத்துவர்கள் யாரு? ஹியூமன் மெக்கானிக், அவ்வளவுதான். அவங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறாங்க, மோட்டார் மெக்கானிக்கு, நாங்கள் வந்து ஹியூமன் மெக்கானிக். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் சொன்னாங்கன்னா அவங்களுடைய அறிவுரையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயம் இது பரிபூர்ணமாக சரியாகலாம்.
2: தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.

0: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
1: தொடர்புக்கு 9150779329.
2: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க? பிரதீப். எங்கிருந்து பேசுறீங்க?
9: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாளையத்தோட்டம்.
8: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: வீட்டில் இருக்கேன்.
8: வீட்டில் இருக்கீங்களா? ஓ, இன்னைக்கு வந்து லீவுங்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ? சாப்பாடுலாம் ஆயிடுச்சா? சாப்பிட்டுட்டீங்களா இல்லையா? சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் பிரதீப்க்கு?
9: மாத்தி பார்த்து பாடல்.
8: சரி, கேட்டுவோம். நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: நேயர்களின் மேடையாய்

0: விவசாயிகளின் ஊற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி

0: ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
0: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
0: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
0: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
0: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
0: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், ராமாயணம் வடமொழியிலிருந்து வந்தது. வால்மீகி எழுத தமிழில் கம்பன் எழுதினார். மகாபாரதம் வடமொழியிலிருந்து வந்தது. வியாசர் எழுத பெருந்தேவனார், வில்லிபுத்தூரார், அதே போல பாரதியார் போன்றவர்கள் அந்த பாரதத்தை பிற்காலத்தில் தொகுத்து பாடினார்கள். ஆனால் பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், அது வழி நூல் அல்ல, இது முதல் நூல். வழி நூல் என்பது நாம் பிற மொழிகளிலிருந்து நம் மொழிக்கு மொழிமாற்றம் செய்து கொள்வது. பெரிய புராணத்தை ஏன் பாடினார், பாட வேண்டிய அவசியம் என்ன? சேக்கிழார் முதலமைச்சராக இருந்த போது அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் தினசரி கதைகள் கேட்பானாம், கதை சொல்ல ஆட்கள் வருவார்களாம். அதை பார்த்து கொண்டிருந்த சேக்கிழார் சொன்னாராம், ஏன் சாதாரண அவக்கதைகளை கேட்கிறீர்கள், வாழ்க்கைக்கு பயனற்றவை. நம்ம வார்த்தையில் சொல்றதா டைம் பாஸ், எதுக்காக? சிவக்கதைகளை கேளுங்கள், பயனுண்டு, இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டு. அப்படியானால் அதை சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாமே என்று மன்னன் சொல்ல, 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தானே பாடி அரங்கேற்றம் செய்கிறார் சேக்கிழார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கலாய்வு மிகச்சிறந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தனக்கு முன்னோடியான சில நூல்களை கையில எடுத்துக் கொள்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 63 நாயன்மார்கள் ஒருவராகிய தேவாரம்பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை திருவாரூர் கோயிலுக்குள் செல்ல, அங்கே வாசலில் இருந்த அடியார்கள் அவரை பார்த்து வணக்கம் சொல்ல, இவர் இறைவன் மீது இருந்த நாட்டத்தால் அவர்களை கவனியாது ஒன்லைன் ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லியிருப்பார் சுந்தரர். அதான் மூலக்கதை பெரிய புராணத்துக்கு. தில்லைவாள் அன்னநதம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கு மடியேன் என்று 63 நாயன்மார்களுக்கும் ஒரு ஒரு அடியிலே வரலாற்றை சொல்லியிருப்பார். அது பெரிய புராணத்தினுடைய தொடக்கம். 63 நாயன்மார்களை அவர் சொல்லியிருப்பார். அதே போல நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி என்ற அந்த பாடல் மூலமாக இதே மாதிரி நாம் அடியார்கள் வரலாற்றை அறிகிறோம். இவற்றையெல்லாம் மூலமாக வைத்துக் கொண்டு பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் தான் தொடங்குவதற்கு முன்பாக களாய்வு செய்து, ஏனென்றால் அதிலே அத்தனை சாதி பெருமக்களும் 60 நாயன்மார்களாக இருக்கிறார்கள். திருக்குறிப்பு தொண்டர், சலவை தொழிலாளி, இப்படி அத்தனை பேரும் இருக்கிறார்கள். வீரர்கள் இருக்கிறார்கள், அந்தணர்கள் இருக்கிறார்கள், சத்திரியர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றையெல்லாம் தொகுத்து பாடலாக பாடுவதற்கு முன்பாக அவர் தில்லையிலே சென்று எம்பெருமாணத்திலே அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். கலெக்டர் வந்து திறந்து வைப்பார், முதலமைச்சர் தொடங்கி வைப்பார், பிரதம மந்திரி கூடிய சிப்பார் என்பது போல சிவபெருமான் அவருக்கு உலகலாம் என்று அந்த சொல்லை எடுத்துக் கொடுத்தாராம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மெலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம். இதுதான் அந்த பாடல்.
4: நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
5: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: பொனியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. ராயன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஒட்டப்பட்டியிலிருந்து சிந்துஜா அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல் ராயன் திரைப்படத்திற்காக.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
4: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
5: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
6: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
6: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் காலை 8:45. இனி கேட்கலாம்.
2: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்
2: முகத்தில் கருமா
1: சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: முகத்தில் கருமா சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ரெண்டு பேர் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறப்போ குறுக்க பூந்து தொந்தரவு பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க பூந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சல கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாம சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும், அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமா இஎம்ஐ அப்படின்னு சொல்றாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய பட்டியலாவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலை

0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: ரெண்டு பேர் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறப்போ குறுக்க பூந்து தொந்தரவு பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க பூந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலிருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பு உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின் ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்றாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே, அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோட கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும், அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: இருபது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR

நீங்கள் கேட்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பொன்னியின் புதுப்புணல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பைசன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. போச்சம்பள்ளியிலிருந்து கார்த்திக் அவர் கேட்டக்கூடிய பாடல் பைசன் திரைப்படத்திற்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி

0: சங்கர் ஸ்கேன்ஸ். இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: அரசர்கள் வெல்வது அதிசயம் அல்ல, ஆண்டவன் வெல்வது கூட அற்புதம் அல்ல. மானுடம் வென்றதமா என்று உரக்க குவினான் கம்பன். கம்பனின் ராமகாதையில் ராமன் வனவாசம் போகிறான். நாட்டிலிருந்து காடு நோக்கி செல்கிறான். காடு நோக்கி செல்ல செல்ல அவனுடைய உடன்பிறப்பின் பட்டியல் கூடிக்கொண்டே போகிறது. குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான், அவன் காட்டு மனிதன். சுக்ரீவனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான், அவன் மனிதன் அல்ல விலங்கு. விபீடனனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான், அவன் மனிதனும் அல்ல விலங்குமல்ல அரக்கன். உயிர்குலத் தொகுதியில் எத்தனை பட்டியல் இருக்கிறதோ அனைத்தையும் உடன்பிறப்பாக உடன் உறவாக ஏற்கிற மனநிலையில் ராமனின் மனநிலையை உயர்த்தி காட்டுகிறான் கம்பன். அதே நேரத்தில் ராமனையும் பரதனையும் ஒரு தராசு தட்டில் நிறுத்தி பார்க்கிறான் கம்பன். ஒரு தட்டில் ராமன், மறுதட்டில் பரதன். பரதனை ராமனோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பரதனோடு ஒப்பிட 1000 ராமர்கள் தேவைப்படுகிறார்கள். 1000 ராமர் நின்கேள் ஆவரோ என்கிறான் கம்பன். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? ராமனுக்கு ஆட்சி மறுக்கப்பட்டது, வனவாசம் போனான். பரதனுக்கோ தங்கத்தாம்பாளத்தில் ஆட்சி அதிகாரம் தரப்பட்டது, ஏற்றுக்கொள்ள மறுத்து துறந்தான். அனைத்தும் இருந்தும் ஏற்காத மனநிலைதான் தியாகத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை இன்றைய இளைய தலைமுறை பெற்றுக்கொள்கிறதா? அண்ணன் தம்பி இரண்டு பேருக்கு சண்டை, வெறும் வரப்பு சண்டை. அதற்காக வயல்களையே விற்றுவிட்டு வரப்பு சண்டைக்காக வழக்கு நடத்தி தங்கள் பொருளையும் தங்களையும் அழித்துக் கொள்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் பேசிக்கொள்கிறது. குட்டி ஒட்டகம் தாய் ஒட்டகத்திடம் கேட்கிறது, அம்மா, ஆண்டவன் நம்மை மட்டும் இவ்வளவு அருவறுப்பாக படைத்து விட்டானே, ஏன் என்ன குறை கண்ணே? நமக்கு பார் எவ்வளவு கனமான தோல், சாக்கு போல இருக்குது இந்த தோல், இது உனக்கு அருவறுப்பா தெரியலையா? குட்டி ஒட்டகம். தாய் ஒட்டகம் சொன்னது, கண்ணே, நம்ம பாலைவனத்தில் நல்ல வெயில் இருக்கும், மிகப்பெரிய வெயில் கொளுத்து விட்டு எரியும். அதை போல கடும் குளிர், மிகப்பெரிய குளிர்நிலை இருக்கும். இரண்டையும் தாங்கிக் கொள்ளத்தான் இறைவன் நமக்கு சாக்கு போன்ற கடினமான தோலை தந்திருக்கிறான். கடினமான வெப்பத்தையும் கொதிக்கின்ற வெப்பத்தையும் மிக உறைந்து போகிற குளிர்நிலையும் தாங்கிக் கொள்ளத்தான் இந்த சாக்கு போன்ற தோல். இப்போது குட்டி ஒட்டகம் விடவில்லை, நமக்கு மட்டும் ஏமா தட்ட போல பல்லு, அசிங்கமா இருக்கே, அருவறுப்பா இருக்கே. கண்ணே, பாலைவனத்தில் முச்செடிகள் நிறைய இருக்கு, இதை நம்ம மென்று தின்னத்தான் இந்த தட்டை போன்ற பற்கள் தேவைப்படுகிறது. சரி, நமக்கு எதுக்கு குச்சி போல கால் உயரமா இருக்கு? குட்டி ஒட்டகத்தின் கேள்வி. பாலைவனத்தின் புதை மணலில் நாம் வேகமாக நடப்பதற்குத்தான் இந்த குச்சி போன்ற உயரமான கால்கள். சாக்கு போன்ற தோளும் தட்டையான பற்களும் குச்சியான கால்களும் பாலைவனத்தில் நாம் வாழ்வதற்கு இறைவன் வழங்கிய வரப்பிரசாதம், தாய் ஒட்டகம் சொல்கிறது. குட்டி ஒட்டகம் இப்போ கேட்டது, அம்மா, எல்லாம் சரிதான், சாக்கு போல தோல், குச்சியான உயரமான காலு, அருவறுப்பான தட்டையான பற்கள், இவையெல்லாம் நாம் பாலைவனத்தில் வசித்தால் பயன்படும். இப்போது நாம் இருக்கிறது ஒரு மிருகக்காட்சி சாலையில் அல்லம்மா, மிருகக்காட்சி சாலையில் கூண்டுக்குள் இவையெல்லாம் பயன்படவில்லை. படித்தான் மனித வாழ்க்கை. இறைவன் தந்த அனைத்து வாய்ப்புகளையும் நாம் நழுவ விட்டு எங்கோ தடுமாறிக் கொண்டிருக்கும்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. உடைந்து விழுவதை விட துணிந்து எழுவதே மேல் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நாம் இணையவிருக்கிறோம் வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சிக்காக.
4: முதுகுவலி, கழுத்து வலி.

0: சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: குறும்பு பார்வையினாலும் கொஞ்சி பேசும் மழலை மொழியாலும் பிஞ்சு விரல்களின் கொஞ்சம் அழகினாலும் செங்காந்தல் இதழ்களின் மெல்லிய சிரிப்பினாலும் நம்மை கட்டி போடும் அழகு குட்டிச் செல்லங்களுக்காக இது அழகு குட்டிச் செல்லம். உங்க வீட்டு செல்லக்குட்டிஸ் நிகழ்ச்சியில பாடல் பாடலாம், கதை, கவிதை, விடுகதை, திருக்குறள் என சொல்லலாம். அதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 30, மற்றொரு எண் 24 40 31, மேலும் 2 எண்கள் 94 86 81 10 25 அல்லது 94 86 65 20 25. இந்த எண்களை அழைச்சு உங்க வீட்டு செல்லக்குட்டீஸ நீங்க நிகழ்ச்சியில பங்கு பெற வைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் புவனேஸ்வரி இளங்கோ. இப்ப இணைப்பில் இணைய முதல் அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
9: வணக்கம் மேம்.
8: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
9: என்ன
8: பேருமா?
9: நிகில்
8: நேசிகன். நிகில் நேசிகன், உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கே, யார் வச்சாங்க உங்க பேரு? அப்பாவா? இந்த நேம்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? அடுத்த தர தெரிஞ்சிட்டு வந்து என் கிட்ட சொல்லணும், சரியா? சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
9: இயற்கையை
8: போற்றுவோம். சொல்லுங்க.
9: மாமலை போற்றுவோம், மாமலை போற்றுவோம், நாம நீர்வெளி உலகிற்கு அவன் அலை போல் மேல் நின்றுதான் துரத்தலாம். பொருள் அச்சம் தரும் கடனை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மலையானது வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதனால் மழையை போற்றுவோம்.
8: வடிகள், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி.
9: தங்கச்சி
8: பேசுறாங்க, கொடுங்க. வணக்கம்.
9: என்ன
8: பேருமா? தவஸ்ரீ. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
9: அருமை அறிவை தரலாகும், அதுவே தமிழம் குரலாகும், பொருள்களை யாரையும் புகழாது, போற்றாத அறையும் கொல்லாதிருந்தும் புரியாத கொள்கை பொய்யாளியாக எல்லா மனிதரும் நின்றுறவே என்றும் சுமந்தரம் அன்பும் மரணம் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் கொள்கிற வானொலியாக எங்கள் தமிழனும் பேன்மொழியா. நாமக்கல் கவிஞர் வேற அமலினார்.
8: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு.
9: நன்றி.
8: இப்ப இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம்.

0: இணைப்பில் இணையம் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்க பெயர் சொல்லுங்க. உங்களோட இணைப்பு சரியா இல்ல, இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து வந்துட்டு பேசுங்க, சரிங்களா? அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம். வணக்கம்.

0: லோகித், என்கிட்ட பேசுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஆத்தூர். என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன
1: ஸ்டாண்டர்டு?
0: 4th. சரி, ஸ்கூல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கா? ஜாலியா போகுதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல வந்து பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கதை பேசுவீங்களா? பிடி விளையாடுவீங்க. என்ன பிடிக்கும் லோகித்க்கு? என்ன கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்?
1: கபடி.
0: கபடினா ரொம்ப பிடிக்குமா? ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்
0: சொல்லுங்க. அவ்வளவுதானா? சரி, அடுத்த தடவை நிறைய திருக்குறள் கத்துக்கிட்டு வரணும், சரியா? நன்றிப்பா. அடுத்த அழகு குட்டிச்செல்லம் சந்திப்பதற்கு முன்னதாக,
2: JSW நியோ ஸ்டீல் வான உயர்ந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தொருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா August 10 to 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
0: ஒன்பது மணி 13 நாம் இணைந்திருக்கிறோம் வானொலியில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக இணைப்பில் வரும் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
9: தனுஸ்ரீ.
0: தனுஸ்ரீ. சொல்லுங்க.
9: பாட்டு பாக்க போறேன்.
0: என்ன பாட்டு?
9: கல்வியனும் செல்வத்தாலே காலம் வெல்ல போறோமுங்க. ஒற்றுமை கையில் ஏந்தி உயர்ந்து வாழ போறோமுங்க. கனவெல்லாம் நினைவாக கற்றுக்கொள்ள போறோமுங்க. அன்பு கொண்டு பழகிடுவோம் அறிவு கொண்டு வளர்ந்திடுவோம் இந்தியாவின் இளைய சக்தி என்று முற்றி காண்போம். கல்வி வளம் பெருகும் எங்கள் கலைத்திறனும் பெருகும்.
0: ரொம்ப அழகா பாடுனீங்க. நீங்க பாட பாட நான் இங்க டான்ஸ் ஆடினா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு அழகா பாடுனீங்க. யாரு சொல்லி கொடுத்தாங்க இந்த பாட்டு? அம்மாவா? சூப்பரா பாடுறாங்களே. அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட்டுப்புற பாட்டு இந்த மாதிரி நிறைய

0: பாடல்கள் உங்களுக்கு தெரியுமா?
1: என் பாப்பாட்ட கொடுக்குறேன்.
0: பாப்பாட்டியா? ஒரு ஒருத்தவங்களும் தங்கச்சி, பாப்பா, அண்ணா, தம்பி எல்லார்கிட்டையும் பேசணுமா? சரி, கொடுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் என்ன?
1: கயல்விழி.
0: கயல்விழி. என்ன படிக்கிறீங்க?
1: மூன்றாம் வகுப்பு.
0: 3ஆம் வகுப்பு. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு
0: பாடுங்க, குயிக்கா பாடுங்க.
1: வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காட்டி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலை துளியை சேகரித்து மாலையாக மாறும், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாம்பூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகி விண்வெளியை சுற்றலாம், மேகம் எல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கல், வெண்ணில் விடுப்பு எடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
0: உங்களுக்கும் அம்மா தான் பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா?
1: டீச்சர்.
0: டீச்சரா? அம்மா பேர் என்ன?
1: சத்யா.
0: சத்யாம்மா, சூப்பரா பாட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நன்றிம்மா. ஐயோ, இன்னும் எத்தனை பேர்? மறுபடியும் கலந்துக்கலாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அடுத்த தடவை கலந்துக்கலாம். சரியா? நன்றிம்மா. அடுத்த அழகு குட்டி செல்லம் சந்திப்பதற்கு முன்னதாக,
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்
9: படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: மேலும்
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
8: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
7: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
9: ஒவ்வொரு நாளும் காலை 10:05
10: உங்களுக்கு விருப்பமான பாடல்
9: உங்கள் குரலில்.
11: வணக்கம், தர்மபுரியிலிருந்து விக்ரம். எனக்கு பிடித்த பாடல் மாமன்னன் திரைப்படத்திலிருந்து ஜிகுஜிகு ரயில் என தொடங்கும் பாடல் வழங்கவும். நன்றி.
10: இது போல உங்கள் விருப்ப பாடல் பண்பலையில் வளம் வர நீங்க செய்ய வேண்டியது

0: 0543 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குரல் பதிவை அனுப்பி வையுங்க.
1: பாட்டு போட நாங்க ரெடி.
0: கேக்க நீங்க ரெடியா?
1: அப்போ மறக்காம கேளுங்க நீங்கள் கேட்டவை.
2: சிக்கு சிக்கு ரயில் கிளம்புது பார், நிஜங்களில் பயணமும் தொடங்குது பார்.
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
12: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: இது உங்கள் அன்பான பண்பலை, தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை வானொலியில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக இப்போ இணைப்பில் இணையும் அழகு குட்டி செல்லம், வருக. வணக்கம்.
14: என்ன
13: பேரு? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குதே நீங்க பேசுறது. ஸ்லோவா பேசுறீங்களா? யூகேஜி படிக்கிறீங்களா? உங்க பேர் மட்டும் ஒரே தடவை சொல்லுங்களேன். சரி. ஆறாதே நாவினால் சுட்டவாடு. வேற திருக்குறள் தெரியுமா? முதற்றே உலகு. நன்றி. சரி, அழகா திருக்குறள் சொன்னீங்க. டாடி சொல்ல சொல்லவே சொல்றீங்க தானே? ஆமாவா? சரி, அடுத்த நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லணும், சரியா? இப்ப என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க காலையில? அதுவும் அப்பா சொல்லணுமா? என்கிட்ட பேசுங்க. அப்பா கிட்ட எப்பவுமே பேசிட்டு தானே இருக்கீங்க. என்கிட்ட பேசுங்க. அப்பா கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க. என்ன சாப்பிட்டீங்க? பூரியா? இட்லின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு.
14: இட்லியா?
13: இட்லி தாத்தா சாப்பிட்டாங்க, நீங்க பூரி சாப்பிட்டீங்களா? சரி, எனக்கு வந்து பூரி தான் பிடிக்கும், எனக்கு கொண்டு வந்து தரீங்களா? சரியா? தெரியுமா உங்களுக்கு எங்க இருக்குன்னு, எங்க இருக்கேனா அப்படின்னு? சரி, கொண்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி, நன்றிப்பா. இப்ப அடுத்த அழகு குட்டி செல்லம், வருக. வணக்கம்.
15: வணக்கம்.
13: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
15: மஞ்சுப்பட்டி.
13: மஞ்சுப்பட்டியில இருந்து?
15: தமிழ்மதி.
13: தமிழ்மதி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? சொல்லுங்க.

0: அவ்வளவுதானா? நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தர்மபுரி மாவட்டம் நாங்கனம்பட்டியிலிருந்து வைஷ்ணவி பேசுறேன்.
0: வைஷ்ணவி என்ன படிக்கிறீங்க?
1: ஐந்தாம் வகுப்பு.
0: ஐந்தாம் வகுப்பு. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு சண்டே தானே, லீவ் தானே? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? சரி, எல்லாரும் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு லீவு, ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க தானே? எனக்கு
1: சொல்லுங்களேன்.
0: எந்த பிளான்மே பண்ணலையா? ஃபுல்லாக ரெஸ்ட் தானா இன்னைக்கு? சரி, ஓகே. சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சொல்லுங்க.
1: அவ்வயம் பேசி அக்கம் சுருக்கி.
0: சூப்பர். இது யார் எழுதுனாங்க?
1: அவ்வயார்.
0: வெரி குட், வெரி குட். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? கவி நிலா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மஞ்சுப்பட்டி. உங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் பேசுறீங்களே, எல்லாரும் சேர்ந்து வச்சுக்குவீங்களா? ஒரே இடத்துல இருந்து பேசுறீங்களா இல்ல வேற வேற வீட்டுல இருக்கீங்களா? வேற வேற வீட்டுல இருக்கீங்களா? ஏ, நான் பேசிட்டேன், நீ பேசிட்ட, அப்படி பேசிக்குவீங்களா? ஸ்கூல்ல போய் நாளைக்கு எல்லாம் பேசுவீங்களா? என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க? பாடுங்க, கேட்கலாம். ரொம்ப அழகா பாடுனீங்கம்மா, நன்றி. அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம். அடுத்த அழகு குட்டி செல்லம் சந்திப்பதற்கு முன்னதாக,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.
1: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் வானலியில் வசந்தம், இன்று அழகு குட்டி செல்லமாக. இப்ப இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம், வருக. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். வணக்கம். ஹலோ, இருக்கீங்க இணைப்புல? வணக்கம், பேசுங்க. தைரியமா ஜாலியா பேசுங்க. உங்க கூட பேசுறதுக்காக தான் நாங்க இங்க காத்துட்டு இருக்கோம். இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம், வருக. வணக்கம். அடுத்த அழகு குட்டி செல்லம் சந்திப்பதற்கு முன்னதாக

இப்படி சூடு.

0: தமிழ்நாடு ஷெட்யூல்ட் ரைட் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா ஆகஸ்ட் 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக அன்போடு அழைப்பது ஏஜே ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ் தலைச்சோலை.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: JSW Neo Steel TMT கம்பிகள் ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW Neo Steel Pure TMT Bars வலிமையான இந்தியாவை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். JSW Neo Steel
5: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
6: இது உங்கள் அபிமான பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக உங்க வீட்டு செல்லக்குட்டிஸ் நிகழ்ச்சியில பேசணுமா, பாடணுமா, இல்ல கதை கவிதை திருக்குறள்னு சொல்லணுமா, அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 0-43-42-24-40-30 அல்லது 0-43-42-24-40-31 இந்த எண்களுக்கு அழைத்து எங்க கூட பேசவேங்க. இப்போ இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம், வருக. வணக்கம். சுஜிதா,
7: என்ன
6: சொல்ல போறீங்க எங்களுக்கு? இவ்ளோ சொல்ல போறீங்களா? குயிக்கா சொல்லுங்க பாக்கலாம்.
7: அதனால

0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றிமா. இனிப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நவிதா பேசுறேன், பழத்தூர்ல இருந்து.
0: நவிதா, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: நாட்டுப்புற பாட.
0: பாடுங்க, கேட்கலாம்.

0: நவிதா, உங்களோட வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் கம்மி பண்றீங்களா, இல்லைனா தள்ளி வந்து பாடுங்க, ஏன்னா எனக்கு கேட்கல சரியா.
1: பொட்டு வச்சேங்க.

0: ஓகே ஓகேம்மா, நல்லா ஆ கொடுங்க. ஆனால் ஒளி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இல்லைன்னா தள்ளி வாங்க, ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது எனக்கும் கேட்கும், நேயர்கள் கேட்குறாங்க இல்லையா, எல்லாருக்குமே நல்லா தெளிவாக கேட்கும்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: உங்கள் பேர் சொல்லுங்க.
1: மகிழ்மதி.
0: மகிழ்மதி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
1: பாடல்.
0: ஆ, குயிக்காக பாடல்.
1: தமிழுக்கு மனமென்றது இந்த தமிழ், இந்த தமிழ் வந்து வாழ்வுக்கு நிர்மித்த ஊர்.
0: ஓகேம்மா, நன்றி. அடுத்த அழகு குட்டி செல்லம் சந்திப்பதற்கு முன்னதாக
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: ம், செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 610.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
11: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
16: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
17: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
16: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: ஒன்பது 9:51 நாம் இணைந்திருக்கிறோம் வானொலியில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக இணைப்பில் இனியும் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? எனக்கு சரியாவே கேக்கலையே. அப்பா அம்மாவெல்லாம் தள்ளி வந்து பேசுங்க, என்கிட்ட மட்டும் பேசுங்க.

0: நம்ம ஜாலியா பேசலாம். என்கிட்ட மட்டும் பேசுங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. குமாரன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறீங்களா? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? ஸ்கூல் லீவா இன்னைக்கு? சரி, உங்களுக்கு என்ன கலர்னா ரொம்ப பிடிக்கும்? ரெட் கலரா? ரெட் கலர்ல என்னென்ன டாய்ஸ் வச்சிருக்கீங்க? டாய்ஸ்னா பொம்மை. என்னென்ன பொம்மை வச்சிருக்கீங்க? ரெட் கலர்ல பால் இருக்கா உங்ககிட்ட? இல்லையா? சரி, வேற என்னெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு? ஏன் ரெட் கலர் பிடிக்கும் தெரிஞ்சுக்கலாமா? கார். சூப்பர். சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? பாடுங்க, கேட்கலாம். பாடுங்க. என்ன பாட்டு? சேர்ந்து பாடலாமா? நீங்க பாடுங்க, உங்க கூட நானும் சேர்ந்து
1: பாடுறேன்.
0: நிலா நிலா ஓடிவா,
1: நில்லாமல்
0: ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகப்பூ கொண்டு வா, வட்ட வட்ட நிலாவே, எனக்கு உங்களை மாதிரி பாடவே தெரியலையே. நான் அடுத்த தடவை கத்துக்கிட்டு வரேன். எனக்கு நிறைய பாட்டு சொல்லி கொடுங்க. நன்றி. வரேன், சாப்பிட வரேன். என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்க? மட்டன் குழம்பா? சரி, நான் வரேன். ரெடியா எடுத்து வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன். பாய். அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம். வணக்கம். அஜய்குமார் எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருக்க? சேலம் மாவட்டமா? என்ன படிக்கிறீங்க நீங்க? சிக்ஸ்த். எப்படி இருக்கு சிக்ஸ்த்? ஃபிஃப்த் வரைக்கும் ஜாலியா நல்லா இருக்கும், சிக்ஸ்த்துக்கு அப்புறம் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபிஃப்த் வரைக்கும் எப்படி இருந்துச்சு? சிக்ஸ்த்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க வீட்டில்? படி படின்னு சொல்றாங்களா, இல்ல ஃப்ரீயா விடுறாங்களா, என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? இப்ப இருந்தே நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா மார்க் எடுப்பீங்க டென்த்ல எல்லாம். நல்லா பாருங்க. சரி, இன்னைக்கு சண்டே தானே, என்ன பிளான் உங்களோட பிளான்? ஃப்ரெண்ட்ஸோட வெளியில விளையாட போறீங்களா? கேரம். வேற என்ன பிடிக்கும்? இன்டோர் கேம்ஸ்ல கேரம், அவுடோர் கேம்ஸ்ல சைக்கிள் ரைடிங். ஓகே. எப்படி வீட்டில் அண்ணா தம்பி இருக்காங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போவீங்களா ரைடிங்?
2: எனக்கு அண்ணா தம்பி.
0: நீங்கள் ஒருத்தர் தான், ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போவீங்களா? எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க?
2: ஒரு ஹாஃப் அன் அவர்.
0: ஹாஃப் அன் அவர் விளையாடுவீங்களா? சூப்பர். ஓகே, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில்?
2: பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸ்.
0: பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஆஹா, ரொம்ப பெருசா சொல்றீங்களே, எங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம், ஸ்கேண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், ஆன்டைசயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க், காலியம், ஆர்சனிக், செலீனியம், ப்ரோமைட், கிரிப்டான், ருபீடியம், ஸ்ட்ரோன்சியம், இட்ரியம், சிர்கோனியம், நியோபியம், மாலிப்டினம், டெக்னீசியம், ருத்தேனியம், ரோடியம், பெட்டானியம், சில்வர், காட்மியம், ஆன்டிமோனி, டெல்லூரியம், அயோடின், செனோடியம், பிரசோடியம், நியோபியம், ப்ரோமியம், சமேரியம், யூரேனியம், டெர்பியம், டிஸ்போசியம், ஹோல்மியம், பெர்பியம், டூட்டியம், லித்தியம், லித்தியம், ஆஸ்மியம், டாண்டலம், டங்ஸ்டன், ஜீனியம், ஆஸ்மியம், பிளாட்டம், மெர்க்குரி, டாலியம், போலோனியம், மஸ்டர்ட், பேரான், பிரான்சியம், ஹெலியம்.

0: சோடியம், பொட்டாசியம், யுரேனியம், புளுத்தோனியம், யூரியம், மெக்னீசியம், சிலிக்கோனியம், எல்சியம், பெர்மியம், மெக்னீசியம், லாரன்சியம், சிட்ரோனியம், அப்சியம், சீபோரியம், போரியம், ஆக்சியம், டாம்சேடியம், டோன்டியம், காப்பர்சியம், நிகோனியம், டெரோவியம், பெருமோடியம், டெலிசியம், ஆம்பிசா.
1: ஓகே, இது ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதெல்லாம் என்னது இது அப்படிங்கிறது கொஞ்சம் புரியுற மாதிரி மக்களுக்கு தெரியற மாதிரி சொல்றீங்களா?
0: இது வந்து ஒரு எலமெண்ட், அதாவது கேட்டே கிடைக்கிற எலமெண்ட்.
1: ஓகே, நன்றி. அடுத்த அழகு குட்டி செல்லம் சந்திப்பதற்கு முன்னதாக

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தமிழ்நாடு ஷெட்யூல் ட்ரைப் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன், சண்முக பிரியா, ஏற்காடு.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: இப்போ இணைப்பில் இனியும் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
6: என்ன படிக்கிறீங்க? செவன்த் ஸ்டாண்டர்ட். செவன்த் ஸ்டாண்டர்ட். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பா காமராஜர் நகர்ல இருந்து பேசுறேன். ம், சொல்லுங்க. அகர் முதலே எழுத்தெல்லாம் மதிபகவன் முகற்றே உள்ளது. மலர் முசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலம் முசை நீண்டு வாழ்வார். வேண்டாமல் வேண்டுமை வேண்டாமல் நிலாது சேராட்டி அங்கும் இருந்து இல்லை. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு தூவும் மலை. நன்றி மா, நன்றி.
5: இன்னைக்கு அழகு குட்டி செல்லம்ல நிறைய அழகு குட்டி செல்லங்கள் நம்ம கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில நிறைய திருக்குறள், பாட்டு, ஆத்திச்சூடி அப்படின்னு பாடி நம்மளை எல்லாரையும் ரொம்பவே அழகா வந்து சந்தோஷப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கலந்துக்கிட்ட நிகில் நேசிகன், தவஸ்ரீ, லோகித், தனுஸ்ரீ, கயல்வெளி, ஆதவ், தமிழ்மதி, வைஷ்ணவி, கவிநிலா, புஜித், நவீதா, மகிழ்மதி, குமரன், அஜய்குமார், கட்ரினா, இவங்க எல்லாருக்கும் நன்றிகள். கேட்டு ரசித்த அத்தனை அழகு குட்டி செல்லங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: நிகழ்ச்சியிலிருந்து உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் புவனேஸ்வரி இளங்கோ. நன்றி நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
7: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
8: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு.

0: அருகில் தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. ஒரு பழைய பாடலை பாடிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, எதை தொலைத்தீர்கள், இப்படி பாடிக்கொண்டு வருகிறீர்கள் என்று நான் கேட்டேன். ஓர் அருமையான பழைய பாடல் சீர்காழி பாடியது, பாடிக்கொண்டு வந்தேன். ஆனால் அந்த பாடலில் கவிஞர் என்ன சொல்ல வருகிறார் என்பதுதான் புரிய மாட்டேன் என்கிறது. இது புகழ்மதி. அப்படி வாங்க வழிக்கு. இன்னைக்கு நாட்டில் நம்மில் பலர் செய்கிற காரியத்தைத்தான் அன்றைக்கே கவியரசர் எழுதி வைத்திருக்கிறார் என்றேன் நான். இன்றைக்கு நாட்டில் நம்மில் பலர் செய்கிற காரியமா? என்ன பூடகமாக பேசுகிறீர்கள், இது பாட்டை விட புரியாமல் அல்லவா இருக்கிறது, நண்பர் புகழ்மதி சொன்னார். எனக்கு முல்லாவின் கதை ஒன்று நினைவுக்கு வந்துவிட்டது. ஒரு நாள் ஒரு தெருமுனையில் முல்லா நசுருதீன் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அவர் துழாவி துழாவி தேடிக்கொண்டிருந்ததை பார்த்த சிலர் அவருக்கு உதவுவதற்காக அவர்களும் சேர்ந்து தேடத் தொடங்கினர். முல்லா வெகு மும்முரமாக அங்குலமங்குலமாக தேடிக்கொண்டிருந்தார். அவருடைய மும்முரத்தை பார்த்த மற்றவர்களும் அதிக சிரத்தையுடன் தேடத் தொடங்கினர். ஒருவர் மெதுவாக முல்லாவின் அருகே வந்து கேட்டார், நீங்கள் எதையோ தேடுகிறீர்கள் என்று தெரிகிறது, ஆனால் நீங்கள் தேடுகிற பொருள் என்னவென்று எங்களிடம் கூறினால் நாங்கள் தேடுவதற்கு வசதியாக இருக்கும் என்றார். ஓ அதுவா, சாவியை தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். மற்றொருவர் முல்லாவிடம் கேட்டார், அது தனியாக ஒரு சாவியா, இல்லை நாலந்து சாவிகள் சேர்ந்த கொத்தா, அது ஏதேனும் ஒரு செயினில் கோர்க்கப்பட்டிருக்குமா? ஆகா, விளக்கமாக விவரமாக கேட்கிறீர்களே, நன்றி. நான் தொலைத்தது கொத்துச்சாவி இல்லை, அது தனிச்சாவி, எந்த செயினிலும் கோர்க்கப்பட்டிருக்காது. எல்லாரும் முல்லாவுடன் சேர்ந்து மறுபடியும் தேடத் தொடங்கினர். சிறிது நேரம் சென்றவுடன் தேடி களைத்தவர்களில் ஒருவர் வந்து முல்லாவிடம் கேட்டார், சாவியை எந்த இடத்தில் தொலைத்தீர் முல்லா? முல்லா அமைதியாக பதில் சொன்னார், என்னுடைய வீட்டில். அடப்பாவி, வீட்டில் தொலைத்த சாவியை யாராவது தெருமுனையில் வந்து தேடுவார்களா? கேட்டார் ஒருவர். முல்லா மீண்டும் அமைதியாக பதில் சொன்னார், வீட்டிற்குள் வெளிச்சமில்லை, இங்குதான் வெளிச்சம் இருக்கிறது, அதனால்தான் இங்கு வந்து தேடுகிறேன். தெருமுனையில் தேடிய எல்லாரும் திகைத்து போனார்கள். இப்படித்தான் நம்மில் பலர் வாழ்க்கையில் எதை எங்கே தேட வேண்டுமோ அதை அங்கே தேடாமல் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். வீட்டிற்குள் இருக்கும்போது அலுவலக சிந்தனை, அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டு சிந்தனை, கோயிலுக்குள் செல்லும்போது இடைவிடாத செல் பேச்சுக்கள், பயணிக்கும்போது பயன் தராத பல சிந்தனைகள், சுற்றுலாவிற்கு சென்றாலும் சுற்றி நிற்கும் பிரச்சனைகளோடு போராட்டம். இப்படி எதை எங்கே தேட வேண்டுமோ, எதோடு எங்கே போராட வேண்டுமோ அதை விடுத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் வெற்று தேடல்களாலேயே நிரப்பி வருகிறோம். தேடுவோம் வைத்த இடத்தில், தேடுவோம் கிடைக்கிற இடத்தில் கிடைக்கிற பொருள்களை, நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி.

0: சேலம்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நேர்கள், நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலையே கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆமாங்க, 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடம் பட்ட திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை, உங்களுடைய குரலையே வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரல்லையே கேட்கலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்காங்க.
8: அண்ணாநாதில் ரஞ்சித் பேசுறேன். உன்னாள் நிலைய படத்திலிருந்து முதன் முதலாக பாட்டு.

0: தமிழ்நாடு ஷெட்யூல் டிரைப் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா ஆகஸ்ட் 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக அன்போடு அழைப்பது ஏஜே ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ் தலைச்சோலை.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரலையே கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் இடம்பெற்று தெரியப்படும். உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை உங்களுடைய குரலையே வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில அந்த வகையில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
6: வணக்கம், நான் செந்தில் நகரிலிருந்து தீபா பேசுறேன். எனக்கு தசாவதாரம் என்ற படத்தில் இருந்து உஹோசனம் பாடல் போடவும்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்

0: சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவையில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
4: வணக்கம், நான் தர்மபுரி மாவட்டம் செட்டிக்கரையிலிருந்து பிரணயா. எனக்கு ரிதம் திரைப்படத்திலிருந்து காற்றேன் வாசல் வந்தாய் பாடல் வேண்டும். நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேரம் சரியா 10:30 ஆயிட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கிடவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்டவாய் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டுக்காங்க.
4: வணக்கம், நான் குமாரசாமிப்பேட்டையிலிருந்து அருணாராஜா பேசுகிறேன். எனக்கு மாஸ்கோவின் காவேரி என்ற படத்திலிருந்து கோரே சாங் போட.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
2: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
3: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பத்து மணி 40 நிமிடம் கேட்டிருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்ட வகையில் நிகழ்ச்சியில் நேயர்கள் நிறைய பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய விருப்பு பாடல்களை அவங்களுடைய குரலே கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்கக்கூடிய நேயர்,
2: வணக்கம். நான் கடுத்தூர்லேருந்து அஸ்வினி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் வந்து அன்னத்து என்ற திரைப்படத்தில் மருதாணி பாடல் போடவும். வணக்கம்.
3: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
3: அனைத்து
4: பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்கக்கூடிய நேயர்,
2: நான் தரணீஷ், பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு பையா படத்திலிருந்து துளி துளி மலையாய் வந்தாலே அந்த பாடல் வேண்டும்.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மகேந்திரோடு சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
10: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
11: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்.

0: கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா, அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ, உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும், அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
3: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12 புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள் வாக்கு நடைபெறும். பெரிய கருப்புசாமி அருள் பெருக.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தமிழ்நாடு ஷெட்யூல் டிரைப் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அன்போடு அழைப்பது ரேவா டிரேடர்ஸ், ரேவநாதன், சண்முக பிரியா, ஏற்காடு.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நீங்கள் கேட்டவா நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டுக்கக்கூடிய நேயர்.
1: ஐயா வணக்கங்க ஐயா, நான் தொப்பூர்ல இருந்து முருகன் பேசுறேன். எனக்கு உயிரே படத்துல இருந்து நெஞ்சு நிலை பாட்டு போடுங்க ஐயா. நன்றி.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் 11 மணி. இனி கேட்கலாம்
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: பொதுவாகவே உணவுனா எல்லோருக்கும் பிடிக்கும். அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவுகள் ஒரு சில பிடித்த உணவுகளாக இருக்கும். இன்னைக்கு பார்க்க போகிற உணவு நமது உணவு முறையிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் ஒரு உணவு, சிறுதானியங்கள். அந்த சிறுதானியங்களில் மிகவும் தனிச்சிருக்கிற ஒன்று வரக கூட சொல்லலாம். அதிக

நார்ச்சத்து கொண்ட இந்த வரகு எளிதாக ஜீரணமாகும் தன்மை கொண்டது. கூடவே புரதச்சத்து, கால்சியம், விட்டமின் சத்துக்கள் நிறைந்த ஒரு சிறுதானியம் அப்படின்னு வந்து சொன்னோமா அதை வரகு சொல்லலாம்.

இங்கே வந்து சிறுதானியத்தை பற்றி சொல்கிறாரே, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு அவளோட இருப்பீங்களா? இன்றைக்கி கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஆரோக்கியமான சுவையான உணவு முறையை தான் இப்போது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிற உணவு முறை தெரிஞ்சிக்க ஆவலாக இருக்கீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, எளிமையான ஒரு உணவு முறை தான். என்ன உணவு முறைனா, சிறுதானியத்தில் வரகு புளியோதரை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வரகு புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள்: வரகு 1 கப், காய்ந்த மிளகாய் 10, புளிக்கரைசல் 1 கப், வேர்க்கடலை 6 டீஸ்பூன், வெல்லம் சிறிதளவு, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, எள், மல்லி, வெந்தயம், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவில் எடுத்துக்கணும். எண்ணெய் உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். கடலை பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை இது எல்லாம் வந்து தாளிப்பதற்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கணும்ங்களா? இதை எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வரகு அரிசியை 15 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்ச பின்னாடி பின்பு 1 கப்பு வரகுக்கு 2 கப் தண்ணீரில் வீதம் வேக வைத்து சாதத்தை எடுத்து வச்சுக்கணும். மல்லி, வெந்தயம், காய்ந்த மிளகாய், எள் ஆகியவற்றை எண்ணெய் இல்லாமல் வாணலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த இந்த கலவையை மிக்சியில் இட்டு பொடியாக பொடி செஞ்சு வச்சுக்கணும். பின்பு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் தாளிப்பிற்கு தேவையாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடுகு, கறிவேப்பிலை, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை ஆகியவற்றை தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா தாளித்து வச்சுக்கணும். தாளித்து வச்ச பின்னாடி புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 1 கப்பு, அந்த புளிக்கரைசலை ஊற்றி அதனுடன் தேவையான அளவுக்கு மஞ்சளும் உப்பும் கலந்துக்கணும். கூடவே வெல்லம் சேர்த்துக்கணும். இதில் பொடியாக்கி வைத்திருக்க மசாலாவை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கினா சுவையான புளிக்கரைசல் ரெடியாயிருங்க. சரி, புளிக்கரைசல் ரெடியாயிருச்சு. அடுத்ததாக நம்ம முதல்ல தயார் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா வரகு சாதத்தில், இந்த புளிக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிதமாக கிளறி விட்டுட்டே வரணும். அப்படி கிளறும்போது ருசிக்காகவும் கொஞ்சம் எண்ணெய் வெல்லத்தை சேர்த்து கிளறிட்டே வந்தோமா சுவையான ருசியான ஆரோக்கியம் நிறைந்த சிறுதானிய வரகு புளியோதரை ரெடியாயிருச்சுங்க. என்ன, நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11:06. நேர்கள் இனி கேட்கலாம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமாதாங்க வளம் வர காத்திருக்கு. தோழிகள் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு மகிழலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, புதிய தோழிகளாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 இந்த எண்ணில் அழைக்கலாம், அல்லது 94-86-81-10-25 இந்த எண்களில் புதிய தோழிகள் அழைக்கலாம். மற்ற தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் 0-43-42-24-40-31, மற்றொரு எண் 94-86-65-20-25.

0: இந்த எண்களில் அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு, சேலம்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பாவையம் பாவையர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் தோழி அழைக்க காத்திருக்காங்க. இணைப்பில் இணையும் தோழி, வருக. வணக்கம்.
6: காலை வணக்கம்மா.
5: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? எல்லாரும் நல்லா இருக்கோம். பாரதி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
6: இன்னைக்கு?
5: சும்மா தான் சாப்பிட்டு இருக்கீங்களா? என்ன ஸ்பெஷலா செஞ்சீங்க இன்னைக்கு? உங்களுக்கு பிடிச்ச சமையல்னா என்னது? நீங்க என்ன எதை விரும்பி சமைப்பீங்க? சப்பாத்தி வந்து தேய்ச்சு செய்யும் போது ரொம்ப வேர்க்கும்ல, அதை சுட்டி எடுக்கிறதுக்குள்ள அப்படியா? சரி சரி. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நம்ம ரேடியோல பாட்டு கேட்டுட்டே செஞ்சு பாருங்க. அப்படியே செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அப்படியா? சரி, சப்பாத்தி செய்யும் போது இன்னும் கவனமா கேளுங்க, அப்ப இன்னும் சீக்கிர சீக்கிரமா செய்யலாம். சரிம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
6: நன்றிமா.
5: நன்றிமா.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
3: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12 புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள் வாக்கு நடைபெறும். பெரிய கருப்புசாமி அருள் பெருக.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: 1978

0: முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு
2: 8985712345.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இது உங்கள் அபிமான பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா தாங்க வளம் வந்துட்டு. இப்போ இனிப்பில் இனியும் தோழி வருக. வணக்கம்
8: இன்ப சகோதரிக்கு. இனிய வணக்கம்மா.
7: இனிய வணக்கம் சொல்வது யாரு?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி. நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
8: பாடவெல்லாம்
7: தெரியாதா? சரி, என்ன பாட்டு காடுவீங்க?
8: எனக்கு பிடிச்ச பாட்டு மயங்கினேன் பல கலங்கினேன்ற பாட்டு தான் எனக்கு ஃபேவரட்டா பிடிக்கும்.
7: ரொம்ப அழகா பாடுறீங்களே, அப்படியே இன்னும் ரெண்டு பாடுங்க.
8: நேயர்கள்லாம் திட்டுவாங்க.
7: அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க, நீங்க பாடுங்க.
8: மயங்கினேன்
7: சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே.
8: என் பாட்டை நீங்க பாடினதுக்காக உங்களுக்கு பல்லாண்டு வள வாழ்த்துக்கள் பா.
7: பாத்தீங்களா, வாழ்த்துக்கள் தானா? சரி, என்ன சாப்பாடு
8: இன்னைக்கு?
7: பருப்பு குழம்பு சோறு. இப்போ எங்க இருக்கீங்க? தோட்டத்துல இருக்கீங்களா?
8: வீட்டுல தோட்டத்துலதான்ப்பா இருக்கிறேன்.
7: தோட்டத்துலதான் இருக்கீங்களா? சரி, இப்ப என்ன பாட்டு பாடலாம் கேக்கலாம்?
8: பார்வை ஒன்றே போதும் படம் பேரு. பாத்துட்டு போனாலும் பாக்காம போனாலும் பாத்துட்டே தான் இருப்பேன்ற பாடல் போடு.
7: இந்த பாட்டு யாருக்காக? மாடுகளுக்காகவா இல்ல எங்களுக்கு?
8: மாமாவுக்காக.
7: மாமாக்காகவா? இந்த பாட்டுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்க மாதிரி தெரியுதே. பரம்பரை ரகசியம். ரகசியத்தை போட்டு உடைங்க, நாங்க கே தெரிஞ்சுக்கிறோம். நாங்களும் இங்க கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம் உங்களுக்காக இந்த இனிய பாடல்.

0: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
1: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
9: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
11: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
10: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
11: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
12: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
13: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ் நெல்லரி.

0: மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
1: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
2: நீர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:10 மலரும் மொட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடுகாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்தே இருங்கள் தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையோடு.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
9: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
10: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
13: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
14: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
15: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: இது உங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 11:30.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. நம்ம தோழிகள்லாம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்பவே சிறப்பாக பேசி அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி தானே? இப்ப நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
16: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
16: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேங்க மேடம்.
2: உமா, மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
16: மாடெல்லாம் தண்ணி காட்டி காட்டிட்டு இருக்கோம் மேடம்.
2: மாடுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா?
16: ஆ, சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேம்மா. இப்ப டீ டைம் ஆயிடுச்சு. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
16: கண்டிப்பா ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிக்கிறேன் மேடம்.
2: 4-5 டீயா? ஆ, சாப்பாடு எத்தனை தடவை சாப்பிடுறீங்க?
16: சாப்பாடு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம்மா. டீ மட்டும் 5 டைம்.
2: 5 டைம் டீ. டீ குடிச்சாதான் நமக்கு சுறுசுறுப்பா இருக்கும் இல்லையா?
16: ஏன்னா 11 மணி ஆனா அவ்வை தண்ணிக்கு மேல வேலை செய்யணும் மேடம்.
2: ஆ, அவை சண்முகி மாதிரி. எப்படி அவை சண்முகி மாதிரி செய்வீங்க? வேலை வேலை வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியா?
16: 11 மணி

0: நானாவே பொன்பலையில பாடல் கேட்கணும், அதனால சீக்கிரமே வேலை செஞ்சாதான் அவை சொன்ன செஞ்சாதான் வேலை.
1: அவை சண்மிகு மாதிரி சம. அப்புறம்
0: அப்புறம்
1: என்னெல்லாம் பண்ணுவீங்க?
0: மாடு மேய்க்கிறது, தண்ணி காட்டுறது, தட்டை இருக்கிறது, பொழுதுக்கு இதே வேலைதாமா, பொம்பளை கேக்குறதுமா
1: கேக்குறது. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
0: மறந்துடும்.
1: எங்களுக்கும் உங்க கூட பேசும்போது ரொம்பவே உற்சாகமாவும் இருக்கே.
0: கண்டிப்பாமா,
1: சொல்லுங்க.
0: எல்லா மாடும் அம்மாந்தான் கத்துங்கம்மா, ஆனா எங்க மாடு மட்டும் உமான் கத்துங்கம்மா.
1: அருமையான டைலாகா இருக்கே. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு யோசிக்க தோணுது? ரொம்ப சிறப்பா யோசிக்கிறீங்களே உமா. எங்க கத்தி காமிங்க, எங்க காமிங்க கேக்குற நானும். எப்படி உங்க மாடு கத்துதுன்னு கொஞ்சம் கத்தி காமிங்களே.
0: என்ன
1: பாடல் கேக்கலாம்?
0: புது புது அர்த்தங்கள் படம்மா.
1: எங்களால பாக்க முடியாதுங்கறனாலதானே எல்லாரும் இதே சொல்றீங்க. அப்படியா, மாடெல்லாம் கேக்குதா? சரி, இந்த பாட்டுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காகவும் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக. நன்றிமா.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஏக்கா, செய்தி தெரியுமா?
6: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
5: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க பாடல் இடம்பெறணுமா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் ஆகியவை டைப் செய்து பண்பலையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு 0 43 42 24 40 30 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
8: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இது உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமாதாங்க வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
3: வணக்கங்க.
2: வணக்கம். யார்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க?

0: நேச்சர்லேருந்து நிஷா பேசுறேங்க.
1: நிஷா மாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல்லாம் ஆயிடுச்சுங்களா?
0: ஆ ஆயிடுச்சுங்க.
1: என்ன சமையல், என்ன ஸ்பெஷல்?
0: காலையில சப்பாத்திங்க.
1: ம்,
0: குருமா செய்யணுங்க.
1: நீங்க எப்படி சப்பாத்தி விரும்பி செய்வீங்களா?
0: ஆமாங்க, வாரத்துல மூணு நாலு நாளைக்கு சாப்பிடுவேங்க.
1: மூணு நாலு நாளைக்கு? ம், டயட்ல இருக்கீங்களா?
0: என்னங்க,
1: டயட்ல இருக்கீங்களா? இல்லத்தரசியா இருக்கீங்களா இல்ல வந்து வேற என்ன செய்யறீங்க? இல்லத்தரசியா? அது மிகப்பெரிய கஷ்டமான வேலையாச்சே. எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சுட்டு உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல சாப்பிடுறது வேலைதான். யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல?
0: நானும் என் கணவர் இருக்கிறாருங்க. நாங்க ரெண்டு பேர் தாங்க இருக்கிறேங்க.
1: ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. சரி, மத்தியானம் என்ன சாப்பாடு, சமையல்லாம் ஆயிடுச்சுங்களா?
0: மத்தியம் சாதம் வடிக்கணுங்க.
1: சப்பாத்தி குருமா இதேதான் சொல்றீங்களே தவிர சிக்கன் செய்ய போறேன்னு சொல்லல பாருங்க. நீங்க வரமாட்டேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏதோ மேச்சேரி வரோம் பாருங்க. சரி ஓகேமா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்கலாம்?
0: முதல் வசந்தங்க படம். மானாட கொடி பூவாடும் ஒரு சோலை
1: பாடிடுங்களே.
0: ரொம்ப நன்றிங்க.
1: அப்படியே பாடுங்க, ரெண்டு லைன் கேக்கலாம்.
0: மானாட கொடி பூவாடும் ஒரு சோலை, நாடும் அதில் தேனோடும் மாலை, தோட்டத்து பூக்கள் எல்லாம் தேடுது என்னை. நன்றி.
1: ரொம்ப சிறப்பா பாடுறீங்களே, உங்களே பாட விட்டுறலாம் போலயே. நன்றி மேடம், ரொம்ப அழகா பாடுனீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
11: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
12: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமா தாங்க வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நல்லா இருக்கோம் மேம். சூர்யந்து சுதா பேசுறேன் மேம்.
3: சுதாமா
4: சொல்லுங்க.
3: என்ன ரொம்ப மெதுவா பேசுறீங்க?
4: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மேம்.
3: அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம். சிரிக்கிறீங்க, ஆனால் ரொம்ப மெதுவாக பேசுறீங்களே. என்னாச்சு, சாப்பிட்டீங்களா? அதனால டயர்டா இருக்கீங்களா? ஏ, திடீர்னு லைன் கிடைச்சிருச்சுனால என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியலையா?
4: தெரியல.
3: ஹாப்பியா தானே இருக்கணும், ஜாலியா பேசுங்க.
4: சாப்பாடு
3: செஞ்சு வச்சிட்டீங்க? காலையிலேயே
4: செஞ்சு வச்சு.

0: ஒரு நேரம் செஞ்சா அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான்
0: வேலைக்கு போயிருந்தோம்.
1: அவ்வளவுதான் வேலைக்கு போறது. எவ்வளவு நேரம் செய்வீங்க?
0: காலையில 9 மணிக்கு வந்தாங்க, சாயந்தரம் 4:30 4:30.
1: அவ்வளவு நேரம் ஆகும். யாரெல்லாம் உங்க உங்க கூட உங்க தோழிகள்லாம் இருக்காங்களா இல்ல எத்தனை வீட்டுல இருக்காங்க?
0: நாங்க ஒரு 7-8 பேர் வேலை செய்யறோங்க.
1: அப்ப ஒரு கேங்கா தான் இருக்கீங்க.
0: என்ன
1: பாடல் கேக்கலாம்?
0: எனக்கு அண்ணா நகர் மக்கள் தேர்வுல இருந்து மெதுவா மெதுவா ஒரு பாடல் பாட்டு, அந்த பாட்டு கூட.
1: ஏன் இந்த பாடல்?
0: பாப்பா ஒண்ணு கேட்டுமா, அதுக்காக.
1: யார் கேட்டாங்க?
0: எங்க வேலை செய்யற பாப்பா ஒண்ணுதான் லைன் விட்டு குடிச்சு, அதுக்காக.
1: அப்ப அவங்க பேசலையா?
0: அவங்க பேசலங்க.
1: ஏமா,
0: அவங்க பேசல, எங்கிட்ட குடிச்சாங்க.
1: அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க.
0: அவங்க பேரு தங்கம்மாள்.
1: ஆஹா, சரி. அவங்களுக்காகவும் உங்க கூட வேலை செய்யற அனைத்து தோழிகளுக்காகவும் மற்ற நேயர்கள் அனைவருக்காகவும் உங்களுக்கான பாடல் இதோ.
0: நன்றிங்கம்மா.
1: நன்றிங்கம்மா.

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில நம்ம கூட நிறைய தோழிகள் கலந்துகிட்டாங்க. கீழ் அகரகாலத்திலேருந்து பாரதி கலந்துக்கிட்டாங்க, கெங்காவரம் தேன்மொழி, நாகனூர்லேருந்து உமா, மேச்சேரியிலேருந்து நிஷா, முத்தூர்லேருந்து சுதா, இவங்கெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசித்தாங்க. நாமளும் கேட்டு ரசித்தோம் இல்லையா? நிறைவு பெற்றது பூவே பெண் பூவே.
8: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
7: இனி நாம் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று நமது பண்பலையில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சி குறித்து அறிவிப்புகள். 12:10 உங்கள் களம், மலரும் மொட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடுகாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பம், தொடர்ந்து அறிவிப்புகள், மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 இலக்கியம் பேசுவோம். இன்று புறநானூற்றில் பொன்மொழிகள். இரண்டு:30 ஒரு பட பாடல், இன்னைக்கு எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். 3:00 கட் செவியல் கலக்கல் பாடல்கள், உங்களுடைய விருப்ப பாடலை பதிவு செய்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய நம்பர் 0 43 42 24 40 30. மாலை 4:00 நாடகம் சென்னை அஞ்சலாக, 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபானன் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், மாலை 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:42 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை

வீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று ராமநாதபுரம் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கூர்க்காம்பட்டி காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த விவசாயி பி. அப்புனு அவர்கள்.

8 மணிக்கு சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து இளம் தென்றல் இன்று விடுகதை என்னும் தலைப்பில். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9 மணிக்கு ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் கேட்கலாம். இவையாவும் இன்று நமது பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: is scheduled for around noon today. The government panel held a meeting with Chief Minister Hemant Soren and briefed him on the progress made with the first round of dialogue with the students. The students have said that the movement will continue until concrete action is taken on the demands. The centres agreed to lift 18 lakh metric tons NMT of old grain stock lying in Punjab mandis by the 20th of next month to clear storage space for the state's expected bumper paddy crop. A correspondent reports that Punjab is expected to supply 170 lakh metric tons of good quality rice in the central pool this year. In Jammu and Kashmir, annual Amarnath Yatra will remain suspended on both Pahalgam and Baltal routes from today due to recent rains, repair work of pilgrimage tracks and forecast of adverse weather conditions over the next few days. The decision to temporarily halt the Yatra has been taken keeping in view the condition of the tracks as well as weather forecasts issued by India Meteorological Department. In China, Shanghai's two airports cancelled more than 1,300 flights and authorities relocated over 3 lakh people in surrounding regions as the country prepared for Typhoon Dolphin. The outer bands of the storm hit northern Taiwan yesterday, including the capital Taipei, bringing rain. Some Taiwanese airlines also cancelled their flights to China. The India Meteorological Department, IMD, has issued an orange alert for heavy to very heavy rainfall over Uttarakhand and Chhattisgarh today. The IMD forecast heavy rainfall of Haryana, Chandigarh, Himachal Pradesh, Punjab, Uttar Pradesh, Bihar, Rajasthan, Jharkhand, Madhya Pradesh and parts of Northeast India today. Indian shuttler Ashmita Chaliha has clinched the Korea Masters 2026, defeating China's Hang Chan Shi in the women's singles final this morning. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பகல் 12:10.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: மலரும் மொட்டுக்கள். பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இன்று தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி கடுக்காப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். ஒற்றை நூலால் மேலே பறக்கிறாய், நீ பறக்கும் திசையெல்லாம் என்னை நடக்க வைக்கிறாய். என் பாதையில் நீயா, உன் பாதையில் நானா, தெரியாமலேயே இருவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன யோசிக்கிறீங்களா? அதுதாங்க பட்டம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பட்டம் பறந்தது அப்படின்ற கதை சொல்ல வராங்க 4ஆம் வகுப்பு மாணவர் பூமிஷ்.
5: ஆர்ஷியான ஒரு பொண்ணு இருந்தாலாம், அந்த பொண்ணுக்கு பட்டம் இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் பட்டம் விட்டப்ப அந்த பட்டம் காத்துல பறந்துன்னு பேசான். அப்ப கொஞ்ச தூரம் போயிட்ட அப்புறம் ஒரு புறாஞ்ச மரத்துல அந்த புறா கிட்ட கேட்டாலாம், அதுவும் எதுவும் சொல்லியா. திருப்பி 2 மைல்கிட்ட போய், நீ ரெண்டு பேரும் என்னோட பட்டத்தை பார்த்தீங்களான்னு கேட்டாலாம், அதுவும் எதுவும் சொல்லியா. திருப்பி 3 வாத்தங்கிட்ட போய், நீ என்னோட பட்டத்தை பார்த்தியான்னு கேட்டாலாம், அதுவும் எதுவும் சொல்லியா. திருப்பி 4 கழுகுங்கள்கிட்ட போய், நீ என்னோட பட்டத்தை பார்த்தியான்னு அப்படின்னு கேட்டாலாம், அதுங்களும் எதுவும் சொல்லியா. 5 கோழிக்குஞ்சுங்கள்கிட்ட போய், இது கழுகு தூயின் பயிர்னு நிச்சயம்தான், அதுங்கள்கிட்ட எதுவும் கேட்காது போயிட்டாலாம். அடுத்து 6 குருவிங்கள்கிட்ட போய் கேட்டாலாம், நீ என்னோட பட்டத்தை பார்த்தியானு, அதுங்களும் எதுவும் சொல்லியா. 7 கிளிங்கள்கிட்ட போய், நீ என்னோட பட்டத்தை பார்த்தியான்னு கேட்டாலாம், அதுவும் எதுவும் சொல்லியா. திருப்பி 8 காக்காங்கள்கிட்ட போய், நீ என்னோட பட்டத்தை பார்த்தியானு அப்படின்னு கேட்டாலாம், திருப்பி அதுங்க எதுவும் சொல்லலையா. 9 அணில்கள்கிட்ட போய், நீ என்னோட பட்டத்தை பார்த்தியான்னு அப்படின்னு கேட்டாலாம், அதுவும் எந்த பதிலும் சொல்லியா. அடுத்து 10 மாடுங்கள்கிட்ட சுற்றிட்டு வந்துட்டு ஒரு மாட்டு கொம்பில் மாட்டினுச்சான்,

0: நாம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பாதை சரியா இருந்தா தான் போற இடமும் சரியா இருக்கும். வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான், நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட எதிர்காலம் இருக்கும் இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாதை அப்படின்ற கதையை சொல்ல வராங்க 5ஆம் வகுப்பு மாணவர் சர்வேஷ்.
1: ஒரு ஊர்ல வெள்ளைன்னு ஒரு பையன் தானா, அந்த பையனு அவங்க அப்பா வச்சா கருப்புன்னு வைக்குவாங்க, நான் அவங்க அம்மா வச்சு பேரே ஏத்துக்கணும்னா. வர வர பெருநாட்டே வரும்போது ஒரு நாள் வேலை தேடி அளந்தானா, அவங்க ஊர்ல எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்டானா. அதுக்கு அவங்க அப்பாவும் பக்கத்து ஊர்ல தான் வேலை கிடைக்கும், அதுக்கு டேஞ்சரஸான ஒரு காடு தாண்டி போனோம், அதை தாண்டிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஆறு இருக்குது, அதை தாண்டிட்டு போனா தான் அந்த ஊர் வரும் அப்படின்னாங்களாம். அதுக்கு அவனும் சரிப்பான்னு சொல்லிட்டு வந்தானே வெளியே. வெளியே வரும்போது அவங்க அம்மா கூப்பிட்டு வா வெள்ளை அப்படின்னு கூப்பிட்டு வெள்ளை கையில் ஒரு கைப்பையை கொடுத்து அதில் கொஞ்சமாக பழங்க, கொஞ்சம் சாப்பாடு, அப்புறம் அடிப்பட்ட வைக்கிறதுக்கு மருந்து, கிழிஞ்ச துணிங்கெல்லாம் கொடுத்தாங்களாம். ஒரு கையறுவாலும் கொடுத்தாங்களாம். அதை வாங்கிட்டு பாய்மான்னு சொல்லிட்டு வந்தானாம். அப்புறம் வந்தனே இருக்கும்போது காடு வந்துருச்சான். கொஞ்சம் தூரம் போகும்போது கொஞ்சம் இருட்டான், போக போக ரொம்ப இருட்டான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டுக்கு அப்புறம் காலையில் 10 மணி ஆச்சோம். ஒரு கொஞ்சமாக வெளிச்சங்கும் போது ஒரு மரத்தடியில் உக்காந்தானாம். மரத்துக்கு பின்னாடியே ஒரு மான்குட்டி வந்து உக்காந்துச்சோம், தவிஷன்னு வந்து உக்காந்துச்சோம். திரும்பும் போது வெள்ளை கிட்டச்சேங்குது, அதை திரும்பி பார்த்துங்கிறான் வெள்ளை. உனக்கு என்ன உதவி வேணும் சொன்னு என்கிட்ட அப்படின்னு கேட்டுங்கிறான் வெள். அதுக்கு அந்த மான்குட்டியும் எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு கேட்டுங்குது. அதுக்கு வெள்ளையும் அவங்க அம்மா கொடுத்த கொஞ்சம் பழங்களில் எடுத்து கொடுத்தானோ. அந்த மான்குட்டியும் லபக் லபோன்னு சாப்பிட்டு காலை நீட்டு காமிச்சிச்சான். அதில் அடிபட்டு இருந்தது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சிறுத்தை எண்ணெய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு வெள்ளையும் அவங்க அம்மா கொடுத்த மருந்து எடுத்து வச்சு விட்டானோ. அப்புறம் மான்குட்டியும் உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு மான்குட்டி கேட்டான். வெள்ளையும் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியல, உனக்கு தெரிஞ்சால் சொன்னு அப்படின்னு சொன்னானான். மான்குட்டியும் எனக்கு தெரியும், என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி துள்ளி ஓடிச்சான் முன்னாடி. வெள்ளையும் பின்னாடியே போனானான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டுக்கு அப்புறம் இடதுபுறத்தில் ஒரு வழி இருந்துச்சான். அந்த வழியான் போகலான்னு போகும்போது அந்த மான்குட்டி தடுத்து இந்த வழியாக போகக்கூடாது, இந்த வழியில் தான் சிறுத்தைங்கள்லாம் தெரியும், நம்மளை சாப்பிட்றோன்னு. அதுக்கு வெள்ளையும் பயந்துக்கிட்டு பின்னாடி வந்து அப்படியே நேரம் போனானா. அப்புறம் வலதுபுறத்துல ஒரு வழி வந்துச்சான், அந்த வழியா போலான்னு போகும்போது மான்குட்டி போய் தடுத்துச்சான். யா இந்த வழியாவும் போக கூடாதுன்னு வேலையை கேட்டானா. அதுக்கு மான்குட்டி அந்த வழியா போனா யானைகள்லாம் தெரியுது, நம்மள மெச்சிரும் அப்படின்னதுக்கு வெள்ளைய பயந்துகிட்டு அப்படியே நேரா போனானா. கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு மரம் கூட்டம்லாம் இருந்துச்சான், அதுக்கிட்டு போலான்னு போகும்போது மான்குட்டி தடுத்து இந்த காலம் கோடை காலம் போனனா மரங்கள்லாம் பத்தி எரிஞ்சு விழுந்துரும் மேல அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி வந்தானா. பின்னாடி ஒரு பெரிய கழுந்துச்சான், வேற எந்த வழியில தான் போடுதுன்னு சொன்ன அழுதுனே அந்த கழுமல உட்காந்தானா. கொஞ்ச நேரம் விட்டு என் மான்குட்டி யோசிச்சுட்டு என் பின்னாடி வா ஒரு வலிக்குது, அந்த வழியா போகலாம், ஆனா அந்த வழியில முள்ளு செடிங்கெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா. வெள்ளையும் வா போகலாம் அப்படின்னு உற்சாகத்தோட சொன்னானா. அதுக்கு அந்த மான்குட்டி எப்படி போறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு வெள்ளையும் எங்க அம்மா கொடுத்த கையறுவாள் உனக்குது, அதை வச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னானா. சரி வா போகலாம் அப்படின்னு மான்குட்டி சொன்னோடமே போனாங்களாம். கொஞ்ச தூரம் தள்ளி அந்த வழி வந்தனோடமே அந்த வழியில போகும்போது முள்ளு செடிங்கெல்லாம் வந்துருச்சான். அதை கையறுவாளை எடுத்து சசக்கு சசக்குன்னு வெட்டினே அப்படியே போனாங்களாம். கொஞ்ச தூரம் தள்ளி அது காலி ஆயிடுச்சுக்கு. அப்புறம் போயிட்டு அவங்க அப்பா சொன்ன ஆறு வந்தனோடுமே பாய் நண்பா பத்திரமா போய் சம்பாரி அப்படின்னு மான்குட்டி செஞ்சான். அதுக்கு வெள்ளையும் நீயும் போய் பத்திரமா காட்டில் வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல இறங்கினானா. அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஆழமே இல்லையா. அப்புறம் அப்படியே உள்ளே போகும்போது கொஞ்ச தூரம் தள்ளிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தானா, அந்த மான்குட்டி அவனவே பார்த்துருந்துச்சுன்னு பாய் நண்பா நீ போய் சம்பாரி அப்படின்னு மான்குட்டி செஞ்சான். அதுக்கு வெள்ளையும் நீயும் போய் நல்லா காட்டில் வாழு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையும் போய் சம்பாரிச்சானா, அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்தானா.

0: இரவு என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக விடியலும் இருக்கத்தானே செய்யும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடியும் வேலை அப்படின்ற கதை சொல்ல வராங்க நான்காம் வகுப்பு மாணவர் தமிழ்ச்செல்வன்.
1: அமுதன்னு ஒரு பையன் தானா, அவன் ஸ்கூலுக்கு போகும்போது பெருசா மரங்கள்லாம் பார்த்துட்டு போனான். அப்ப அவனுக்கு அந்த கிளைகள்லாம் அவனை வரவேற்று போலே இருந்துச்சான். அப்போ அவனுக்கு தூரத்துலேருந்து மலைகள்லாம் பெருசு பெருசாக தெரிஞ்சான். அடுத்து அந்த இலைங்க மேலே பனித்துளிங்கன்னுச்சான். அடுத்து வண்ணத்து பூச்சிங்களாம் இந்த பூவில் தேன் குடிக்க வந்துச்சான். அடுத்து நல்லா பார்த்துனே போனான். அப்போ திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு அவன் செல்லமாக வளர்த்த நாய்க்குட்டி குறைச்சுனே வந்துச்சான்.

0: நான் மாலை வந்து விடுவேன், நீ வீட்டுக்கு போன்னு சொன்னானா. அதுவும் புரிஞ்சுட்டு தலையாட்டு அவனும் பாய் கட்டு போயிட்டானா ஸ்கூலுக்கு, அது வீட்டுக்கு போய்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா மூதுரை பாடலும் தமிழின் இனிமை பாடலும் பாட வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவி தனுஸ்ரீ.
0: அடக்க முடியாத அறிவிலே என்றென்றே கடக்க கதறும் வேண்டாம், மரத்தடியில் ஓடு மீனோட உரு மீன் வந்தளவு வாடிருக்குமா கொக்கு ஔவையார். கலந்தவளை என்னை வளர்ப்பவள், என்னில் வளர்ப்பவள், உன்னை போலவிற்கு உலகில் பெற்பெற்றி விளையாட சொல்லி தந்தவள், சொல்லி உழுது புகழ் சொல்ல முடியல் நான் காமராசன்.
1: ஒரு குழந்தைக்கு அதோட அம்மா ரொம்ப முக்கியம் இல்லையா? அம்மா தான் அந்த குழந்தைக்கு எல்லாமாவும் எல்லாத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் தாய்மொழியான தமிழை பத்தி அன்னை தமிழே அப்படின்னு சொல்லிட்டு பாட வராங்க நான்காம் வகுப்பு மாணவர் நிவேஷ்.
0: கனியிட ஏறிய சுரையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலை ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும் நனி பசு பொலியும் பாலும் தன்னை நல்கிய குளிரிட நீனும்.
1: அடுத்ததா ஒரு பாட்டு. இந்த பாட்டு இல்லாம கண்டிப்பா நிகழ்ச்சியே பூர்த்தி ஆகாது இல்லையா? என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கொள்ளுக்கட்டை பாட்டு தாங்க. பாட வராங்க மூன்றாம் வகுப்பு மாணவர் ஜோதி முருகன்.
2: கொள்ளுக்கட்டை கொள்ளுக்கட்டை யாவேவில அடுப்பு ஏறில நாவேவில அடுப்பே அடுப்பே யாரில மழையே பெஞ்சு நாயறில மழையே மழையே ஏ பெஞ்ச பில்லு வலிற நான் பெஞ்ச பில்லே பில்லே ஏ முழிஞ்ச மாடு தின்ன நான் முழிஞ்ச மாடே மாடே ஏ தின்ன பாலு சொரக்க நான் தின்ன பழைய பழைய சொந்த பாப்பா அழுறா நான் சொந்த பாப்பா பாப்பா யாழ்ன புதுக்குள்ள கைட்டுனா நான் சும்மா இருக்கணா.
1: அடுத்ததா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல வராங்க நான்காம் வகுப்பு மாணவி நிகிதா.
0: ஒரு ஊர்ல ஒரு மூணு ஆமை இருந்துச்சான். அந்த ஆமைக்கு இன்னைக்கு முக்கியமான நாள் தான். அந்த ஆமை வந்து இன்னைக்கு அவங்க கரடியோட கரடிக்கு பர்த்டேனால அந்த கரடி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சு அவங்க அம்மாட்ட. நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அந்த கரடி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுச்சான். அடுத்து போயிட்டு அப்புறம் வழியில ஒரு முயலை பார்த்துச்சான். அந்த முயல் வந்து விளாண்டுச்சான். அந்த முயலை வந்து வா விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமையை கூப்பிடுச்சு. அதுக்கு நான் வரல, நான் கரடி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமை போயிடுச்சான். அடுத்து வழியில ஒரு நீர் நாயை பார்க்குது. அந்த நீர் நாய் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்குது. இந்த ஆமை வந்து அந்த நீர் நாய்கிட்ட நான் சறுக்கி சறுக்கி விளாட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த நீர் நாய் வந்து சரி நீயும் வரியா அப்படின்னு கேட்டுச்சு. நான் வரல, நான் கரடி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சான். அடுத்து வழியில் ஒரு நரியை பார்த்துச்சான். அந்த நரி வந்து பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்டான். என்னன்னு திரும்பி பார்த்து பின்னாடி நரி இருந்துச்சான். அந்த நரி வந்து என்ன பண்ணுவா விளாட்லாம் அப்படின்னு சொல்லிச்சான். நான் வரல, கரடி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சான். அது பெனாடி என்னமோ அல்ற சத்தம் கேட்டான். பெனாடி திரும்பி பார்த்தா ஒரு நத்தை இருந்துச்சான். அந்த ஆமை வந்து ஏன் அல்றன்னு சொல்லிட்டு அந்த நத்துக்கிட்ட கேட்டான். அந்த நத்தை வந்து என்னால் சரியா நேரத்தை கரடி வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு சரி விடு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிச்சான். சரி அந்த நத்து இருந்துக்குன்னு நீ என்னை முதுகில் ஏற்றிட்டு போறியா அப்படின்னு கேட்டு சரி நான் அவனை ஏற்றிட்டு போறேன்னு சொல்லிச்சான். அடுத்து அது ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குது. ரெண்டு பேர் திராட்சை பழம் எடுத்துட்டு போனாங்க. போயிட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு பிறந்த நாள் கொண்டாட்டி வந்துட்டாங்க.
1: நிறைய கதையை கேட்டோம். அடுத்ததான் யானை தோண்டிய கிணறும் கதை கேட்போமா? சொல்ல வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர் தமயேந்திரன்.
3: ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சா. அந்த காட்டுல வந்து நாலு நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த காட்டுல வந்து தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமா அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் வந்து வேற ஒரு காட்டுக்கு போலான்னு சொன்னா. அந்த நாலு நண்பர்கள் வந்து ஒரு யானை இருந்துச்சா. அந்த யானை வந்து இந்த காட்டை விட்டு போன மனிதர்களை வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க, இங்கே நம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதைய அந்த யானையும் யோசிச்சு என்ன பண்ணலாம் அந்த காட்டுக்குன்னு. அந்த காட்டுக்கு வந்து தண்ணி பஞ்சனால ஒரு கிணறு நோண்டான் அப்படின்னு எல்லாருக்கிட்டே சொன்னிச்சான். அந்த கிணறும் அதோட காலை வச்சு மண்ணு அடிச்சு அடிச்சு ஒரு கிணறு நோண்டிச்சான். அதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் எல்லாரும் தண்ணியும் வரலையும், தண்ணி வரும் தண்ணி வரும் பார்த்தாங்களா தண்ணியும் வரலையும். அதுக்கப்புறமா அங்கே ஒரு காகம் இருந்துச்சான். அந்த காகத்தை போய் உள்ளே பார்த்தனவா, ஏன் தண்ணியும் வரமாட்டேங்குது அப்படின்னு போய் பார்த்தனவா சொன்னது. உள்ளே ஒரு தண்ணி வரத்துக்குலாம் கரெக்டாக நோண்டிட்டேன், தண்ணி வந்து ஒரு கல் அடிச்சுனுக்குது அதனால தான் வரல அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கப்புறமா ஒரு பூனை போய் உள்ளே போய் அதோட காலை வச்சு கீறி கீறி உடச்சிருச்சான் அந்த கல்லை. அதுக்கப்புறம் யானையோட தந்தத்தை வச்சு அந்த தண்டத்தை வந்து உள்ளே ஓட சொன்னான் முயல். முயல் வந்து அதுக்கப்புறம்

கண்மூடி திறக்கின்ற நொடிகள் போலே காலங்கள் ஓடும். பூக்களாய் உதிர்கின்ற உயிர்கள் வாழ்க்கை, முட்களோடு அதில் வாசம் வீசும். புரியாத மனிதனாய் தொடங்கும் பயணம், தெரிந்தும் தெரியாமல் பாதை தொடரும், புரிந்தும் புரியாத நிலையில் முடியும். நிகழ்ச்சியில அடுத்ததா எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாட வராங்க 7ஆம் வகுப்பு மாணவிகள் கீர்த்தனா, ஸ்ரீநிதி ஆகியோர்.

0: புறமே என்றும் மீசிதர அன்புறமே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்ப பொல் என்ற வானொலியாம் எங்கள் தமிழின் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனர்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுல படிச்சிருப்போம், தாத்தா பாட்டி சொல்ல கூட கேட்டிருப்போம். தங்க கொடாரி அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டா என்ன நடக்கும்? அதாவது எப்பவுமே நமக்கானது நம்மை வந்து சேரும். நம்ம பொருள் தான் நமக்கானது, நம்ம பொருள் மட்டும்தான் நமக்கு சொந்தம். எப்பவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்றத பத்தின ஒரு கதை தான். நான் சொல்றத விட ஏழாம் வகுப்பு மாணவி ஓவியா சொல்றாங்க, வாங்க கேட்போம்.
2: ஒரு ஊரில் ராமு சோமுன்னு ரெண்டு மரவெட்டிகள் இருந்தாங்க. அந்த ரெண்டு மரவெட்டிகளும் ராமு ரொம்ப சுறுசுறுப்பானவனா, டெய்லி காலையிலே இருந்து வெர வெட்டுறது போயிடுவானா. சோமு எப்போ பார்த்தாலையும் தூங்கினே போனான். ஒரு நாள் கொஞ்ச நாள் மரவெட்டி மரவெட்டி காசு சேர்த்து வச்சு இது வீடு கட்டினானாம். அதை பார்த்து சோமு இது பாராசப்பட்டானாம். அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து கல்யாணமும் பண்ணிக்கினானா மரவெட்டி காசில். ஆனாலையும் வெர வெட்டுறது போனானா. சோமு அதை பார்த்துட்டு இவெல்லாம் மரவெட்டி என்னத்தான் பண்ண போகிறான்னு பேசுன்னு தூங்கிட்டானு திருப்பணும். மரவெட்டுறது போகும்போது குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரஞ்சான். அதை பார்த்து ராமும் இது வெட்டினா நம்மளுக்கு நிறைய மரம் கிடைக்குமே அப்படின்னு வெட்டுறதுக்கு ஏறினானா. வெட்டும் போது தை தவறி கொடறி தண்ணிக்குள்ளே போயிடுச்சான். தண்ணிக்குள்ளே போயிட்டுக்கு அப்புறம் ஐயோயோ என்கிட்ட ஒரே ஒரு கொடை தான் இருக்குதுன்னு வருத்தப்பட்டு கீழே இறங்கினானா. வேண்டிக்கினானா சாமியை பற்றி. சாமியும் வெளியே வந்து இது விஷயத்த சொன்னனோடய என் கோடாரி உளுந்து போச்சுன்னு சொன்னானா ராமு. அது போய் எடுத்துன்னு வந்தாங்களாம் சாமி. அது எடுத்துன்னு வந்தனோடய தங்க கொடாரி எடுத்துன்னு வந்தாங்களாம். இது ஏன் கொடாரின்னு சொன்னனோடய திருப்பணி போய் தண்ணிக்குள்ளே போய் வெள்ளி கொடாரி எடுத்துன்னு வந்தாங்களாம். அதுவும் எந்த இல்லைன்னு சொல்லி மரத்தாலி இரும்பாலும் செஞ்சத்தான் எந்துன்னு சொன்னானா ராமு. அதுக்குன்னு சாமி திருப்பணி தண்ணிக்குள்ளே போய் மரத்தாலையும் இரும்பாலையும் செஞ்ச கோடாரி எடுத்துன்னு வந்து இது தான் எந்துன்னு சொன்னனோடைய இவ்வளோ நல்ல குணம்னு மூணு கொடாரி கொடுத்தாங்களாம். அது அவங்க கொண்டாடிக்கிட்டு போய் நடந்ததெல்லாம் சொன்னானா. அப்போ சோமும் அது ஜன்னல் வழியிலேருந்து கேட்டானா. அதை கேட்டுட்டு நாமளும் இதே மாதிரி பண்ணலான்னு குளத்துக்கிட்டு போய் வேண்மிக்கே தூக்கி போட்டானா. அவங்க சாமியும் வெளியே வந்து இந்த கோடாரி உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னோடனே போய் உள்ளே போய் ஃபஸ்ட்டு அவங்க கோடாரியே எடுத்துன்னு வந்து தந்தாங்க. அது எந்த இல்லைன்னுட்டானா. அடுத்தது வெள்ளி கோடாரி எடுத்துன்னு வந்தது இதுவும் எந்த இல்லைன்னுட்டாங்களாம். அடுத்து தங்க கொடாரி எடுத்துனது இத்தான் எந்துன்னு சொன்னதுனால நீ இவ்வளோ பேராசைப்படுறேன்னு மூணு கொடாரி எடுத்துன்னு உள்ளே போயிட்டாங்களாம். அடுத்தது அவன் வருத்தப்பட்டு வீட்டுக்கு போயிட்டானாம். இதோட கருத்து என்னன்னா பேராசை பெரு நஷ்டம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்துதான் எலி பாட்டுங்க பாட வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவி மௌத்ரிகா.
3: ஒரு எலி ஓடி வந்து ஊரெல்லாம் சுட்டுச்சா, ரெண்டு எலி ஓடி வந்து ரெட்டுக்கம்பு ஊடிச்சா, மூணு எலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சா, நாலு எலி ஓடி வந்து நசுர வாழ்ச்சா, அஞ்சு ஒரு எந்த மஞ்சள் அடிச்சா, ஆறு எலி ஓடி வந்து ஆறு பட்டு மன்னிச்சா, ஏழு எலி ஓடி வந்து ஏனிமலை அடிச்சா, எட்டு எலி ஓடி வந்து எட்டு எட்டி பாய்ச்சா, ஒம்பது எலி ஓடி வந்து உயரமாக நின்றுச்சா, பத்து எலி ஓடி வந்து பணியாலும் தின்னுச்சா.

0: அடுத்தது ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான், அதோட சரியா அப்படின்ற மாதிரி குட்டியா ஒரு கதை சொல்ல வராங்க இரண்டாம் வகுப்பு மாணவர் பிரதீஷ்.
1: ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான், அந்த நரி பசிக்குதுன்ட்டு சுத்தின்னு கணிச்சான். அதுக்குன்ட்டு அதுக்கு ஒரு திராட்சை கிடச்சிச்சான். அந்த திராட்சை எடுக்கலாம் எடுக்கலாம்னு நினச்சியும் கணிச்சான், ஆனாலும் எடுக்க முடியலையாம். அதுக்குன்ட்டு போயிட்டு அது எடுக்க முயற்சி பண்ணிச்சான், அதனாலும் எடுக்க முடியலையாம். அது சொல்லிட்டு போயிச்சான்.
0: அடுத்ததா நம்ம எல்லாரும் இந்த ஒரு பூச்சியை பார்த்தா ரொம்ப பயப்படுவோம். என்ன பூச்சி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க கரப்பான்பூச்சி. நிறைய பேருக்கு இதை பார்த்தா பயம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பையன் கரப்பான்பூச்சியை பார்த்து ரொம்ப பயப்படுறான். அவன் எப்படி அந்த பயத்திலிருந்து வெளியே வரான் அப்படின்றது தான் கதையாக சொல்ல வராங்க ஆறாம் வகுப்பு மாணவர் பவனேஸ்வரன்.
2: அவனுக்கு 9 வயசு ஆகுது. அவன் ராத்திரி படுக்கையே ஈராக்குறான். இன்னொரு வீட்டு இப்படி பண்ணினா டீச்சர்கிட்டே சொன்னுவான் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். சரி சரி சத்தம் போடாதம்மா அப்படின்னு சொன்னானாம். அண்ணி காலையிலே ஏன் பிள்ளையை திட்டுறீங்க என்று கேட்டாங்க. பக்கத்து வீட்டு அத்தை கேட்டாங்களாம். பாயிலேயே அவன் படுக்கையை ஈரம் ஆக்கான் என்ன சொல்ல, விடுங்க அவன் சின்ன பையன், அவன் என்ன செய்வான், தினமும் அவனுக்கு கனவு தான். அப்படி என்ன கனவு? கனவில் கரப்பான் பூச்சி வருகிறது. கரப்பான் பூச்சி என்றாலே அமுதனுக்கு பயம். அவன் படுத்திருந்தான், பாய் மேல் கரப்பான் பூச்சி ஊர்ந்து வந்தது, சட்டைக்குள் போனது, மடார் என்று எழுந்தான். ஐயோ அப்பான்னு கத்தினான். ராத்திரி வந்தாலே பயமாக இருக்க அதுதான் சில நேரம் ராத்திரி படுக்க ஈரமாக்குறான். அம்மா வீட்டை சுத்தம் செய்தார், ஆனாலும் கரப்பான் பூச்சி வருது. அது ஆச்சியிடம் சொன்னான். அந்த பூச்சியை ஒழித்து கட்ட தயாரான பூச்சி வந்தது. ஆச்சியும் வந்தாங்க. ஒரே அடி துள்ளியது. ஐயோ அமுதனுக்கு கவலையாக இருந்தது. பாவம் பூச்சி, அதுதான் அதுக்கு வலிக்குமே. அடுத்த நாளும் கரப்பான் பூச்சி வந்தது. தினமும் வந்து பூச்சி வரும், நிற்கவில்லை. பள்ளிக்கூடம் போனான். நண்பர்கள் எல்லாரும் கரப்பான் பூச்சி என்று கேலி செய்கிறார்கள். அமுதனுக்கு கோபமாக வந்தது. அமுதனுக்கு இருக்கும் பயத்தை விரட்டணும். என்ன செய்யலாம்? ரோசி யோசனை செய்தால். அடுத்த நாள் ரோசி வந்தால் ஒரு புத்தகம் தந்தால், பூச்சிகளின் உலகம். புத்தகம் முழுவதும் பூச்சிகள், படம்தான் கலர் கலரான படம். பார்க்க ஜோரா இருந்தது. எல்லாரும் அமுதனை சுற்றி நின்றனர். ரோசி புத்தகத்தை திருப்பினால், ஏ இங்க பாருடா பட்டாம்பூச்சி எப்படி அழகாக இருக்குது என்றான் மணி. ஐ சிவப்பு தட்டான் என்றான் முத்து. ஐயோ கரப்பான் பூச்சி என்றான் அமுதன். கரப்பான் பூச்சி ஒரு சாதாரண பூச்சி, அது ஒன்றும் பண்ணாது ரோசி சொன்னால். புத்தகத்தை அமுதனிடம் தந்தார். இதைப்படி கரப்பான் பூச்சி பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம், பயம் பறந்துடும் என்றால் ரோசி. பூச்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பயம் போகுமா? நிஜமாவா? இரவு அமுதன் புத்தகத்தை வாசித்தான். மெல்ல அவன் பயம் குறைந்தது, ஆர்வம் அதிகமானது.
0: நம்ம எல்லாருக்குமே 1, 2, 3 தெரியும் இல்லையா? அந்த 1, 2, 3 10 வரைக்கும் ஒரு பாடலா கேட்டா எப்படி இருக்கும் கேப்போமா? பாட வராங்க இரண்டாம் வகுப்பு மாணவி விலாசினி.
3: ஒன்னே ஓடி வர கண்ணு, ரெண்டே ராஜபூசண்டு, மூணே முறிங் பட்ட தோல், நாலு நாய்க்குட்டி வாழ், அஞ்சு அஸ்ரிமாவுக்கு அஞ்சு, ஆறு ஆறு மிளகூர், ஏழு என் பேச்சை கேள், எட்டு குரங்கு வடை, எட்டு 9 தண்ணியந்திரப்பு, 10 பள்ளிய 10 குத்து.
0: ஆயிரம் கண்கள் போதாது நீ தோகை விரித்து ஆடும் அழகை பார்க்க, ஆனால் உன்னிடமே 1000 கண்கள் உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததா மயில் பாடல் பாட வராங்க 3 வகுப்பு மாணவி வர்ஷா.
4: மயில் அண்ணன் வந்தாரா, மிளகாய் பழம் தின்னாரா, எல்லி குத்து மைந்தா, இது ஆட்டம் போட்டாரா.

0: எத்தனை முறை கேட்டாலுமே திகட்டாத ஒரு பாடல் அப்படின்னா நம்ம தமிழை பற்றிய பாடல்கள் தான் இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்துதான் இன்று தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாட வராங்க 6ஆம் வகுப்பு மாணவர் சிரஞ்சீவி.
1: தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கும் மனமென்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழங்கள் இளமைக்கு பால், தமிழங்கள் புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுரு தந்தத்தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன்.

0: அடுத்ததா, திருவிழா சமயங்கள்ல மட்டும்தான் இந்த முளைப்பாரியை பார்க்க முடியும். இத பத்தின பாடல் பாட வராங்க 5ஆம் வகுப்பு மாணவி யாழினி ஸ்ரீ.
1: ஒன்னாம் தானாய் இல ஒசிச்சவாய் கிழமை இல ஒழக்கட்டான் எடுத்து ஓடும் பிள்ளை தண்டல் தன் அண்ணன் நீனானி தன தானே என்ன நீனானி வாங்கி அந்த முத்துகள வாழையில ஊற வச்சு கம்பன் தட்டையை ரெண்டெடுத்து கணக்கணுவா முடிச்சு வச்சு சோழ தட்டையை ரெண்டெடுத்து சொல சொலையா முடிச்சு வச்சு மட்டாந்தோடு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து கடுகளையும் பேரு காடான மணிப்பை முளை போட்ட ஒன்னா நாள் ஓரிலையும் காப்பு கட்டி ஒரு மாசம் போங்க தன் அண்ணன் நீ நானே தன தானே நானே நானே முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா.

நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள். இன்று தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி கடுக்கப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை ஜி தமிழ்ச்செல்வி, நிகழ்ச்சி அமைப்பு எம் புகழ் மாரிமுத்து.

0: இன்னும் சில நொடிகளில் பண்பலில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000க்கும் குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி

0: ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித் ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திரப் போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 நாட்களாக மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில், முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 300,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1,300 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீசியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவ செட்டி தனது தோட்டத்தில்

மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.

0: கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
1: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பகல் 12:50.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
8: அண்ணே அண்ணே, எங்க போயிட்ட அண்ணே? யாரையுமே காணோம்.
9: வர்ஷினி வாவா. அது என்ன, வந்ததையும் உங்க அண்ணனை தான் கூப்பிடுறவ? ஏன் இந்த அண்ணியெல்லாம் உனக்கு கண்ணு தெரியலையா?
8: அண்ணி, நான் உங்களையும் தான் கூப்பிட்டேன்.
9: எனக்கு அண்ணின்ற சதத்தை விட அண்ணன்ற சதம் தான் நிறைய கேட்டுச்சு.
8: கோச்சுக்காதீங்க அண்ணி, என் செல்ல அண்ணி இல்ல, நான் ஊருக்கு போகணும், எனக்கு நேரமாச்சு, அதான் அண்ணனை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட சொல்லான்னு கூப்பிட்டேன்.
9: உங்க அண்ணன் மட்டும்தான் என்னமோ பைக் ஓட்டுற மாதிரி, ஏன் நாங்களாம் ஓட்ட மாட்டோமா என்ன?
8: சரி அண்ணி, நீ ஏன் என்ன கூட்டிட்டு போய் விடுறியா?
9: சரி சரி, ஏதோ பாவம் சின்ன புள்ளன்றதுனால பொழைச்சிப்போ. இரு ஒரு நிமிஷம், வேர்க்க வேர்க்க வெயில்ல வந்திருக்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவ. இரு எடுத்துட்டு வர.
8: சீக்கிரம் கொடுங்க நீ, நேரமாச்சு.
9: என்னத்தான் அவசரமா போய் என்னமோ ஏரோப்ளான பிடிக்க போறவளாட்டமே. இந்தா குடி, குடிச்சிட்டு போலாம்.
8: என்ன அண்ணி இது, தண்ணி கெட்டனா தடிக்கிற மாதிரி இருக்கு.
9: இந்த ஊர்ல இந்த தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம், வேற எந்த மாதிரி கிடைக்கும் தண்ணி?
8: என்ன இப்படி சொல்லிட்ட, என்னாச்சு, வேற தண்ணி நமக்கு கிடைக்காதா என்ன?
9: அந்த கதையை பேசி இப்ப என்ன ஆக போகுது? தண்ணி எல்லாம் இங்க இப்படிதான், மொத மாதிரி நல்லாலாம் இல்ல. சரியா, முதல்ல உனக்கு நேராச்சுன்னு சொன்னல, வா போலாம், உன்னை விட்டுட்டு வந்து எனக்கு நிறைய ஜோலி கிடக்கு.
8: சரிங்க அண்ணி, வரேன், கூட்டிட்டு போங்க. அண்ணி, இது நம்ம ஆறு தானே, என்ன பாக்குறதுக்கு இப்படி பாலடைஞ்சு போயிருக்குது, இவ்ளோ குப்பைகளா கிடக்குது.
9: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கும் போது ஒரு ஸ்மெல்லு வருதுன்னு சொன்னிய, ஞாபகம் இருக்கா?
8: ஆமாங்க அண்ணி, நம்ம ஆத்து தண்ணி தானா அது, என்ன இவ்ளோ குப்பை கிடக்கு, யாரு இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா?
9: அடி போடி போக்கத்தவல, நான் என்னமோ நான் ஒருத்திட்டா இந்த ஊர்ல இருக்கிற மாதிரியே பேசுற. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு மழையும் இல்ல ஒன்னும் இல்ல, இந்த தண்ணி தான் இப்ப குடிக்கிறதுக்கே கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் எல்லா குப்பையும் கொண்டு போய் இங்கதான் கொட்டுறாங்க. யாராவது போய் கேட்டா உனக்கு என்ன வந்துச்சு, நீ உன் வேலையை பாருன்னு நம்மள சொல்றாங்க. வேற என்னத்த பண்றது?
8: ஆனா

0: அப்படி இருக்க கூடாதுல்ல அண்ணி. நம்ம மட்டும் நம்ம ஆத்து தண்ணியே இந்த மாதிரி குப்பையை போடாம சுத்தமா வச்சிருந்தா இந்நேரம் நம்ம சுத்தமான தண்ணியே குடிச்சிருப்போம்.
1: யாருகிட்ட சொல்றது? யாருதான் இந்த காலத்துல பேச்சு கேக்குறாங்க?
0: நம்ம தான் நீ முதல்ல ஏதாவது பண்ணணும் இதுக்கு. நம்ம முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். நம்ம பண்ணாம சொன்னாதானே அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம தான் முதல்ல இதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்.
1: சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ற?
0: என்ன பண்றோம்னா, இனிமே நம்ம வீட்டு குப்பையை எடுத்துட்டு போய் இந்த ஆத்துல கொட்டக்கூடாது. அதே மாதிரி கொட்ட வர்றவங்களையும் இந்த ஆத்துல கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும். சரியா?
1: சரி சரி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நானும் முன்னாடி குப்பை தொட்டி பிரிச்சு தான் வச்சிருக்கேன். பாத்தியா இல்லையா?
0: பாத்துட்டேன். நீ மட்டும்தான் செய்யற? உன் அக்கம் பக்கம் எதிர்த்து வீடு எல்லாருக்கும் சொல்லு. சரியா?
1: நிச்சயமா சொல்றேன். ஏன்னா எனக்குமே அந்த தண்ணி குடிக்கும் போது வாந்தி தான் வருது.
0: சரி அண்ணி, இன்னையிலிருந்து நீயும் சொல்ற நானும் சொல்றேன். சரியா?
1: சரி சரி, உனக்கு அங்க பாரு, பஸ் வந்துருச்சு. ஏறி போய் பத்திரமா போயிட்டு வா.
0: நான் வரும்போது பாக்குறேன்.
1: சரிம்மா, பாய்.
2: நீரே உயிரின் ஆதாரம், அதை காப்பதே நம் அதிகாரம். ஆறுகளும் ஏரிகளும் நம் செல்வம், அவற்றின் தூய்மையே நம் வளம். குப்பைகளை நீரில் கொட்டாதே, இயற்கை அன்னையை நோகடிக்காதே. இன்று காக்கும் ஒவ்வொரு துளியும் நாளை காக்கும் ஆயிரம் உயிர்களும். நீரை நேசிப்போம், மாசுபட விடமாட்டோம். நீர்நிலைகளை பாதுகாத்து பசுமையான உலகை உருவாக்குவோம்.
1: சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம். சுற்றி இருப்பவர்களையும் நீர்நிலைகளையும் காப்போம், இது சூழல் காப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: JSW நியோ ஸ்டீல், வானுயர்ந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி தொடர்ந்து கேட்கலாம் அறிவிப்புகள். ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் பிறர் உயிரை காத்தவர்களின் வீரத்தை கௌரவிப்பதற்கான ஜீவன் ரக்ஷா பதக்க விருது வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் அனைத்து பாலினத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஆயுதப்படை, காவல்துறை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் அதிகாரப்பூர்வ பணி நேரத்தில் செய்த மீட்பு நடவடிக்கைகள் இந்த விருதுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மீட்பு நடவடிக்கை 1/10/2024 பின் நடந்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/8/2026. விண்ணப்பம் பெற மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலகம். விருதுகளின் பிரிவு சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், ஜீவன் ரக்ஷா பதக்கம் ஆகிய விருதுகள் வழங்கப்படுகிறது என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 முதுகலை பாடப்பிரிவுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான இணையவழி விண்ணப்பதாரர்களுக்கு 10/8/2026 திங்கட்கிழமை அன்று சிறப்பு ஒதுக்கீடு நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு ஒதுக்கீடு பிரிவில் மாற்றுத்திறனாளி, விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர் குழந்தைகள், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர் ஆகியோர் கலந்து கொள்ளலாம். 13/8/2026 புதன்கிழமை அன்று அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பொது கலந்தாய்வும் நடைபெறவுள்ளது. கலந்தாய்வில் கலந்து கொண்டு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள், இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம், மாணவர் மற்றும் பெற்றோர் கை

0: ஏப்பத்துடன் இருக்க வேண்டும். மாற்றுச் சான்றிதழ் அசல் மற்றும் நகல் இரண்டு பிரதி, பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் இரண்டு பிரதி, தற்காலிக பட்டச்சான்று, தொகுப்பு மதிப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் இரண்டு நகல், ஆதார் அட்டை இரண்டு நகல், வங்கி கணக்கு புத்தகம் நகல், புகைப்படம் ஐந்து, சிறப்பு பிரிவிற்கான சான்றிதழ் ஆகியவை கலந்தாய்வில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஆகும். முதுநிலை கலை பிரிவுக்கான சேர்க்கை கட்டணம் ரூபாய் 1965 மற்றும் முதுநிலை அறிவியல் பிரிவினருக்கான சேர்க்கை கட்டணம் ரூபாய் 2205 கொண்டு வர வேண்டும். எனவே கலந்தாய்வில் விண்ணப்பித்த மாணவர்கள் பெற்றோருடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு www.gascpgm.in இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, நுகர்வோர் குறைத்தீர்க்கும் மன்ற உறுப்பினர் பதவி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தருமபுரி மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர்க்கும் மன்றத்தில் 3 ஆண்டுகள் காலத்திற்கு உறுப்பினர் பதவி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தகுதி சட்டப்படி BA BL BA LLB முடித்திருக்க வேண்டும். முன் அனுபவம் நீதித்துறையில் பைனான்சியல் செக்டர், 15 முதல் 20 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை, தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் ரெசியூம் CV நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி என்ற முகவரிக்கு நுகர்வோர் குறைத்தீர்க்கும் மன்ற உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள், 1ஆம் ஆண்டு அவர்கள் தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டு தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களில் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட் மார்க்ஷீட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் November 30 வரை. மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகலாம். இணையதளமான www.exvl.tn.gov.in என்ற இணையதளத்தில் அணுகலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நீர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சி. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. நாகலாபுரம் சுலோச்சனா, கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல். இணைந்திருங்கள் நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பாலக்கோடு பாபாஜான், அவசர போலீஸ் 100 என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால்

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானம்ஸ்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:26. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. காரிமங்கலம் மேல் கொல்லப்பட்டி திண்டல் ஆர் ஆகாஷ் அவர்கள் கண்ணால் பேசவா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது நேற்று வந்து நம்ம வந்து இந்த நிணநீர் பாதைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் செஞ்சோம். அதில் வந்து ஒரு டிபி மாதிரி வந்து வரும் செய்யும் பண்ணோம் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் செஞ்சோம் பண்ணோம். இப்போ டிபின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு செஞ்சிட்டோம்னாக்கா நம்ம 6 மாதம் இல்லை 9 மாதம் வந்து நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டி வரும். மாத்திரை சாப்பிட்டு செஞ்சு பண்ணோம்னாவே அந்த இது வந்து ஆல்மோஸ்ட்

0: 99% வந்து அப்படியே அமிங்கிடும் செஞ்சிடும். இதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு, இதில் வந்து ரெகுலராக டிபி மாத்திரை வந்து மேக்ஸிமம் வந்து 98% 99% எல்லா டிபி மாத்திரையுமே வந்து நமக்கு நல்லா கேட்டுடும் செஞ்சிடும். இந்த டிபி மாத்திரைக்கு ரெசிஸ்டண்ட்டான, நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாத்திரைக்கு ரெசிஸ்டண்ட், அதாவது அதுக்கு கேட்காத ஒரு சில வகையான டிபி கிருமிகள் வந்து இருக்கு செய்து பண்ணுது. அதுதான் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நம்ம வந்து அது எந்த வகையான மருந்து தான் கேட்குது செய்துன்றதெல்லாம் டெஸ்ட் எடுத்து செஞ்சு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்து மாத்திரை போட வேண்டியிருக்கும் செய்யும். அது எப்போ நம்ம பண்ணோம்னாக்கா, நாம் இந்த 6 மாதம் எல்லாம் 9 மாதம் மாத்திரை மருந்துகளை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேக்கில் செயல பண்ணலனாக்கா நம்ம அதுக்கப்புறமா வந்து செய்வோம். இப்போ எனக்கு வந்து நேற்று வந்து ஒரு பேஷண்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. நம்ம அது வந்து டிபி கட்டி அங்கே கழுத்து பகுதி அக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து டிபி கட்டி இருந்தது. நம்ம வந்து அது ரெகுலரான டிபி மாத்திரை போட்டோ செஞ்சு பண்ணோம். பேஷண்ட் நல்லா இப்போ ஆள் வந்து ஒரு மாதிரி காய்ச்சல் வந்தது, ஒரு மாதிரி ஒல்லியாக இருந்து செஞ்சு பண்ணிச்சு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த நெறிக்கட்டிகள் மறையவே இல்லை, அதுவும் அந்த குறிப்பாக அக்கலில் இருக்கிற நெறிக்கட்டிகள் மறையவே இல்லை. சரி, நம்ம அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா சப்போஸ் இன்கேஸ் வந்து டிபி கட்டி கூட சேர்ந்து வேறு ஏதாவது வந்து இந்த கேன்சர், இந்த நிணநீர் பாதைகளில் வரக்கூடிய கேன்சர் கட்டியும் சேர்ந்து வர சொல்கிற என்டிட்டிஸ் ரொம்ப ரேரு. பட் ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து மிஸ் பண்ணிட போகிறோம் செய்கிறோன்றதுக்காக நேற்று வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஆனால் 6 மாதம் சாப்பிட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு 3 மாதம் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் 9 மாதம் வந்து மாத்திரையை முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து சரி ரிஸ்க் எடுக்க வேண்டான்றதுக்காக நேற்று வந்து சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பார்த்தாக்கா அங்கே சர்ப்ரைசிங்காக நமக்கு கைக்கு தட்டுப்பட்டது ஒரு கட்டி தான் இருந்தது. பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தாக்கா 3-4 கட்டி நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இப்போ அதை எடுத்துருக்குறோம், எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு அமைச்சிருக்கிறோம், சேரம் பண்ணுறோம். இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து நமக்கு திரும்ப டிபி கட்டி தான் வந்ததுன்னா அதையே வந்து வச்சு நம்ம என்ன வகையான மாத்திரை மருந்துகள் இதுக்கு கேக்கும் செய்யும் பண்ணுன்னு சொல்லிட்டு நாம் அந்த ரெஜிமனை வந்து மாற்ற வேண்டியிருக்கும் செய்யணும். இது வந்து மல்டிட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செய்வோம். இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. 99% நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய டிபி மாத்திரைகளே வந்து அனைத்து விதமான டிபி, நான் சொன்னேன் இல்லையா, டிபின்றது வந்து வயிற்றுப்பகுதியில் வரலாம், நுரையீரலில் வரலாம், நிணநீர் பாதையில் வரலாம், தோலில் வரலாம், எலும்பில் வரலாம், முதுகு தண்டுவடத்தில் வரலாம், எதில் வேணால் வரலான்ட்டுன்னு அது எல்லாத்துக்குமே வந்து இந்த 6 to 9 months டிபி டேப்லெட்டே வந்து 99% கேட்டுடும். ஒரு சிலருக்கு இந்த டிபி மாத்திரை கேட்காத பொழுது நாம் வந்து அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப ரொம்ப ரேர், ஒரு 1 or 2% இருந்ததுன்னா போதும். ஒன்றே ஒன்று இந்த மாதிரி வந்து அதுவும் குறிப்பாக அந்த நிணநீர் பாதைகளில் கட்டி வந்து செஞ்சு பண்ணி டிபி டேப்லெட் கேக்கில் செயல பண்ணலன்னா அதை கண்டிப்பாக எடுத்து டெஸ்ட்டு காமிச்சிடுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வேறு ஏதாவது நம்ம கேன்சர் மாதிரி இருந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, இப்போ டிபி வந்து நல்லா இருக்கும், அவனுக்கு நிணநீர் பாதையில் வந்து கேன்சர் கட்டி மாதிரி நான் சொன்னலையே அந்த நிஃபோம மாதிரி அந்த மாதிரி இது வந்திருந்து இது டிபி கட்டி தான் சரியாக போயிடும் சரியாக போயிடும்னு விட்டுட்டு அது உடம்பு முழுக்க பரவிச்சுன்னா சிக்கலாகி போயிடும். அதனால் அந்த கட்டியை வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு எடுத்து அமைச்சிக்கிறது நமக்கு மிக மிக நல்லது. நம்ம அடுத்த பதிவில் வந்து இந்த லிம்ஃபோமா பற்றி எல்லாம் பார்க்கலாம். அடுத்து வேறு எந்த வகையான கேன்சர் எங்கெங்கே பரவும் அந்த நெறிக்கட்டி அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965-2399.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தர்மபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
7: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
8: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 1:39. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. தாராபுரம் சின்ன கடை வீதி இளங்கோவன் ஜாகிர் ஹுசேன், உதயகீதம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
7: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15 தேதி நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200 மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84th ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு

தொடர்ந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51 அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை

0: உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1ஆம் தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம் கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000 மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர் உட்பட 50,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகம் பாவனாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவனாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒருநாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ்கான் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினார்.

0: ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:55. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழை அளவு நீலகிரி மேல் பவானியில் 78 மில்லிமீட்டர் அளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.9 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.7 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். நாளை முதல் 12 வரை வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர

பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள்
1: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
2: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: எட்டு தொகை நூல்களுள் புறநானூறு வரலாற்று சிறப்புடையது. அறம், பொருள், வீடு ஆகிய மூன்றையும் பற்றிய பாடல்களை கொண்டது. இந்நூலில் உள்ள செய்யுட்களை பாடிய புலவர்கள் ஒரு நாட்டார் அல்லர், ஊர் ஊரார் அல்லர், தமிழகம் முழுமையிலும் வாழ்ந்தவராவார். இவருள் சேரர், சோழர், பாண்டியர், குறுநில மன்னர், அந்தனர், வேளாளர், பலவகை வணிகர், வீரர், அரச மாதேவியர், குறுநில மன்னர், மகளிர், கொல்லர் முதலிய பலவகை தொழிலாளர் என பலவகைப்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சேர சோழ பாண்டிய நாடுகள், அவற்றின் தலைநகரங்கள், ஆறுகள், மலைகள், தமிழகத்தில் பேரரசர் சிற்றரசர் செய்த போர்கள், மன்னரது ஒழுக்கம், வீரச் செயல்கள், மரக்குடி மகளிர் செயல்கள், புலவர் அறிவுரைகள் என பல தரப்பட்ட செய்திகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. அக்கால மக்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள், பலவகை நகைகள், நடைகள், உலோகங்கள், உணவுகள், ஊர்திகள், கட்டில்கள், கொடிகள், பாத்திரங்கள், மாலைகள், வாத்தியங்கள் முதலியவற்றின் பெயர்களை இந்நூலில் காணலாம். தெய்வங்களின் பெயர்கள், கோவில்களின் பெயர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் இவற்றின் பெயர்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. சங்ககால தமிழருடைய உழவு, கைத்தொழில், வாணிகம், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றையும் இந்நூல் கூறுகின்றது. இது மட்டுமல்லாமல் தனி மனிதனுக்கான பல பொன்மொழிகள் புறநானூற்றில் உள்ளன. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்துள்ளார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். முனைவர் இரா அனுராதா அவர்கள் 33 ஆண்டுகள் கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்திக்

0: பெற்றுள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு தேசிய மாநில கருத்தரங்கங்களில் பங்கெடுத்துள்ளார். சங்க இலக்கியத்தில் அறக்கருத்துகள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். இது தவிர மொழிபெயர்ப்பு நூல் தொகுப்பு என்று பல தளங்களில் இயங்குபவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: இன்று நாம் புறநானூற்றில் பொன்மொழிகள் அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலான் இருக்கோம்.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: முதல்ல புறநானூறு என்ற நூலோட அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சங்க சமுதாயம் போர் வீரத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுப்பதாய் இருந்திருந்தால், அதனை மட்டுமே போற்றுவதாக இருந்திருந்தால், அது ஒரு போர் வெறி சமுதாயமாக காட்சியளித்திருக்கும். ஆனால் பண்டைய தமிழ் சமுதாயம் அவ்வாறு திகழவில்லை. மனித சமுதாயம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல நல்ல அறங்களை அது வலியுறுத்தியதுடன் மரம் இழுக்கா மான வீரத்திற்கும் முக்கிய இடத்தை கொடுத்துள்ளது. அதனால்தான் அச்சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் பலராலும் போற்றப்படுகின்ற ஒரு நல்ல சமுதாயமாக விளங்குகிறது. போரையும் காதலையும் இரண்டு கண்களாக கொண்டு வாழ்ந்த தமிழ் மக்கள் பெரும் பண்பாட்டு மதிப்புகளை உள்ளடக்கமாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை, அஃது எல்லா பொருட்களையும் தமக்கே பயன்படுத்துவது. பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், அஃது எல்லா பொருள்களையும் தமக்கும் பிறருக்கும் பயன்படுத்துவது என்று எடுத்துக்கொள்ளலாம். உள்ளத்தின் செம்மை பண்பாகும். உள்ளத்துக்கு புறம்பான உணவு உடை உறையுள் ஆகியவற்றின் செம்மை நாகரீகம் என்று சொல்லலாம். ஆகவே இவற்றை அகநாகரீகம் புறநாகரீகம் என கொள்ளின் பொருந்தும் என்று சொல்வார் பாவாணர். இழந்து போன இரு பாடல்கள் 267 268 வாழ்த்து பாடல் தவிர 397 பாடல்களை உள்ளடக்கியது. இவற்றுள் 138 பாடல்கள் 3 பேரரசுகளை சார்ந்தும், 43 மன்னர்களையும், 141 பாடல்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் ஆண்டு வந்த 48 குறுநில மன்னர்களையும், 11 பாடல்கள் பெயர் தெரியாத சில வீரர்களையும் சிறப்பிக்க கூடியதாக அமைந்துள்ளது. புறநானூறு மொத்தம் 155 புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு நூல் என்று சொல்லலாம். இதில் 15 பேர் பெண்பார் புலவர்கள் ஆவார். 65 துறைகளுடன் 11 திணைகளில் 392 பாடல்கள் அமைந்துள்ளன. 5 பாடல்கள் திணை அறியாத பாடல்களாகவும் உள்ளது. உழிணை திணையை தவிர்த்து வெற்றி திணையில் 5 பாடல்களும், கரந்தையில் 12, நொச்சியில் 6, வஞ்சியில் 11, தும்பையில் 27, வாகையில் 80, காஞ்சியில் 31, பாடான் திணையில் 139 பாடல்களும், பொதுவியல் திணையில் 73, கைக்கலை திணையில் 3 பாடல்களும், பெருந்திணையில் 5 பாடல்களும் கொண்டு திணை தெரியாத 5 பாடல்களுடன் 397 பாடல்கள் புறநானூறு என்று கட்டமைத்துள்ளனர். உழிணைத்திணை 28 துறைகளை உடையது என்று புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடும். ஆயின் புறநானூற்று பாடல்களில் ஒன்றில் கூட உழிணைத்திணை இடம்பெறவில்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. 76, 77 பாடல்களில் உழிஞைப்பவர் என்ற சொல்லாட்சியை மட்டுமே நாம் காண முடிகிறது. இலக்கியங்களின் விரிவாக்கம் மனிதனுடைய வாழ்வில் இரண்டர கலக்க வேண்டும் என்பதே இலக்கியத்தின் நோக்கமாக அமைய முடியும். இலக்கியங்கள் சிறந்த அறிவுரைகளை கொண்டனவாக மட்டும் இருந்தால் போதாது, அவை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடியனவாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அந்த கொள்கைகளால் ஏதும் பயன் விளையாது. கொள்கை என்பது அதனை விரும்புகிறவர்கள் பின்பற்றுபவர்கள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இலக்கியத்தின் நோக்கம் என்பது சங்க இலக்கியத்தில் புறநானூற்றின் வழி வெளிப்பட்டு உள்ளது என்று சொல்லலாம்.
0: புறநானூறு நூல் அமைப்பு பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு நூல் அறம் பற்றி பேசுது. இதுல அறம் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விலங்குகளுக்கும் சில அறங்கள் இருக்கு, மனிதனுக்கும் அதற்கு மேலான பல அறங்கள் இருக்கு. அறம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானா, இல்ல மனிதனுக்கு மனிதன் வேறுபடுமா? இத பத்தி புறநானூறு என்ன சொல்லுது?
1: அறம் என்பது ஒரு பொதுவான ஒரு பரந்துபட்ட சொல். இது காலகட்டத்திற்கு ஏற்ப பொருளை விரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரந்து விரிந்த சொல் என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அறமாக இருக்கக்கூடியது விழுமியமாக இருக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 ஆண்டுகளில் அதில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த சொல் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக பார்க்க போனோம் என்றால், ஒரு சிறு சான்று, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் சங்க இலக்கியங்களில் எல்லாம் கள் குடிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அதே திருக்குறள் காலத்தில் கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் வருகின்றது. இங்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று பிறிதொரு காலத்தில் மறுக்கப்படுவதாகவும் இருப்பதை சொல்லலாம்.

0: அப்போ சங்க இலக்கியத்துல குறிப்பாக புறநானூற்றில் விழுமியம் அறம் அப்படின்னு சொன்னா, சமூகத்தினுடைய கட்டுப்பாடற்ற மனித வாழ்வில் மனிதனை சீரமைப்பதற்கான, ஒழுங்கமைப்பதற்கான கருத்தியல் வழியிலான சில வரன்முறைகளில் அச்சமூகமே வரையெடுத்து இறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. இந்நெறிமுறைகள் மனித வாழ்வின் நீரோட்டத்தை தடைபடுத்தாமல் ஓர் ஒழுங்கு அமைப்பாக சீர்படுத்த முனைகின்றது. இச்சமுதாய சூழலில் வாழ்தலை சீர்மைப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற மனித உயர் பண்பு நெறிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது இயல்பாகவே நிகழ்கின்றது. இந்நிலையில் இயல்பான நடவடிக்கைகளையும், கரடுமுரடான வாழ்க்கையில் மனிதனை மனிதனும் மனிதன் மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல போற்றுவதற்கு உந்துதலாக அமைகின்ற உயர் பண்புகளை விழுமியம் என்று அடையாளப்படுத்தலாம். விழுமிய அப்படிங்கிற சொல்லுக்கு சிறந்த, உசித, மேன்மையான, அரிய, சீரிய என்ற பல பொருளை கழகத் தமிழ் அகராதி குறிப்பிடுகின்றது. இதன்படி பார்த்தோம்னா, மேன்மையான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய சிறந்த வாழ்க்கை கூறுகள் உயர் பண்புகளாக பிரதிபலிக்கின்றன. இந்த பண்பு நெறிகள் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், அரசியல் என்ற பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை பெற்று முழுமை அடைகின்றன அப்படின்னு சொல்லலாம்.
1: தனி மனித அறம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க. ஒழுக்கம், ஒழுக்கமும் அறமும் ஒன்றா, இல்ல ஒழுக்கம்ன்றது என்ன அப்படின்றது புறநானூறு என்ன சொல்லுது?
0: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒருவரின் ஒழுக்க பண்பு அவனுக்கு மேன்மையையும் சிறப்பையும் தருவதால் ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் வாழ்நெறி கொள்கையாகும். இந்த ஒழுக்கம் தனி மனித வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வு இன்னும் மேம்பாடு அடையும். ஒரு ஆடவனின் உழைப்பும் முயற்சியும் சமூகத்தில் முக்கிய இடம் பெறுகின்றது. குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், ஆடவனின் உயரிய சிந்தனையால் வழிநடத்தப்படுவதால் சமூகத்தில் ஆடவனின் ஒழுக்கம் போற்றப்பட்டது. ஆடவர்கள் நல்லவர்களாகவும், ஒழுக்க உணர்வு உடையவர்களாகவும், ஒழுக்க வாழ்வை கடைபிடிப்பவர்களாகவும் உள்ள நாடே வளம் கொழிக்க கூடியதாகவும் உயர்த்தி பேசக்கூடியதாகவும் அமையும். இந்த ஒழுக்க நிலையின் மேன்மையை புறநானூற்றில் ஔவையார் சொல்வார். நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று குறிப்பிடுகின்றார். நாடாக இருந்தாலும், காடாக இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பள்ளமாக இருந்தாலும், அங்கு வழிநடத்தி செல்லும் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஔவை. உயர்ந்த பண்பையும் ஒழுக்க நெறிகளையும் கொண்ட ஆடவனின் ஆளுமை திறன் பண்படாத சமூகமாக இருந்தாலும் பக்குவப்பட்ட சமூகமாக மாற்ற முடியும் என்பது அதனுடைய உட்கருத்தாகும். இங்கு ஆடவனுக்குரிய தனி மனித விழுமியங்கள், ஒழுக்கம் சமூகம் சார்ந்தவையாக சமூகத்தின் மேன்மைக்காக கையாளப்படுகின்றன என்று சொல்லலாம். சிறந்த பண்பு நெறிகளே மனிதர்களை நல்லவர்களாகவும் சமூக பொறுப்பாளர்களாகவும் அடையாளப்படுத்துகின்றது. மன்னர்களின் அரசாட்சியில் தவறு நேர்கின்ற போதும், தவறு ஏற்படக்கூடாது என எதிர்நோக்கும் போதும் சில ஒழுக்க பண்பு மன்னருக்கும் அறிவுறுத்தி வழிகாட்டப்பட்டன. அவர்களிடம் மனித மாண்புகளை உணர்த்தி உயர் பண்பு நெறிகளை மேம்படுத்தி அறிவுரை கூறுவது இயல்பாகவே இருந்தது. இந்த அற ஒழுக்கங்களை அரசனை செம்மையான வழியிலும் செங்கோன்மை தவறாமலும் கொண்டு சென்றது. மிகை உணவு கொள்ளாது, குறைந்த சினம் கொள்ளுதல், குறைவாக சொல்லி மிகுதியாக கேட்டல், கருணை உள்ளத்தோடு கொடை அளித்தல், தாளிப்போடு கூடிய துவையலை உணவை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்தல், எல்லோரோடும் பணிவு கொள்ளுதல் என இச்செயல்களே மன்னனினுடைய ஒழுக்க பண்புகளாக நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் குறை ஏற்படுமாற்றின் அவற்றை நெறிப்படுத்துவதில் புலவர்கள் முனைப்பாக இருந்தனர். அன்னோர் செல்வமும் மண்ணின் இல்லாது இன்னும் அற்று அதன் பண்பே, அதனால் நிச்சமும் ஒழுக்கமும் முட்டிலை பரிசில் நச்சவர்கையின் நிரப்பல் ஓம்புமதி என்று கூறுகின்றார் ஒரு புலவர். மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்றார் வருணன் என்று சொல்லக்கூடிய புலவர். தந்து மாறன் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு சொல்றார், இந்த பண்பு நெறிகளை அறியாதவர்களின் செல்வம் நிலையாமையால் செல்வதோடு பொருளற்றதாகி போகும். அதனால் ஒழுக்க நிலை தவறாது உன்னிடம் பரிசு வேண்டி வருபவருக்கு குறைவில்லாது பரிசு பொருள் கொடுத்து காக்க வேண்டும் என்று மன்னனுக்கும் ஒழுக்கத்தை நெறிப்படுத்தும்

0: நடுநிலையாக வந்து நீதி வழங்கணும். அதை நாம் வந்து ஒரு வார்த்தையால குறிப்பிடுவோம், அது செங்கோன்மை. இந்த செங்கோன்மை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது?
1: செங்கோன்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நற்பண்புடையவன் தீய பண்புடையவன் என்னும் கருதுகோள்கள் சூழ்நிலையால் உருவாக்கப்படுபவை. தற்காலிக தரநிலைகளைக் கண்டு மதிப்பிடும் மனப்போக்கு மன்னரிடம் இருந்தால் அவற்றை நீக்கி அறத்தின் வழியாக அவன் நடுநிலைமையோடு நீதி கூறுவதே மன்னர்களின் செங்கோன்மையாக கருதப்பட்டது. நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதனால் நமர் என கோல் கோடாது பிறர் என குணம் கொல்லாது என்று புறநானூர் குறிப்பிடுகின்றது. வலிமையான நான்கு படைகள் கொண்டு இருந்தாலும் அறநெறி வழியாக செயல்படுதலே நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்று மருதன் இளநாகனார் சொல்வதாக இந்த ஒரு பாடல் இருக்கும். அதே போல் இன்னொரு பாடலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசனானவன் முறையறிந்து வரிவாங்க வேண்டும், மக்களை கசக்கி பிழிந்து வரிவாங்குதல் தவறு என்பதையும் உணர்த்தக்கூடியதாக காய்நல் அறுத்து கவளம் கொளினே என்று ஒரு பாடல் வரும். அதில் பல்வேறு ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் விளைநிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிரை அந்த தானியத்தை யானைக்கு உணவாக சமைத்து கொடுத்தால் பல நாட்கள் கொடுக்கலாம். அதே உணவாக சமைத்து கொடுக்காமல் யானையையே அந்த விளைநிலத்திற்குள் அனுப்பிவிட்டால் அது வாயில் செல்வதை விட காலில் மிதிப்பட்டு வீணாவதுதான் அதிகமாகும் என்று சொல்லி மக்களுக்காகத்தான் மன்னனே தவிர மன்னனுக்காக மக்கள் இல்லை, மக்களினுடைய நலன் மட்டும்தான் அரசன் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதையும் அரசனை நம்பி வாழ்ந்த புலவர்கள் ஆணித்தரமாக அரசனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல்களையும் மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனால் மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, அதை கேட்டு அரசன் நடந்தான் என்றும் சொல்லலாம். இதே போல் இன்னொரு அரசன் கேட்பான் புலவரிடம், என்னுடைய புகழானது இன்னும் பல ஆண்டு காலம் நீடித்து இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீர்வளத்தை பெருக்கு என்று சொல்கிறார். அப்போ நீரினுடைய அவசியத்தை புறநானூறு காலம் தொட்டு நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாடல்களை எல்லாம் நாம் இன்னும் சற்று ஆழமாக அசோகர் மரங்களை நட்டார், குளம் வெட்டினார், குளம் வெட்டினார் என்று பார்த்தோமே ஒழிய அதற்கான காரண காரியங்களை போதிக்காததனாலோ என்னவோ தெரியவில்லை, இன்று நாம் நீரை நோக்கி அடுத்த போரே நீருக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நீர்வளத்தையும் உணவையும் ஒழுக்கத்தோடு கொண்டு வந்து தனி மனிதன் சமுதாயம் அரசன் என்று ஒவ்வொருவரோடும் பின்னி புனைந்து அந்த சமுதாய மேம்பாட்டிற்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம்.
0: செங்கோன்மை குறித்து அருமையா சொன்னீங்க. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் முனைவர் இரா அனுராதா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒருவருக்கு கருணை காட்டுவது, இரக்கம் காட்டுவது, இதை பற்றியும் புறநானூற்ற பல செய்திகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வறுமையால் வாடி நிற்பவர் மீது கொள்ளும் அன்பு இரக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். இரக்கம் உள்ள மனிதனிடம் ஈகை குணம் நிறைவாக பொதிந்திருக்கும். இந்த இரக்க குணம்தான் மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு பாராட்டும், தோழமை உணர்வை ஏற்படுத்தும், இதற்கான உட்கூறாக அமைந்திருந்தது. அதியமானின் இரக்க உணர்வை பற்றி புறநானூற்றில் ஔவையார் பாடும்போது, புன்தலை புருணன் அழியன்தான் என தன் உழை குறுகள் வேண்டி என் அரை முதுநீர் பாசி என்ன உடைகளைந்து திருமலர் அன்ன புதுமடி கொளி என்று தன்னை கண்டவுடன் அவள் இறங்கத்தக்கவள் என்று எண்ணி உடனே எனது அழுக்கேறிய ஆடை மாற்றி புத்தாடை அணிவித்து இரவலர் என்ற தன்மை மாற்றினார். அதியமா நெடுமா நஞ்சின் இரக்க குணம் போற்றத்தக்கது என்று பாராட்டுகின்றார். புத்தாடையுடன் உணவாக களிப்பை தருகின்ற கள்ளையும் ஊன் கலந்த உணவையும் அளித்து மகிழ்ந்தான் என்று போற்றி பாடும்போது அதியமான் என்ற ஒரு தனி மனிதனின் இரக்க பண்பு போற்றப்படுகின்றது. இந்த தனி மனித அறம் சமூகம் சார்ந்த பயன்களை பலரும் பெறுகின்றனர். உயர் பண்பான ஈகை எந்தவித புறத்தாக்குதல்களுக்கும் ஆட்படாமல் கருத்தியல் ரீதியாக மக்களின் வழியாக வெளிப்படுத்தும் போது அது சமூக விழுமியமாக மாறுதலை அடைகின்றது என்று சொல்லலாம். பகிர்ந்துண்ணும் பண்பு என்பது தமிழர்களுடைய வாழ்விலே மரபாக கடைபிடித்து வந்தனர். மன்னர்களிடம் புலவர்களின் உறவு மிகவும் நெருக்கமானதாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக ஔவையின் வாழ்விற்கு அதியமான் செய்த ஈகை பேருதவியாக இருந்தது. அதனால் அதியமானின் ஈகை பண்பும் பகிர்ந்துண்ணும் பண்பும் புறநானூற்றில் காணப்படுகிறது. கள்ளையும் உணவையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் பொருளின் தன்மைக்கேற்ப குறைவாக இருந்தாலும் என்னை தவிர்த்து

0: மாட்டான். நிறைவாக இருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணும் உயர்ந்த பண்பை கொண்டவன் அதியமான் என்று அவனிடம் உள்ள ஈகை பண்பையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் அவ்வை பாடியிருப்பது ஈகையின் சிறப்பை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது.
1: அடுத்து சங்க இலக்கியத்துல தலைவிக்கு இரண்டு விதமான வாழ்வு உண்டு. ஒன்று களவு, இன்னொன்று கற்பு. களவுன்றது தலைவனும் தலைவியும் ஊராறு முன் மனம் செய்வதற்கு முன்போ இல்ல உடன்போக்கு நடப்பதற்கு முன்போ அவர்களுடைய தனிமையில சந்திச்சுக்கிறத நம்ம வந்து அவர்களை காதலை வளர்த்துக்கிறது களவு அப்படின்னு சொல்றோம். அதன் பின் மன வாழ்க்கையில் அவள் நுழையும் பொழுது அவனுடன் வந்து வாழ்வில் சேரும் பொழுது அவரது கற்பு நிலையை அடைந்து விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இரண்டு வகை தலைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கற்பு என்ற வார்த்தையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல சங்க இலக்கியத்தின்படி பார்த்தா தலைவனுக்கு கற்புன்ற அந்த ஒரு ஒழுக்க நெறி சொல்லல, தலைவிக்கு மட்டும்தான் ஒழுக்க நெறிகள் சொல்லப்படுது. அப்படின்ற பட்சத்துல புறநானூறு இந்த கற்புன்ற நிலையை பற்றி என்ன சொல்லுது?
0: கற்பு என்பது வாழ்வினுடைய ஒழுக்க நிலை, உண்மை தன்மையை கொண்டது. இதற்கான சொற்கள் மாற்றம் செய்யப்பட்டாலும் பொருள் ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கற்பு என்ற சொல்லின் முழுமை எப்போதும் ஒரே முகத்தை தான் கொண்டிருக்க முடியும். கற்பின் தன்மையை அறிய முல்லை பூவை உதாரணமாக சொல்வார்கள். முல்லை சான்ற கற்பின் என்று கலித்தொகை அடையாளப்படுகிறது. நமது தேவைக்காகவும் சமூக மாற்றங்களுக்காகவும் கற்பு என்று சொல்லக்கூடிய மனத்திற்பத்தை மாறுகின்ற மதிப்பு என்று எண்ணி கால மாற்றங்களுக்குள் கற்பு என்பதின் பொருள் விளக்கம் சிதைந்து விடுகிறது. தலைவனுக்கு தலைவியை அவருடைய பெற்றோர்கள் உரிய சடங்குகளோடு திருமணம் புரிய கொடுப்பது என்று தொல்காப்பியம் கற்புக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. கற்பெனப்படுவது காரணமோடு புணர கொடற்குறி மரபின் கிழவன் கிழத்தியே கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று சொல்கின்றது. கற்பு என்னும் மனத்திற்பத்தை பண்டைய காலத்தில் மூன்று வகையாக பார்த்தார்கள். கணவன் இறந்த செய்தி கேட்டு உயிர் விடுதல் தலைக்கற்பு. இடைக்கற்பு என்பது கணவனுடன் தானும் உயிர் மடிதல். கணவனோடு உயிர் துறக்காது கைமை நோற்று வாழ்வது கடைக்கற்பு என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். கற்பெனப்படுவது சொல் திரம்பாமை என்று நீதி இலக்கியங்கள் கற்பிற்கு இலக்கணம் வகிக்கின்றன. ஆக கற்பு என்பது வாய்மையுடன் மன உறுதியுடன் இருக்கும் நல்ஒழுக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். சிலப்பதிகார நாயகி கற்புக்கரசி என்று போற்றப்பட்டதும் தன்னை விட்டு மாதிவிடும் கோவலன் சென்ற போதும் அவனே தன்னுடைய கணவன் என்ற மன உறுதிப்பாடும் கணவனை காணாத தேவந்தி குளம் சுற்றி இறைவனை வேண்ட கண்ணகி அழைக்கும் போது பீடன்று என்று சொல்லி தலைவன் மீது கொண்டுள்ள அன்பினை கண்ணகி உறுதிப்படுத்துகின்றாள். கணவனே கண்கண்ட தெய்வம், என் கணவனை விட்டு கொடுக்காத கடவுளை தொழக்கூடிய பண்பெல்லாம் உயர்ந்ததாகவோ பெருமையாகவோ கொள்ள முடியாது என்பதின் அடையாளமே பீடன்று என்ற சொல் என்று சொல்லலாம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவான் அப்படின்னு சொல்வார் நம்முடைய வள்ளுவர். கற்பு நிலை என்று வந்தால் அதை இருகட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்வார் பாரதியார். அப்போ செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இரும்பிழர் தலையார் என்று புலவர் ஒரு பாடக்கூடிய பாண்டிய மன்னனை பற்றி பாடும் பொழுது செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்கின்றார். குற்றம் இல்லாத தலைக்கற்பின் மாண்பை உடைய மங்கையின் கணவனே. அப்போ அங்க கூட ஆணுக்கான கற்பு சொல்லப்பட்டதாக தெரியப்படவில்லை. இப்படி தனி மனித ஒழுக்கத்தின் ஆழத்தை இலக்கியத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும். வெயிலென முனியேன், பனியென மடியேன், கல்குயின்றன்ன என்னல்கூர் வழிமறை, நானலது இல்லா கற்பின் வாழ்நுதல் மெல்லியல் குறுமகள் உள்ளி. இங்கும் பாத்தீங்கன்னா அந்த தலைவியினுடைய கற்பு நெறிதான் சொல்லப்படுகின்றது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்வாங்க. புற தூண்டுதலால் வறுமை ஏழ்மை ஆகியவை பெண்ணின் மன உறுதியான அந்த கற்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்திற்கு இடையூறாக அமைந்து விடலாம் என்று சொல்லலாம். இப்படியாக பெண்ணினுடைய கற்பு என்று பார்க்கும் பொழுது புறநானூறு சொல்லக்கூடிய கற்பு என்று ஒரு பாடலை மீண்டும் நம்மால் சொல்ல முடியும். ஔவையார் பாடிய பாடல், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று சொல்கின்றார். இன்று வரை நாம் எங்காவது ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் அந்த பழியை அந்த பெண்ணின் மீது போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பொண்ணியை அந்த நேரத்துக்கு போனா அந்த பொண்ணு என்ன ஆட போட்டிருந்தா, ஐயோ ஒரு பொண்ணு காதலிக்கிறாளா, குடும்ப மானமே போச்சு. இப்படி பெண் பக்கமே நாம் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் கொண்டு சென்று அடுக்கி அடுக்கி அவர்களை மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். ஔவையார் அன்னைக்கே பாடிட்டார், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை. முடிந்து விட்டது. ஒரு நாட்டில் அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தில் ஆடவர்கள் எப்படி ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அந்த சமுதாயம் என்று கூறிவிடுகிறார். அப்பொழுது ஒரே ஒரு பாடல், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன் என்று சொல்வதை போல் நாம் எந்த பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஒரு பெண் பார் புலவர் பாடியுள்ளதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
1: சமுதாய கருத்தையும் அப்படியே சொல்லியிருக்கீங்க, வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. நம்ம அடுத்தது புகழ்

0: இது புறநானூறு என்ன சொல்லுது?
1: மனிதன் இறந்து போன பின்பும் நிலைத்து நிற்பது புகழ் என்னும் பெரும் பேரது. வாழ்ந்த காலங்களில் செய்யும் நல்ல செயல்கள் நீண்ட காலம் வரை மக்கள் மனதில் நிலைக்கும் வண்ணமாக புகழோடு பேசப்படுகின்றன. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்பது வள்ளுவர் வாக்கு. அனைத்தும் வாய்ந்த பின்பும் நிலைத்து நிற்பது மாட்சிமை தன்மை கொண்ட புகழ் என்னும் நற்பேறு மட்டுமே. புறநானூற்றில் பொருளுக்காக மன்னனை புகழ்ந்து பாடுவது ஒரு நிலை. மன்னிடமுள்ள தவறான போக்குகளை எடுத்துரைப்பது அதனால்தான் புகழ் பெற்று மன்னன் மனதில் நீங்கா இடம்பெறுவது என்பது இன்னொரு நிலை. இந்நிலையின்படி இந்நிலைகளை தாண்டி தனக்கு உதவிகள் செய்து வறுமை போக்கிய மன்னன் புகழ் பெற வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு அறிவுரை கூறுதல் என்ற நிலையும் உண்டு. இந்த மூன்றாம் நிலையே சமூக அக்கறையுடன் கூடிய தனி மனித மேம்பாட்டை உயர்த்த நினைப்பது. விழவின் கோடியர் நீர்மை போல முறை முறை ஆடுநர் கழியும் இவ்வுலகத்துக்கூடிய நகை புறனாக நின் சுற்றும் இசை புறனாக நீ ஓம்பிய பொருளே. பகை மன்னவர்கள் பலர் சில தொழில்கள் சிறந்தோங்கவும் வீரமும் வெற்றியும் கொண்டு வாழ்ந்த போதிலும் புகழ் என்னும் நற்பேரை பெற மன்னர்களுக்கு புலவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பாடலின் வழியாக புகழை பெற வேண்டி முதுகண்ணன் சாத்தனார் சோழன் நலங்கிள்ளிக்கு அறிவுறுத்துகின்றார். விழா காலங்களில் இரவில் நடைபெறும் நாடகம் காலை விடிந்தவுடன் எந்த அடையாளமும் இல்லாமல் கலைந்து விடுவதைப் போல வாழ்க்கையும் அப்படிப்பட்ட தன்மையை கொண்டது. எனவே வாழும் காலத்தில் புகழை தேட மகிழ்ச்சியோடு மக்களோடு நண்பனாக யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொருள் கொடுத்து உதவி செய்து பெயரை புகழோடு நிலைத்து நிற்க மன்னனுக்கு அறிவுறுத்துகின்றார். மன்னனுக்கு புகழை தேடித்தருதல் என்பது நாட்டை நிர்வகிக்கும் திறமை, நாட்டை பாதுகாத்தல், படையை பெருக்குதல், எதிரிகளை அழித்தல், அதனால் வரும் பொருட்களை இறப்போருக்கு கொடுத்து உதவுதல் போன்ற செயல்களால் புகழ் வந்து சேரும். மக்களும் மன்னனும் வீரர்களும் செழுமையோடு இருக்க உணவளிக்கும் விவசாயத்தை பெருக்குவதால் பெரும் புகழை மன்னன் பெற்றிருக்கின்றான். இரும்பொறை என்னும் சேர மன்னனை குறுங்கோழியூர் கிழார் என்னும் புலவர் வேளாண்மை தொழிலை பெருக்கி அதன் வழியாக மக்கள் உயிரையும் காத்து வீரர்களின் வலிமையை பெருக்குவதே அனைத்திற்கும் ஆதாரம். எனவே வேளாண்மையை பெருக்குக, அதுவே உனக்கு பெரும் புகழை தேடித்தரும் என்று அறிவுறுத்துகின்றார். ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பாடலையும் நாம் பார்க்க முடியும். எனவே உலகை காக்கக்கூடிய தன்மையாக, உலகில் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையாக புகழை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லலாம்.
0: அருமையா சொன்னீங்க. புகழ் என்றால் என்ன அப்படின்னு, நம்ம பண்டைய காலத்துல உள்ள அரசர்கள் ஒரு போரில் தோற்றுவிட்டால் அந்த தோல்வியின் அவமானம் தாங்க முடியாமல் வடக்கிருந்து உயிர் விடுவாங்க. அதே போல மார்பில் பாய்ந்த ஒரு வாள் முதுகு வழியே வந்துருச்சுன்னா அது புறமுதுகிட்டு ஓடிட்டானோ அப்படின்னு நினைச்சுக்குவாங்களோன்னு நினைச்சு அவங்க அவமானமா அதை நினைப்பாங்க. அது மாதிரி மானத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயமா தமிழ் சமுதாயம் இருந்திருக்கு. மானம் எழுந்தாலே வாழ தெரியாதே அப்படின்றது கூட வந்து சமீபத்துல அந்த ஒரு பாடல்லையும் வந்து இருக்கு. அப்போ அதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது புறநானூறு மானம் குறித்து என்ன சொல்லுது?
1: உயிரை விட மேன்மையாக கருதப்படுவது மானம். ஒழுக்கத்தில் சிறந்தது மானம் என்னும் தன்மான உணர்வு. தன்மான உணர்வுள்ளவன் உயிரை பொருட்படுத்த மாட்டான். உயிரை விட மானம்தான் பெரியது என்று சொல்லக்கூடிய கருத்தியலை தன்னுள் கொண்டிருந்தவன் சங்க காலத்து மனிதன். இந்த தன்மான உணர்வு தனி மனித வாழ்க்கை மேம்பாட்டில் முதன்மை வடிவத்தை பெற்றிருந்தது. பண்டை தமிழரிடம் சிறந்து நின்ற பண்புகளில் மானம் போற்றும் பண்பு தலைமையிடம் வகிக்கின்றது. எத்தகைய சூழலிலும் தன்னிலையும் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழர் கோட்பாடாகும். எத்தகைய சூழலிலும் தன்னிலையில் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழ் கோட்பாடாகும். புறநானூற்றில் பகை மன்னருடன் போரிட்டு வெற்றியை கொள்ளவில்லையானால் தன்மான பிரச்சனையாக கருதினார்கள். புறமுதுகிட்டு ஓடுவதை ஏற்காத படை வீரர்கள் மானத்துடன் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். யான் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் கொள்கின்றனர். ஒல்லையூர் பூத்த பூத பாண்டியன் தான் எதிரியை வெல்லவில்லை என்றால் திறமையற்றவனை நியமித்து தவறாக ஆட்சி செய்யும் கொடுங்கோலாட்சி மன்னனாகுக என்று வஞ்சனம் கொள்கின்றார். அறநிலை திரிய அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை திரிந்து மெலிகோல் செய்தேன் ஆகுக என்று குறிப்பிடுகின்றார். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போருக்கு அஞ்சாது வருகின்ற சினம் கொண்ட வேந்தர்களை தாக்கி அவர்களை அடிப்பேன். அவ்வாறு நான் செய்யவில்லையானால் என்னுடைய பாதுகாப்பில் உள்ள நாட்டு மக்களுக்கும் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் செய்கின்றான். என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இலை என கண்ணீர் பரப்பி குடிவழி தூற்றும் கோலேன் ஆகுக என்று தன்மான உணர்வை வெளிப்படுத்துகின்றான். சோழன் நலன் கிள்ளி குறிப்பிடுகையில் என்னிடம் வந்து பணிந்து ஈக என்று சொல்லாது சென்றால் தூங்கும் புலியே இடறிய குருடன் போல அழிந்தொழுவான். நான் செய்யவில்லை என்றால் நான் இந்த போரில் வெல்லவில்லை

0: என்றால் தூங்கும் புலியை இடறிய குருடன் போல அழிந்தொழிவான் என்று சொல்கின்றார். சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் சோழ மன்னனுக்கும் கழுமலத்தை அடுத்த திருப்போர்புரம் என்ற இடத்தில் போர் நிகழ்ந்தது. அதில் இரும்பொறை தோற்றான். செங்கணான் இரும்பொறையை குணவாயிற்கோட்டம் என்ற இடத்தில் சிறை வைத்தான். ஒரு நாள் இரும்பொறை நீர் வேட்கையின் காரணமாக காவலரை நீர் கேட்டான். அவர்கள் காலம் தாழ்த்தி நீர் கொடுத்தார்கள். அதனை குடிக்காது அவமானத்தால் குன்றி தன் உள்ளத்தில் என்ன ஓட்டங்களை ஒரு பாட்டாக எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்தான். குழவி இறப்பினும் ஊந்தடை பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் தொடர்படுஞ்சமலையின் இடர்படுத்து மறி கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தணிய தாம் இறந்து உண்ணும் அளவே ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்ததாக புறநானூறு சான்று பகிர்கின்றது. இங்கு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டாம் என்று தன்மானம் கொண்டு இறந்துபடுகின்றான். மானம் என்று சொல்லப்படுகின்ற உயர் நெறி தனி மனிதனுடைய விழுமியத்தினுடைய உயிர் பொருள் என்று சொல்லலாம்.
1: மானம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுச்சு அப்படின்றத ரொம்ப அருமையா ஒரு பாடல் மூலமாக சொல்லிட்டு இருக்கீங்க. புறநானூறு என்ற எட்டு தொகை நூலை நாம் பேச ஆரம்பிச்சோம்னா எத்தனையோ கோணங்களில் பேசலாம். அத்தகைய ஒரு நேரமின்மை நமக்கு இல்லாத ஒரு காரணத்தால் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் நாம் புறநானூற்றில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். முனைவர் இரா அனுராதா அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது இடைவெளி விட்டு சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்றவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:32.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இந்த படத்தை இயக்கியிருக்காரு எம் சரவணன் அவர்கள். இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஏஆர் முருகதாஸ் அவர்கள். இந்த படத்தில் ஜெய், அஞ்சல் மற்றும் சரவணாத், அனன்யா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இந்த படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சென்மை குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் சி சத்யா இசையில், இதோ நேர்களே அந்த முதல் பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்காங்க விஜய் பிரசாத், சி சத்யா ஆகியோர். நா முத்துக்குமார் வரிகளில், சி சத்யா இசையில் இந்த பாடல். நேயர்களே,

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:44. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. என் ஆசை சொன்னாலே உன் ஆயில் பத்தாது நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சத்யா குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் சி சத்யா இசையில் இதோ நேர்களே அந்த பாடல்.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:49. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் எங்கேயும் எப்போதும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும்

0: பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி,

நிறைவுக்கு வருகிறது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிறைவாக வெப்பம் திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெற்றது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இதுவரை உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சேவையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் ஆகியவை டைப் செய்து பண்பலையோட வாட்ஸ்அப் நம்பரான 0 43 42 24 40 30 இந்த எண்ணுக்கு உடனே அனுப்புங்க. காற்றலையில் பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி நல்லம்பலியிலிருந்து இண்டூர் அக்ரஹாரம் பகுதியிலிருந்து தமிழ் முருகன் அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
5: என்னாச்சு?
4: புது கிட் பேக் வேணுமா?
5: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
4: கரெக்ட்.
5: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
6: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
7: காற்றின் மொழியை செவியின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீங்க. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சேவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து தீபக். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திற்காக.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12 தேதி புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.

இது உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கச்சவியல் கல்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. அவங்களோட பாடலை நாமளும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக நமக்கு பாடலை கேட்டிருக்காங்க தருமபுரியிலிருந்து மோகனா. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் அயன் திரைப்படத்திற்காக.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: 9985712345 or visit www.mahindra.org.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: JSW நியூஸ் ஸ்டில், ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ் ஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கச்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இனிய மதிய வணக்கம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் வணக்கம். மற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து சாந்தி இளங்கோ, தியான் ஆதித்தன், தேஷ்ணா இவங்களோட விருப்பத்திற்காக பருவராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் நேயர்களுக்காகவும்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு.
3: தருமபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆடி அமாவாசை திருவிழா 12 புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் கேட்கலாம். 5:05 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில் கேட்கலாம். இணைந்தே இருங்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
0: கலக்கலான பாடல்களை காற்றலையில் கேட்டு

0: ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:30. இது உங்கள் அபிமான பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க லக்கியம்பட்டியிலிருந்து தம்பிதுரை. இவர் கேட்கக்கூடிய பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக. காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு. அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: இந்நிசையால் இசை கானங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. சின்ன பெருமனூர் பகுதியிலிருந்து முருகேசன் அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து ராத்திரியில் பாடும் பாடல். நம்ம இந்த மதிய வேளையில அவருக்காகவும் நேயர்கள் அனைவருக்காகவும் கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கற்சேவையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
9: தொடர்புக்கு 8985712345.
10: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
11: அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல

0: வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: இசையால் உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சென்னையிலிருந்து அந்தோனிராஜ். அவருக்காக சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் அவருக்காகவும் மற்ற நேயர்கள் அனைவருக்காகவும் காற்றலையில்

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன்

0: மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: காற்றின் மொழியால் செவியின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கச்சேரியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 100

0: 78.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய கட்சவேல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பாடலை கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நல்லம்பள்ளியிலிருந்து தமிழ் முருகன், கோயம்புத்தூர்லேருந்து தீபக், தருமபுரியிலேருந்து மோகனா, ஈரோடிலேருந்து சாந்தி இளங்கோ, இலக்கியம்பட்டியிலிருந்து தம்பிதுரை, சின்ன பெரம்பனூர்லேருந்து முருகேசன், சென்னையிலேருந்து அந்தோனிராஜ், கொளத்தூர் ஐயங்காடிலேருந்து வேணிகா, இவங்க கேட்ட பாடல்லாம் நம்ம ஒளிபரப்பினோம், காற்றலையில் கேட்டு ரசித்தோம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நேயர்கள் பாடலை கேட்டிருக்காங்க. வெண்ணந்தூர்ல இருந்து சாலமன் குமார் அவர் கேட்டிருக்காரு பாடல். இந்திராணி கேட்டிருக்காங்க ஐயங்காடல இருந்து. கந்தசாமி பாளையத்திலிருந்து அக்பர் நிஷா அவர் அனுப்பிச்சிருக்காரு. பாலக்கோடுல இருந்து மாரியப்பன், இவங்களோட பாடல்லாம் இன்னைக்கு ஒளிபரப்பு பண்ண முடியல நிறைவு பகுதியில் வந்தனால, மற்றொரு நாள் நிச்சயம் உங்களுடைய பாடலும் ஒளிபரப்பப்படும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா 0-43-42-24-40-30 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவை டைப் செய்து அனுப்புங்க. தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம், மறந்துடாதீங்க. வாரத்தில் 7 நாட்களுக்கு ஒரு முறை தான் பாடல் கேட்க முடியும்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: இன்னும் சில நொடிகளில் பண்பலில் கேட்கலாம் நாடகம் சென்னை அஞ்சலாக. இணைந்தே இருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி.
1: நேயர்கள், இப்பொழுது ஆர்.ஆர். கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே.வி. நாராயணன் அவர்கள்.
2: வந்தே மாதரம், வந்தே மாதரம். 1906 பாரதிக்கு வயது 24. சென்னையில் சுதேசமித்திரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த பாரதி அதிலிருந்து விலகி இந்தியா என்ற புரட்சிகரமான வாரப்பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக பதவியேற்ற காலம். அவருடைய தீவிரமான நாட்டு விடுதலை பிரசங்கங்களாலும் சமூக புரட்சி கருத்துக்களாலும் பாடல்களாலும் அப்பத்திரிகை நாடெங்கும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. அக்காலத்தில் தேசிய பணியில் ஈடுபட்டிருந்த தீவிர புரட்சியாளர்கள் பலர் பாரதியின் உற்ற நண்பர்களாயினர். எங்கும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற கோஷம் எழுந்தது. விடுதலை வேட்கை முழங்கியது, முழங்கியது, முழங்கியது. எங்கும் சுதந்திர நாதம். இதோ சென்னப்பட்டினத்தில் பாரதியாரை அவரது இல்லத்தில் சந்திப்போமா?
3: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
4: எலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க.
3: சாப்பாடா? வேண்டாம் செல்லம்மா, வேண்டாம், எனக்கு பசி இல்லை.
4: நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு பசிக்கிறதே இல்லையா?
3: ஆமாம் செல்லம்மா, என்னுடைய வயிற்று பசியை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பசி மட்டும் என்னை எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கிறது.
4: அது என்ன பசி?
3: சுதந்திர பசி.
4: சுதந்திர பசியா?
3: ஆமாம், சுதந்திர பசிதான். அதை போக்க முடியுமா உன்னால்?
4: அது என்னவோ எனக்கு தெரியாது, என்னால உங்க வயிற்று பசியத்தான் போக்க முடியும்.
3: ஆமாம் ஆமாம்,

0: நிச்சயம் நீ என் வயிற்று பசியை எப்படியும் போக்கி விடுவாய், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சுதந்திர பசி தனியே ஏதாவது மருந்து இருந்தாலும் கொடு, ஆனந்தமாக ஆனந்தமாக சாப்பிட்டு விடுகிறேன்.
1: அதுக்குத்தான் எப்போ பாடிக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டு தான் நம்ம மனக்கவலைக்கெல்லாம் அருமருந்துன்னு சொல்லுவீங்களே.
0: ஆமாம், ஆனால் அதற்காக மட்டும் நான் பாடவில்லை செல்லம்மா. நாட்டுப்பற்றை மக்கள் மனதிலே ஊட்ட வேண்டியது என் போன்ற கவிஞர்களது கடமை. என் பாட்டை கேட்டு இந்த நாட்டு மக்கள் விழிப்புற வேண்டும், நம் தாயகத்தை மீட்க வேண்டும். அதற்காக ஓயாது ஒழியாது நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பாட்டு தரத்தாலே இந்த வையகத்தை பாலித்தர வேண்டும்.
1: ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற பாடலை பாடும்போது பசி தாகம் ஏன் இந்த உலகத்தையே மறந்துடுறீங்களே.
0: சரியாக சொன்னாய் செல்லம்மா, சரியாக சொன்னாய். எனக்கு இந்த பாட்டின் மீது அளவு கடந்த பிரியம், அளவு கடந்த பிரியம். சுதந்திரத்தின் பெருமையை விளக்கி கூறும் இந்த பாட்டை நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரையில் பாடுவேன். ஒருவேளை நான் சாவதற்குள் சுதந்திரம் கிடைக்காவிட்டால் சாகும் பொழுதும் இந்த பாட்டை பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அன்னை பராசக்தி அருள்பாலி அம்மா, அருள்பாலி.
1: போதும் போதும், ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க. உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பேதையை மறந்துடுறீங்களே.
0: நெருப்பென்றால் உடனே வாய் சுட்டு விடுமா என்ன? ஆயினும் உன் மனம் நோகுமி. தவறுதான் செல்லம்மா, ஏதோ உணர்ச்சி வசத்தை சொல்லிவிட்டேன், அதை மறந்துவிடு. ஆ செல்லம்மா, இதோ பார்த்தாயா இந்த வார இந்தியா பத்திரிகையை? எனது அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்கார கப்பல் கம்பெனிக்கு எதிராக கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் விட போகிறார் என்று சொன்னேன் அல்லவா? சொன்னபடியே பம்பாயிலிருந்து கப்பல் ஒன்றை வாங்கி கப்பலுடன் புறப்பட்டு தூத்துக்குடி வருகிறாராம். கப்பலின் படமும் போட்டு தலைப்பும் பெரிதாக எழுதியிருக்கிறேன் பா. வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் மானங்காக்கும் கப்பல், தேசபக்தர் சிதம்பரனாரின் அரும்பெரும் முயற்சி வெற்றி, தூத்துக்குடி துறைமுகம் எங்கும் விழா கோலம். எப்படி பார்த்தாயா? இந்த விழாவிலே கலந்து கொள்ள நாளை நானும் தூத்துக்குடி செல்கிறேன். வெள்ளை பரங்கியர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் நாள் இனி அதிக தூரத்தில் இல்லை செல்லம், அதிக தூரத்தில் இல்லை.

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் பாரதி.
2: யார்? பிள்ளையும் சிவாவுமா? வாருங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை வாழ். வாருங்கள் தீரர் சுப்பிரமணிய சிவா. இருவரும் என் இல்லம் தேடி வந்ததை மிகவும் மகிழ்ச்சி. இப்படி அமருங்கள், சௌக்கியம்தானே? சூரியனும் சந்திரனும் இந்த சிறிய நட்சத்திரத்தை தேடி வந்திருப்பதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? செல்லமா, செல்லம், இங்கே வா. இங்கே யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். செல்லம், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்தான் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை. இவருடைய சுதேசி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப விழாவிற்கு நான் தூத்துக்குடி சென்று வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
3: ஓ,
2: இவர் என்னை விட வயதில் மூத்தவர். ஆனாலும் இவர் என்னை மாமா என்றுதான் அன்போடு அழைப்பார். நான் இவரை மாப்பிள்ளை என்று செல்லமாக கூப்பிடுவேன். எங்களுக்குள் அவ்வளவு அந்யோன்யம். அது மட்டுமில்லை செல்லம், நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்துக்கு பக்கத்து ஊரான ஒட்டப்புடாரம் தான் இவர் பிறந்த ஊர்.
3: அப்படியா?
2: ஆமாமாமாம். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட முன்வந்தார். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஈந்திட வந்திருக்கும் தியாகசீலர், வெள்ளையர்களை எதிர்த்து சுதேசி கப்பல் ஓட்டிய மாபெரும் தீரர், தென்னாட்டு தலகர் என போற்றப்படுபவர், கப்பல் ஓட்டிய தமிழன், தேசபக்தர் சிதம்பரனார் என்றால் இந்த நாடே நன்கறியும்.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. இவர் யார் தெரியுமா? பத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா, நாட்டு விடுதலைக்காக பாடுபடும் சூரர். இவர் தேச விடுதலையை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் இவர் வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் வராது, நெருப்பு துண்டங்களாக வந்து விழும். ஜனங்கள் துடித்து எழுவார்கள், அவ்வளவு வீராவிசமாக பேசுவார்.
3: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
2: செல்லம்மா, சுருக்கமாக சொன்னால் இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவர்கள். வெள்ளை அரசாங்கம் என்று அஞ்சி நடுங்குவதே இவர்கள் இருவரையும் கண்டுதான். என்னுடைய நாட்டு விடுதலை போராட்டத்துக்கும் இவர்கள் தான் தூண்டுகோல். இவர்கள் இருவருமே எனது இரண்டு கண்கள். செல்லம், வாராத மாமணி போல் வந்திருக்கும் இவர்களுக்கு இன்று மாபெரும் விருந்து படைக்க வேண்டும். நாங்கள் பேசப்போகிறோம், எங்கள் பேச்சு ஒரு விருந்தாகத்தான் இருக்கும். ஆனால் அதைவிட சுவை

0: வேண்டும் இன்று நீ படைக்கப் போகும் விருந்து.
1: ஆகட்டும், நிச்சயமாக.
2: என்ன மாமா, நீங்கள் சுதேசி மித்திரனிலிருந்து விலகி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் ஆனதும் அந்த பத்திரிகையை பற்றி நாடெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிறது.
0: எல்லாம் நீங்கள் இருவரும் எனக்கு கொடுத்த உற்சாகம்தான். அது சரி மாப்பிள்ளை, சுதேசி கப்பல் கம்பெனி இப்போது எப்படி நடக்கிறது?
2: அவ்வளவு நன்றாக இல்லை என்றே சொல்லலாம். வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு முன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் நடத்த வேண்டி உள்ளது. சுதேசி கப்பலை ஆதரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் உத்வேகமும் இன்னமும் கூட நம் மக்களுக்கு பரிபூரணமாக ஏற்படவில்லையே எனும் பொழுது மனதிற்கு சற்று வேதனையைத்தான் தருகிறது.
0: ஆமாம் ஆமாம், இந்த மக்கள் ஒன்றுபட்டு உணரும் நாள் என்றுதான் வருவோம். கவலை வேண்டாம், நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த வெள்ளை ஆதிக்கம் நிச்சயம் மறையும். நம்முடைய வந்தே மாதரம் கோஷங்கள் ஒருங்கிணைந்து விண்ணை எட்டும் பொழுது சுதந்திர சூரியன் உதிப்பான். வெள்ளையர்கள் நம் மண்ணை விட்டு மிரண்டு ஓடப் போவது உறுதி. வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
0: இந்த கடற்கரை காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது! இதேபோல் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். ஆம் ஆம், ஆடை குலைவற்று நிற்கிறாள், அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள், ஆவென்று அழுது துடிக்கிறாள்.
4: பாரதியாரே, தங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறோம்?
0: யார்? சக்கரை செட்டியாரா? வாருங்கள் வாருங்கள் ஜெயராம் நாயுடு அவர்களே, வாருங்கள் ரகுநாதராவ் அவர்களே, வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். அதோ பாருங்கள் அந்த நீலமேகத்தை, அது நம் பாரத அன்னை விலங்குகளால் படைக்கப்பட்டு நிற்கும் உருவம் போலவும், அதை சுற்றியுள்ள செவ்வானம் அவளை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீப்பிழம்பு போலவும் தெரியவில்லை. பிணைக்கப்பட்ட விலங்குகளை அகற்ற முடியாமலும் தீயின் ஜுவாலைகளில் நின்றும் தப்ப முடியாமலும் அங்குமிங்கும் ஓடுவதை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
5: பாரதியாரே, உங்களுக்கு எப்பொழுதும் இதே சிந்தனை தானா? நாட்டு விடுதலைக்கு அப்புறம் வழி தேடிக் கொள்ளலாம், முதலில் உங்கள் விடுதலைக்கு வழி தேடிக் கொள்ளுங்கள்.
0: என்ன ரகுநாதரே, எனக்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது என்று இப்படி பதைபதைக்கிறீர்கள்?
6: ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஆபத்து தான். வெள்ளை அரசாங்கம் உங்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து விட்டார்கள். அவர்கள் எந்த நேரமும் தங்களை கைது செய்து விடலாம்.
0: தாராளமாக பிடித்துக் கொண்டு போகட்டுமே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நான் யார் தெரியுமா? பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன். அவர்களால் என்னை என்ன செய்துவிட முடியும்?
6: பாரதி ஐயா, வீண் பிடிவாதம் வேண்டாம். நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தாங்கள் கொஞ்ச நாட்கள் போலீசாரின் கண்களில் படாமல் சென்னையை விட்டு நீங்கி தலைமறைவாக இருக்க வேண்டும்.
0: அதற்காக அந்நியனுக்கு அடிமைப்பட்டு சேவம் செய்து கொண்டு அடங்கி கிடக்க சொல்கிறீர்களா?
4: அப்படி இல்லை பாரதியாரே. இப்படி நாட்டு விடுதலை வேட்கை கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக சிறைப்பட்டு விட்டால் அப்புறம் இந்த நாட்டு மக்களை தட்டி எழுப்புவது யார்? அவர்கள் மனதில் இன்னும் வேகமாக நாட்டு பற்றை உண்டு பண்ணி இந்த நாட்டை விடுதலை பெற செய்ய உம் போன்ற தலைவர்கள் சிலர் வெளியில் இருந்தே செயலாற்ற வேண்டியிருக்கிறது.
5: பாரதியாரி, தாங்கள் புதுச்சேரிக்கு சென்று சிறிது காலம் இருங்கள். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கவர்மெண்ட், வெள்ளைக்காரர்கள் அங்கு வந்து தங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
4: இதை பிடியுங்கள். இந்த கடிதத்தை இவ்விலாசத்தில் உள்ள சிட்டி குப்புசாமி ஐயங்காரிடம் கொண்டு போய் கொடுங்கள். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர். தங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்வார்.
0: ஓ, அப்படியா? பார்க்கலாம், இருட்டிவிட்டது, வாருங்கள் முதலில் வீட்டிற்கு போகலாம்.
6: இல்லை ஐயா, இல்லை, தாங்கள் உடனே புறப்பட்டாக வேண்டும். வீட்டிற்கு சென்றால் ஆபத்து. உங்கள் வீட்டை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
5: கவலைப்படாதீர்கள் பாரதியாரே, உங்கள் துணைவியாரையும் குழந்தை தங்கமாலையும் நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் உங்கள் இருப்பிடத்திற்கே அவர்களை தகுந்த துணியுடன் அனுப்பி வைக்கிறோம்.
4: பாரதி, இப்பொழுதே சைதாப்பட்டையில் ரயில் ஏறினால் காலையில் புதுச்சேரி போய் சேர்ந்து விடலாம். இரவு நேரமாதலால் ரயிலில் உங்களை ஒருவரும் அவ்வளவாக கண்டுகொள்ள முடியாது. எதற்கும் தாங்கள் ஜாக்கிரதையாக சற்று மறைந்தே செல்லுங்கள்.

0: சித்து நெல்லுங்கோ.
1: தாங்கள் யார்? என்னை எப்படி தங்களுக்கு தெரியும்?
0: என் பேர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார், குவளைக்கண்ணன் சொல்லுவா. நீங்க சென்னையிலிருந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து சிட்டி குப்புசாமி நகரத்தில் தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை காணலாம்னு வந்தேன். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான ஒத்தாசையும் செஞ்சு தரப்படாதுன்னு இந்த பிரெஞ்சு போலீஸ்காரா சிட்டி குப்புசாமி அங்கார கடுமையாக கண்டித்ததை கேட்ட நீங்கள் அவருக்கு நம்மளால் எந்த கெடுதலும் வந்துடப்படாதுன்னு நீங்களாவே வாத்திலிருந்து வெளியே வந்துட்டேடாம். அதை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை தேடிட்டு வரேன்.
1: அப்படியா? அது சரி, நான் தான் பாரதி என்று தங்களுக்கு எப்படி தெரியும்?
0: உங்களோட உடை, முறுக்கின மீசை, நிமிந்த நட, இதையெல்லாம் வச்சு நீங்க தான் பாரதினு சுலபமா கண்டுபிடிச்சுட்டேன்.
1: ஓ, நான் உன்னை மாறுவேடத்தில் வந்த போலீஸோ என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ என் சீடன் என்பதை அறிந்ததில் மிகவும் சந்தோஷம். துரோணாச்சாரியிடம் ஏகலைவன் கொண்டிருந்த பக்தி போன்றது உன்னுடையது. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பா கிழமை தரும் என்ற வள்ளுவர் மொழிக்கிணங்க நீ என் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறாய். கண்ணா, இன்று முதல் நான் உன் குரு, நீ என் சீடன். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்கள். என்ன, சரிதானே?
0: ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.
1: கண்ணா, உன் தொழில் என்னவென்று சொல்லவில்லையே.
0: நான் இங்க ஒரு பெருமாள் கோயிலில் அர்ச்சகரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். அது சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னோட வாங்கோ, நான் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செஞ்சு தரேன்.
1: வேண்டாம் கண்ணா, வேண்டாம். அதனால் உனக்கு மிகுந்த துன்பம் வந்து சேரும். என்னிடம் அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காக நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வேண்டாம் கண்ணா, வேண்டாம். என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
0: எதுக்கும் மனசு கிளேசப்படாதீங்கோனா, வாங்கோனா போலாம்.
1: கண்ணா, கண்ணா, உன் அன்பை நான் என்னவென்று புகழ்வேன்? திசை தெரியாமல் செல்லும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல நீ வந்தாய். அந்த கண்ணபிரானே உன் உருவிலே எனக்கு சேவகம் செய்ய வந்தான் போலும். எல்லாம் நம்மையாளும் ஈசன் செயல். சரி, வா போகலாம்.
2: காந்திமதி, அடியா காந்திமதி, குடிக்க தண்ணி கொண்டாடி. அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில். இதுல இந்த தொப்பி வேற, தொப்பியை கட்டின அருவி மாதிரி கொட்டுது பாரு.
3: இந்தா மச்சான் தண்ணி. என்ன ஒரே அலுப்பா வந்திருக்க?
2: ஆமா, போலீஸ்காரன் உத்தியோகம்னா அப்படித்தானே? ஆமாடி, அலுப்பு தான். கேவலம் ஒத்த ஆளு, இந்த வெள்ளக்கார அரசாங்கத்தை என்ன பாடுபடுத்துறாரு.
3: பொழுது விடுங்க, அந்த பாரதியார துரத்துறதே உன் வேலையா போச்சு மச்சான். நான் ஒன்று சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த ஒன்னே முக்கால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
2: அதனடி அப்படி சொல்லுது? அரை காசானாலும் அரசாங்க உத்தியோகம் முடி, அதிகார வர்க்கம் முடி.
3: உன் அதிகாரம் தான் தூள் பறக்குத, பாக்குறேனே.
2: என் அதிகாரத்துக்கு என்னடி குறைச்சல? ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாமரம்னா கொக்கான்னு.
3: நீ கொக்கு கணக்கா ஒத்த கால நின்னு தவம் பண்ணாலும் அந்த பாரதியார ஒண்ணு செஞ்சுக்க முடியாதுன்னு.
2: முடியாதா? ஏண்டி முடியாது? அவரை சீக்கிரம் அந்த புதுச்சேரியை விட்டு ஓட வைக்கிறனா இல்லையா பாரு.
3: அவர் ஓடுறாரோ இல்லையோ, நீ தானோ அவர் பின்னால ஓடிக்கிட்டு இருக்க. மெட்ராஸ்ல இருந்து அவரை துரத்திக்கிட்டு இந்த புதுச்சேரிக்கே வந்து குடியேறிட்ட. ஆனா அவரை கொஞ்சமும் அசைக்க முடியலையே.
2: என்னாடி பண்றது? மெட்ராஸ்லயே அவர் அரெஸ்ட் பண்ற பொறுப்பை வெள்ளக்கார சர்க்காரு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. நானும் வாரண்டோட ஜவான்களோட அவர் வீட்டுக்கு முன்னால ரெண்டு நாளா பொழியோ பொழின்னு கிடந்தேன். மனுஷன் எப்படியோ டபாய்ச்சிக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டாருல.
3: அவரோட சாமர்த்தியம்.
2: விட்டுருவோமா இல்ல விட்டுருவோமா? அவரை எப்படியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாட பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க.
3: பிரெஞ்சுக்காரங்க தேசம், உன் பாச்சா இங்க ஒன்னும் பலிக்காதுன்னு.
2: அடியே, அடியே.

0: பாரதியார் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகலனா என் வேலையே போயிருமேடி.
1: பெரிய வேலை, பிச்சாத்து வேலை. மச்சான், நான் ஒன்னு சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த 1.75 நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
0: டேய், போடுதடி, கூட சீக்கிரம் முழுக்கு போடுதடி. உத்தியோகத்துக்கு இல்ல, உனக்கு.
2: அண்ணா, அண்ணா.
3: யார்? குவளை கண்ணனா? வா கண்ணா, வா. நலந்தானே?
2: சௌக்கியம் தானா? ஆமா, நீங்க என்னென்ன முத்தியால்பேட்டைக்கு போயிட்டு வரதா தானே சொல்லிட்டு போனேன். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன், இங்க எப்போ வந்தேன்?
3: சற்று முன்புதான் வந்தேன் கண்ணா. நீ கடிதம் கொடுத்தபடி முத்தியாலுப்பேட்டைக்கு சென்று கிருஷ்ணசாமி செட்டியாரை போய் பார்த்தேன். அடேயப்பா, அவர் எனக்கு அமோக உபச்சாரம் செய்து விட்டார் போயேன். அவருடைய தயவால் புதுச்சேரியை சுற்றி உள்ள பல ஊர்களை சுற்றி பார்த்தேன். மக்களின் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு வந்தேன். அது சரி, இங்கே ஏதாவது விசேஷம் உண்டா?
2: எவ்வளவோ விசேஷம் இருக்குண்ணா, அதையெல்லாம் கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
3: ஆஹா, அப்படி என்ன விசேஷம் கண்ணா?
2: கடையத்திலிருந்து மன்னி செல்லம்மா, குழந்தைகள் தங்கலா தங்கம்மாலாம் வந்திருக்கானா?
3: என்ன, செல்லம்மாலும் குழந்தைகளும் வந்திருக்கிறார்களா? எப்படி வந்தார்கள்? எங்கே இருக்கிறார்கள்?
2: உங்க மச்சினர் அப்பாத்திரம் தான் அழைச்சிட்டு வந்தார். ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருல ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தேன். அப்பாத்திரம் அவசரமா ஊருக்கு போக வேண்டியிருந்தனால என்ன பாத்துக்க சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார்.
3: அப்படியா?
2: ஆமாண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள்ல சென்னையிலிருந்து இந்தியா பத்திரிகையோட அதிபர் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் அவளும் குடும்பத்தோட இங்கேயே வந்து வீடு அமர்த்திட்டு தங்கிட்டானா?
3: என்ன, மண்டையம் அண்ணா ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அவர்களும் இங்கே வந்து விட்டார்களா?
2: அது மட்டும் இல்லண்ணா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரா புரட்சி வீரர் சீமான் வாவே சுப்பிரமணியர், வங்கத்து புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ வாழும் கூட இங்கேயே வந்து குடியேறிட்டானா?
3: என்ன சொல்கிறாய் கண்ணா, ஆச்சரியமாக இருக்கிறது.
2: ஆமாண்ணா, அவள்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வரவத்தானா எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. அதோ அதோ அவளே வந்துட்டானா?
3: வாருங்கள் வாருங்கள், மண்டியம் ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அண்ணா அவர்களே வாருங்கள். தமிழகத்தின் வீரக்கணல் வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்களே வாருங்கள். வங்கத்தின் புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ் அவர்களே வாருங்கள். ஆஹா, ஆஹா, உங்கள் மூவரையும் ஒன்று சேர்ந்து பார்க்க எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா?
4: என்ன பாரதி, புதுவை வாசம் எப்படி? நீர் இல்லாத சென்னையில எனக்கு இருக்கவே பிடிக்கல ஐயா. குடும்பத்தோட புறப்பட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன்.
3: மிகவும் சந்தோஷம் அண்ணா, மிகவும் சந்தோஷம். என்ன ரவீந்தர் அவர்களே, தாங்கள் அலிப்பூர் சிறையில் இருந்து மீண்டு வந்த பிறகு தங்களை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே. தாங்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் என்னவாயிற்று?
5: சிறையில் இருந்து நான் வெளிவந்த பிறகு நான் நடத்தி வந்த கர்மயோகி, தர்மா முதலிய பத்திரிகைகளை என்னால் நடத்த முடியாமல் போயிற்று. அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. நீர் இங்கே இருப்பதாக அறிந்தேன். எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். உம்முடைய ஒத்துழைப்புடன் கர்மயோகியை இங்கிருந்து வெளியிடலாம் என்று எண்ணுகிறேன்.
3: ஓ, தாராளமாக செய்வோம், அற்புதமாக வெளியிடுவோம்.
4: பாரதி, நான் மட்டும் தனியா வரலப்பா. பத்திரிகை வெளியிட வேண்டிய அச்சுப்பொறி முதலில் சகலவிதமான சாமான்களையும் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னையில தடைப்பட்டு போன நம்மளோட இந்தியா பத்திரிகைய நம்ம இங்கே இருந்து ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம்.
3: என் மனதிற்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? என் கைகளுக்கு புதுத்தம்பி ஏற்பட்டு விட்டது. காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை போல பொங்கி வரும் நமது சுதந்திர வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க யாரால் முடியாது. ஆங்கில அரசாங்கம் நமக்கு அணை போட்டால் பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை உடைத்தறிவோம். இங்கிருந்து நமது குரல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒலிக்கட்டும். பாரதம் எங்கும் முழங்கட்டும். மக்கள் விழித்து பொங்கி எழட்டும். வெள்ளை செந்தலை பரங்கியர்கள் பின்னங்கால்கள் பிடரியில் பட ஓங்கார கூச்சலிட்டு ஓடட்டும். நம் பாரத மாதாவின் விலங்குகள் அறுவடட்டும். அவள் ஆனந்தமாக சுதந்திரத்தை அனுபவித்து சிரிக்கட்டும். சிரிக்கட்டும், சிரிக்கட்டும, சிரிக்கட்டும்.
6: சபாஷ் பாரதி, சபாஷ். இந்த

0: வேலைக்காரர்கள் மட்டும் உமக்கு எதிரே நின்று உமது இத்தகைய ஆவேசமான வீரமொழிகளை கேட்க நேர்ந்தால் எங்களுக்கு வேண்டாம் ஐயா இந்த பாரத நாடு, இத பிடியும் என்று தூக்கி கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார்கள்.
1: ஐயரே, தாங்கள் மட்டும் என்ன சாமானியப்பட்டவர்களா? லண்டனில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்கள் தந்த பாரிஸ்டர் பட்டத்தையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டவர் அல்லவா தாங்கள்?
2: தங்களை பிடிக்க வந்த வெள்ளையர்களிடம் பிடிபடாமல் மாறு வேடத்தில் கப்பலில் ஏறி பின் கடலில் குதித்து நீந்தி தப்பித்தும் வந்தவர் அல்லவா இவர்? புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு செயலாற்றுவதற்கு ஏற்ற உடற்கட்டும் உறுதியும் செயல்திறனும் உடையவர் அல்லவா இந்த வாவேசு?
1: ஆனால் என் உடம்பில் அதற்கேற்ற பலம் இல்லையே. இதோ இந்த வெள்ளை துணியை இங்கே ஏன் நான் அணிந்திருக்கிறேன் தெரியுமா? குழிவிடுந்து ஒடுங்கி கிடக்கும் என் நெஞ்சு கூட்டை பார்க்க எனக்கே சகிக்கவில்லை ஐயரே, எனக்கே சகிக்கவில்லை.
0: கவலைப்படாதீரும் பாரதியாரே, 1000 பலசாலிகள் செய்யக்கூடிய காரியத்தை உமது ஒரே கவிதை செய்துவிடுமே.
1: நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை சரியானபடி உபசரிக்க கூட தற்சமயம் வழி இல்லாதவனாக இருக்கிறேன்.
3: அதெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் பாரதி. முதலில் உங்க வீட்டுக்கு போவோம். செல்லம்மா உன்னை காண துடிச்சின்றிருக்கா ஓய். உமக்கும் அப்படித்தான் இருக்கும், ஆனா வெளியில சொல்வீரா? கண்ணா, மூளை கண்ணா, இங்க இருக்கும் சாமான்களை எல்லாம் ஒரு தள்ளு வண்டியில வச்சு அங்க கொண்டு வந்துரு. நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம்.
4: ஆட்டோண்ணா.
5: வணக்கம் ஐயா.
1: யார்? கனக சுப்பிரத்தினம்மா. வா வா, இப்படி உட்கார். ஏதாவது விசேஷம் உண்டா?
5: இந்த நாட்டில் சமூகத்தில் பெண்களின் அடிமைத்தனத்தை போக்கவும் அவர்கள் சம உரிமை பெறவும் அவர்களின் நிலை உயரவும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூட என்னிடம் கூறியிருக்கிறீர்கள்.
1: ஆமாம் சுப்பு, நேற்றைக்கு கூட இங்கு ஒரு துஷ்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். நல்ல வாலிப வயதில் அந்த குடும்ப தலைவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவியோ மிகவும் இளம் வயது. இனி காலமெல்லாம் அவள் கைம்பன் கோலத்திலேயே வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தின் சட்ட திட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது.
5: அதனால்தான் கைம்பெண்கள் மறுமணத்தை வலியுறுத்தி நான் ஒரு பாடல் புனைந்துள்ளேன். அதை தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கொண்டு வந்தேன். தலைவி தன் வாயிலாக வருந்துவதாகவே எழுதியிருக்கிறேன்.
1: அப்படியா? மிகவும் சந்தோஷம். எனக்கும் கூட அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது, நேரம் வாய்க்கவில்லை. நல்லவேளை நீ எழுதியிருக்கிறாய். எங்கே, அதை கொடு.
5: இந்தாருங்கள்.
1: என்னை மணந்தார் இறந்தார் என் குற்றமல்ல. இறந்தவுடன் மங்கள நான் நல்லாடைகள் புனைமலர் குங்குமம் அணிகள் போனதுண்டு. பேஷ் பேஷ், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதமான கவிதை. பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அபாரம் சுப்பு, அபாரம். ஆமாம், இவ்வளவு திறமையை இத்தனை நாட்கள் எங்கே ஒளித்து வைத்திருந்தாய்?
5: எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான் ஐயா. ஒரு சிறு விண்ணப்பம்.
1: என்ன?
5: நான் என்றும் தங்கள் சிஷியன்தான், தங்கள் தாசன் தான். எனவே பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நான் கவிதைகள் எழுத விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
1: ஓ, தாராளமாக எழுது. 100,000 பாடல்கள் எழுது. அன்னை பராசக்தி அருள் புரிவாள். உன்னுடைய புரட்சிகரமான பாடல்களால் நம் சமுதாயத்திலே மண்டி கிடக்கும் மூட கருத்துக்களும் மூட பழக்க வழக்கங்களும் கண்மூடி போக வேண்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு.
5: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
6: வாங்க, வீட்ல எல்லாரும் நலந்தானே?
5: ஆமாம் அம்மா.
1: செல்லம், நம் கனக சுப்பிரத்தினம் எவ்வளவு அருமையாக கவிதைகள் எழுதுகிறார் தெரியுமா? இனிமேல் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நிறைய கவிதைகள் எழுதப் போகிறார் பார்.
6: நீங்க ஒருத்தர் எழுதது போதாதா? அவராவது குடும்பத்தை கவனத்தை கொண்டு சௌக்கியமா இருக்கட்டுமே. அவரையும் ஏன் இப்படி கெடுக்கிறீங்க?

0: மார்த்தாயா சுப்பு செல்லம்மாள் கூறுவதை. கவிஞர்கள் எல்லோரும் குடும்பத்தின் விரோதிகளாம். செல்லம்மா, என்ன விஷயமாக வந்தாய்?
1: சாப்பிட வரீங்களா? இலை போடட்டுமா?
0: அப்படியா, இன்னைக்கு என்ன கறி வைத்திருக்கிறாய்?
1: உங்களுக்கு பிடித்த கறி வகைகள் தான் வச்சிருக்கேன், தவிர பால் பாயசமும் வச்சிருக்கேன்.
0: ஆஹா, பால் பாயாசமா? பேஷ் பேஷ், இரண்டு இலையில் போடு. சுப்புரத்தினமும் இலை இலை பாரதிதாசனும் என்னோடு சாப்பிடட்டும்.
1: ஆகட்டும். இத பாருங்க, இந்த பாலை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க.
0: செல்லம்மா, இந்த பாட்டை பார்த்தாயா? பராசக்தியிடம் ஒரு வரம் கேட்கிறேன். மனதில் உறுதி வேண்டும். ஆம், மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
1: அத்தோட நம்ம வயிறு நிறைய வேணும்னு கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
0: என்ன சதா சோற்று பிரச்சனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அரிசிக்கும் உப்பு புளிக்குமே கவிஞன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவனால் எப்படி கவிதைகள் எழுத முடியும்? எல்லோரும் வீட்டை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அப்புறம் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுவதுதான் யார்?
1: தாராளமா நீங்க நாட்டை பற்றி கவலைப்படுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. அத்தோட வீட்டை பத்தியே கொஞ்சமாவது கவலைப்படணும் இல்லையா?
0: செல்லம், எனக்கு ஏதாவது சன்மானம் வந்தாலும் பொருள்கள் கிடைத்தாலும் அதை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்?
1: யாரு இல்லைன்னு சொன்னாங்க. அத்தி புத்தா போல நீங்க எப்பவாவது கொண்டு வர பணம் அவ்வப்போது வீட்டு செலவுகளுக்கு உதவுது. ஆனா நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லாம நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி காலம் தள்ளுறது?
0: கவலைப்படாதே, கவலைப்படாதே, அன்னை பராசக்தி இருக்கிறாள். அவள் கூடிய சீக்கிரமே நம் கவலைகளை தீர்ப்பாள்.
1: அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் பராசக்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அக்கம் பக்கம் வீடுகள்ல கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சிருந்தா சமயங்கள்ல நீங்க அதையும் காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் போட்டுட்டு அவைகள் திங்கறத வேடிக்கை பாக்குறீங்க, பாட்டும் படிக்கிறீங்க.
0: பாவம், வாயில்லாத ஜீவன்கள், அவைகளுக்கு நம்மை விட்டால் யார் கதி? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை செல்லம்மா.
1: நம்ம குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு இறக்கம் காட்ட எனக்கு தெரியாது.
0: செல்லம்மா, நீ என்னிடம் ஒம்புக்கு வருகிறாய், இதில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்?
1: நம்ம குழந்தைகளுக்கு நகரட்டு போடணும்னு நான் கேட்கல, நல்ல துணிமணிகள் வேணும்னு கூட கேட்கல. பெத்த தோஷத்துக்காக அவங்களுக்கு வயிறார சோறு போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா?
0: அப்படியானால் எனக்கு மட்டும் குழந்தைகள் மேல் பாசம் இல்லை என்றா சொல்கிறாய்?
1: நான் அப்படி சொல்லல. வெளியில வச்சு யாராவது உங்களுக்கு சன்மானமோ பொருளோ கொடுத்தா அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேருதுல. வழியிலேயே ஏழைகளுக்கோ இல்லது கஷ்டப்படுறவங்களுக்கோ அதை அப்படியே கொடுத்துடுறீங்க. பிச்சைக்காரங்களோ குடுகுடு பாண்டியோ பாம்பாட்டியோ வந்தா இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல துணிமணிகளை கூட அவங்களுக்கு போட்டு விட்டுடுறீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு விடிவு காலம் தான் எப்போ?
0: இதோ பார், நீ இப்படி தொந்தரவு பண்ணினால் நான் பேசாமல் தலையில் துணியை போட்டுக்கொண்டு எங்காவது போய்விடுவேன்.
1: நீங்க இந்த பக்கம் போனா நானும் அந்த பக்கம் போயிடுறேன். இந்த கஷ்டம் எதுக்கு? குழந்தைங்க எப்படியாவது போகட்டும்.
0: என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? என் குழந்தைகள் எப்படியாவது போகட்டும் என்றா சொல்கிறாய்? அவைகளை காப்பாற்ற எனக்கு திறமை இல்லை என்றா சொல்கிறாய்? செல்லம், செல்லம், நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து விட்டாயா?
1: உங்களை போல என்னால சதா பராசக்திய வர கேட்க முடியாது. உங்களை தான் கேட்பேன். இதுக்கு கோபம் எதுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
0: சரி சரி, வருத்தப்படாது. தப்பிதம் என் பேரிலேயே இருக்கட்டும். என் சுபாவம் உனக்கு தெரியாதா? நம் சண்டையில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்? அவை ஒரு பாவமும் அறியாதவை. நமக்கு தங்க கிளிகள் போல இரண்டே குழந்தைகள். அவைகளுக்கு தங்கத்தால் கவசம் பண்ணி போடலாம், நாம் கொடுத்து வைக்கவில்லை. ஆயினும் நம்மால் முடிந்ததை செய்வோம். சரி சரி, இனிமேல் அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. என்ன, இப்போது சந்தோஷம் தானே?

0: என்னடா கோளே கண்ணா, என்ன விஷயம்?
1: அண்ணா, பாரதியார காணமாண்ணா.
0: என்னது?
1: ஆமாண்ணா,
0: பாரதியார காணவில்லையா? என்னடா சொல்றே கண்ணா?
1: ஆமாண்ணா, அவர் இந்த ஊர்லயே இல்லையாண்ணா. அவர் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரண்ணா. மன்னி செல்லம்மா ரெண்டு நாளும் அழுதுட்டே இருக்காளாண்ணா. நேற்று இப்போதான் விஷயம் தெரிஞ்சது. உடனே உங்களை ரெண்டா ஓடி வரேன்.
0: அப்படியா? இரு, முதல்ல பாரதியார் வீட்டுக்கு போய் பார்ப்போம். என்னன்னு விசாரிப்போம். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி பார்ப்போம். அவர் திரும்பி வர வரைக்கும் செல்லம்மாவையும் குழந்தையும் இங்கே வந்து இருக்க சொல்லலாம்.
1: அதான் நல்லது.
0: இரு இரு, கொஞ்சம் இரு, இந்த புறப்பட்டு நான் வரேன்.
2: நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடு. இவர் எங்க போனார், என்ன ஆனார்னு ஒண்ணுமே தெரியலையே. நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தவியா தவிக்கிறேன். பராசக்தி, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்.
3: எல்லாம் கேள்விப்பட்டோம். இதோ மண்டை அண்ணா வந்திருக்கா. பாரதி அண்ணா வர்ற வரைக்கும் நீங்களும் குழந்தைகளும் அவ ஆத்துல இருக்கலாம். பயம் இல்லாம இருக்கும்ண்ணா.
2: எனக்கு இங்க இருக்கிறதுல ஒரு பயமும் இல்ல. ஆனா அவரை பத்தி நினைச்சா தான் கவலையா இருக்கு. புதுச்சேரி விட்டு வெளியே வந்தா அவரை போலீஸ்கார பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு.
0: ஒன்னும் பயம் இல்லம்மா. சொல்றா கண்ணா, பாரதிக்கு புதுச்சேரி அலுத்து போச்சு. ஊர் சுத்தணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. நம்ம கிட்ட சொன்னா போக விட மாட்டோம். அதனால சொல்லாம போயிட்டான். கூடிய சீக்கிரமே அவர் திருப்பி வந்துருவாருமா. கோளை கண்ணா, அவங்களுக்கு இங்க தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். பாரதி வர வரைக்கும் அவளை குழந்தைகளை கூட்டிட்டு நம்ம வீட்டுல வந்து இருக்க சொல்லு.
2: இல்ல இல்ல, இங்க எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. ஆனா இந்த வீட்டுல சாமான்கள் போட்டது போட்டபடி விட்டுட்டு அங்க வந்து இருக்க முடியாது. அவரை நினைச்சா தான் துக்கமா இருக்கு. போலீஸ்காரங்க அவரை பிடிச்சு அந்தமான் தீவுக்கும் எங்கேயோ அனுப்பிட்டா என்ன செய்யறது?
3: வீணா பயப்படுற, அவர் சீக்கிரமே திருப்பி வந்துருவார் பாருங்களே.
2: அதுக்கு இல்ல கண்ணா, அவரால அடக்கமா இருக்க முடியாது. சத்தம் போட்டு பாடாமலும் பேசாமலும் இருக்க முடியாது. எதையாவது பார்த்து திடீர்னு பாட ஆரம்பிச்சுட்டா ஆபத்து வந்துருமே.
0: இங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தடவை பாரதி அப்படிலாம் செஞ்சிட மாட்டார். நாலு ஊர்களை சுத்தி பார்த்துட்டு வந்துருவார். கண்ணா, இந்த 20 ரூபாய அவள்கிட்ட குடு, கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கட்டும்.
2: வேண்டாம் கண்ணா, அவசியம் இல்லை.
3: பிரியத்தோட தர்றத வேண்டான்னு சொல்லாத ஏழ்மணி, அவசர செலவுக்கு ஆகுமோ இல்லையோ.
0: நாங்கள் போயிட்டு வரோம். சாயங்காலமாவது அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல்லு. மனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்.
2: ஆகட்டும், அப்படியே வரேன்.
3: சரி மணி, நாங்கள் போயிட்டு வரோம். மணி,
4: பாரதி, எங்கே ஐயா நீ போனாய்? எங்கு தேடியும் நீ உன்னை கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? யாரை உதவிக்கு கேட்பது? ஓ, அரவிந்த கோஷ் அவர்களே, வாவேசொய்யர்களே, வாருங்கள். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
5: அப்படியா? ஆமாம், பாரதியாரை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா?
4: இல்லை, புதுச்சேரி எல்லைக்குள்ளேயே அவர் இல்லை போல் இருக்கிறது. அவரை எல்லோருக்கும் தெரியும். போலீசார் கண்களில் படாமல் எப்படித்தான் திரிகிறாரோ, எங்கேதான் இருக்கிறாரோ. விசித்திரமான மனிதர் ஐயா அவர்.
6: ஆனால் ஒன்று, பாரதி கெட்டிக்கார். அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் வந்து விடுவார் என்றே நான் நினைக்கிறேன்.
4: நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். செல்லம்மாளுக்கு கூட தைரியம் கூறினேன். ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் அவர் திரும்பி வராததை நினைக்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது.
6: அது பாருங்கள், அங்கே யார் வருகிறார்கள் என்று? குவளைக்கண்ணனோடு வருவது நம் பாரதியார் மாதிரி இல்லை.
5: ஆமாம், நடையை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது.
6: ஆமாம்,
5: ஆனால் தோற்றம் வேறு மாதிரி உள்ளதே.
7: வணக்கம் அண்ணா. என்ன ஐயரே, அரவிந்தரே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லோரும் நலம்தானே?
0: யார், பாரதியாரா? இதென்ன இப்படி மாறிவிட்டீர்?

0: அடையாளமே தெரியவில்லையே. நீ செய்தது நியாயமே இல்லை. சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போய்விட்டீர்? பாவம் செல்லமாலும் குழந்தைகளும் புழுப்பால் துடித்து போய்விட்டனர்.
1: என்னென்ன செய்வது? உங்கள் பலத்தின் பேரில் தான் போனேன். முதலிலேயே சொன்னால் என்னை போக விட்டிருப்பார்களா அவர்கள்?
2: பாரதி, நீர் எங்கேதான் போனீர்?
1: எங்கே போனீனா? தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு என்று பல ஊர்களுக்கும் சென்று வந்தேன்.
3: என்ன சொல்லுகிறாய் பாரதி?
1: ஒரு முறை சென்னைக்கு கூட சென்றேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? அது மட்டுமில்லை, திடீரென்று ஒரு நாள் நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்திற்கு சென்றேன். என் வீட்டை சுற்றி போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு டிமிக்கு கொடுத்து விட்டு நள்ளிரவில் வீட்டை தட்டி எல்லோரையும் எழுப்பி அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டேன். அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் தங்காமல் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து விட்டேன்.
3: ஓய் பாரதி, இருந்தாலும் உமக்கு துணிச்சல் ஜாஸ்தி தான் ஐயா.
2: உண்மைதான். ஆமா, இத்தனை நாட்களில் ஏதாவது புதுப்பாடல் எழுதினீரா?
1: புதுப்பாடல் தானே, ஓ எழுதியிருக்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு என்று புதுப்பாட்டு எழுதியிருக்கிறேன்.
0: சரி, எப்படியோ பாரதி பத்திரமாக திரும்பி வந்த விசேஷத்தை கொண்டாட இன்று வடை பாயசத்துடன் உங்களுக்கு விருந்து வைக்கப் போகிறேன். குவளை கண்ணா, நம் வீட்டிற்கு போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விட்டு வா.
4: இந்த போலீஸ் சூப்பரண்டா வர சொன்னேன், இன்னும் காணுமே.
5: எஸ் சார், நீங்க வர சொன்னதா தகவல் வந்தது.
4: வா மேன், இந்திய சுதேசிங்களை பத்தி உன் கண்காணிப்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு மேன்?
5: அவங்க நடவடிக்கைகளை அப்பப்ப நம்ம சிஐடிகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.
4: நோ நோ நோ, அது போதாது. அவங்கள இந்த பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு சீக்கிரமா விரட்டணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கு மேன்.
5: அவங்கள வலுக்கட்டாயமா நம்மால ஒன்றும் செய்ய முடியலையே. பிரெஞ்சு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதோட இங்கே இருக்கிற ஜனங்களோட ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே வருது.
4: கரெக்ட். சமீபத்தில் நாம கொண்டு வந்த குடியிருப்பு சட்டத்தினால கூட அவங்களை வெளியேற்ற முடியல, அப்படித்தானே?
5: ஆமா சார், இந்த சட்டத்தால நிச்சயமா அவங்க வெளியேடுவான்னு தான் நினைச்சோம், நடக்கலையே.
4: ஒய் ஏமேன்,
5: அந்த சுதேசிகள் குழுவில் கவிஞர் பாரதியார் தான் முக்கியமானவர். அவர் இங்க இருக்கிற 5 மேஜிஸ்ட்ரேட்டுங்க அத்தாட்சியை வாங்கி இந்திய சுதேசிகள் எல்லாரையும் பிரெஞ்சு குடிமக்களா பதிவு செஞ்சிட்டார்.
4: நானும் கேள்விப்பட்டு இருக்கிறேன் அந்த பாரதியாரை பத்தி. அவர் பல வகையில வசீகரமா பேசி ஜனங்களை அவர் பக்கம் இழுத்துட்டு இருக்கார் இல்லையா?
5: எஸ் சார்.
4: பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவே இல்லாத கோபத்துல இருக்காங்க.
5: இந்த பாரதி, பாவேஷ் ஐயர், அரவிந்த கோஷ், இந்த மூணு பேரையும் தனித்தனியா பிரிச்சு புதுவையை விட்டு விரட்டிடுங்க சார்.
4: குட், ஐ வில் சீ டு இட்.
6: யாரு? கோளைசாமியா? நமஸ்காரம் சாமி. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க?
7: வாரம் பெரியவரே, பாரதியார் என்ன அவசரமா வர சொன்னாராம், அதனாலதான் போயிட்டு இருக்கேன்.
6: பாரதி சாமி எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா?
7: சௌக்கியம்தான்.
6: ஆமா சாமி, இப்பெல்லாம் நம்ம பாரதி சாமியும் அவங்களோட சேர்ந்த மற்ற சுதேசி சாமிகள் யாரையும் ஜாஸ்தி பார்க்க முடியலையே. ஏன் சாமி?
7: அதை ஏன் கேட்கிறாரு பெரியவரே? அரசாங்கத்தோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இந்தியா பத்திரிகை நின்று போச்சு. அதோட ஆசிரியர் மண்டையன் சீனிவாசாச்சாரியாரும் குடும்பத்தோட திரும்பவும் சென்னைக்கே போயிட்டார். அநேக சுதேசி நண்பாளும் போயிட்டா. பாரதியாரும் தன்னோட மனைவி மக்களையெல்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கடையத்தில் போய் இருக்கும்படி அனுப்பி வச்சிட்டார். வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதி, இவா மூணு பேர் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கா. இவாளுக்கும் இப்போ போலீஸ் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. பாரதியாருக்கும் புதுச்சேரி வாசம் சலிச்சு போச்சு.
6: அப்படியா சமாசாரம்? நல்லவங்களுக்கு தான் எவ்வளவு துன்பம் வருது, அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வராமலா போகும்.
7: ஆ, வரும் வரும், நிச்சயம் வரும். நான் வரட்டுமா பெரியவரே? பாரதியார் காத்துன்னு இருப்பார்.
6: சரி, போயிட்டு வாங்க சாமி. சாமி, பாரதி சாமிய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
7: ஆட்டோ ஆட்டோ, சொல்றேன் சொல்றேன்.

0: யார் நீங்கள்? என் வழியை மதித்துக் கொண்டு ஏன் இருக்கிறீர்கள்? விலகி நில்லுங்கள். நான் யார் தெரியுமா?
1: தெரியும் தெரியும். நீங்க தான் புரட்சி கவிஞர் பாரதியார்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. புதுச்சேரியில இருந்து நாங்க உங்களை தொடர்ந்துக்கிட்டு தான் வரோம். ஆனா இங்க கடலூர்ல தான் உங்களை தனிமேல மடக முடிஞ்சது.
0: ஏன்?
1: வேற என்ன, உங்களை கைது செய்யணும்னு உத்தரவு.
0: அரசியல் கைதிகளுக்கெல்லாம் விடுதலை என்று உங்கள் சர்க்கார் அறிவித்திருக்கிறதே, தெரியாதா?
1: உண்மைதான் உண்மைதான். ஆனா அது பொதுவான அரசியல் கைதிகளுக்கு. நீங்க தீவிரமான அரசியல்வாதி, உங்க மேல உள்ள வாரண்ட் இன்னும் நீக்கப்படல. தயவு செஞ்சு சண்டை போடாம கத்தாம எங்களோட போலீஸ் கொட்டடிக்கு வந்துடுறீங்க.
0: ஓஹோ, இதுவும் உங்கள் அரசியல் பித்தலாட்டங்களில் ஒன்று?
1: வாயன்னா வரத விட்டுட்டு சும்மா ஒன்னு பேசிட்டு நிக்கிறீங்க.
0: நில். பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன், கவியரசன் பாரதிக்கு மாற்றான் விளங்கிடுவதா? சேச்சே, அவமானம் அவமானம். நானே வருகிறேன், என்னதான் நடக்கும் பார்த்து விடுகிறேன். தலையை சீவி விடுவார்களோ? எங்கே போக வேண்டும்? வாருங்கள். எனக்கு ஜபர்தஸ்தாக இரண்டு புறமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். நான் கவியரசன், மரியாதையாக அழைத்து செல்லுங்கள்.
2: ஐயோ, என்னயா இந்த ஆளு, தொட்டா சுடும் போலகுதே, இந்த கர்ஜிக்கிறான். ஐயோ,
0: ஓய் ஏட்டு, நான் ஒழுங்காக உங்களுடன் வர வேண்டுமானால் நான் சொன்னபடி இரண்டு பக்கமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். அப்படித்தான்.
1: எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இல்ல எங்க பொழப்பு போட்டு மாச சம்பளம் வேணுமே.
2: வாயா போலாம்.
0: என்னை சிறையில் அடைத்து விட்டால் என் வீரமும் தீரமும் உடைந்து போய்விடும் என்று எண்ணிவிட்டார்களோ? பாரதியை புரியாதவர்கள் இவர்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சிறையில் அடைத்து வாட்டிவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கோளை கண்ணா, நீயும் சன்னிக்கே குடி வந்து விட்டது எனக்கு எவ்வளவு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தெரியுமா?
3: அண்ணா, புதுவேல நீங்க இருந்த அந்த 10 வருஷம் எவ்வளவு இன்பமா கழிஞ்சது தெரியுமா? கண்ணன் இல்லாத கோகுலம் போலையும் ராமன் இல்லாத அயோத்தி போலையும் நீங்க இல்லாத அந்த புதுச்சேரி நகரம் எனக்கு நரகமா காட்சி அளித்திருத்துண்ணா. எனவே இங்கேயே ஒரு கோயிலில் என்னோட பூஜை தொழிலை வச்சுண்டு நான் இங்கேயே குடி வந்துவிட்டேன்னா, இனி உங்களை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியவே மாட்டேன்னா, பிரியவே மாட்டேன்.
0: சபாஷ் கண்ணா, மிகவும் அருமையாக பேசுகிறாயே.
3: எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான்ண்ணா. வீட்டுக்கு போயிருந்தேன்ண்ணா, மண்ணி மட்டும்தான் இருந்தா. குழந்தைகள் தங்கம்மாவும் சகுந்தலாவும் வரலையா?
0: என் குழந்தைகள்? தங்கம்மாளுக்கு கடையத்தில் வைத்து திருமணமாகிவிட்டது.
3: அப்படியா?
0: மாப்பிள்ளை பையன் சொந்தம்தான், வேலை பார்க்கிறான், நல்ல பையன். தங்கம்மாள் இப்போது புக்ககத்தில் சௌக்கியமாக இருக்கிறாள். என்னுடைய ஒன்றுவிட்ட தம்பி விசுவநாதன் காசியில் இருக்கிறான். அவன் கடையத்திற்கு வந்திருந்தான். போகும்பொழுது சகுந்தலாவையும் உடன் காசிக்கே அழைத்து சென்று விட்டான். சகுந்தலாவை அவன் பொறுப்பில் வைத்துக் கொள்ளப் போகிறானாம்.
3: அப்படியா? கடவுள் அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரண்ணா. அது சரி, நீங்க இப்போ ஆபீஸை விட்டு ஆத்துக்கு தானே போயிட்டு இருக்கீங்க?
0: ஆமாம்.
3: ஆமா, பஸ்ஸில் போகாம ஏன் நடந்தே போயிட்டு இருக்கீங்க?
0: பஸ்ஸில் தானே? ஓ, போகலாமே, ஆனால் காசு இல்லையே அப்பா.
3: என்ன?
0: காலையில் வரும்போது டிபனுக்கும் பஸ்ஸுக்குமாக செல்லம்மாள் ஏதோ சில்லறை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அது எப்படியோ செலவாகிவிட்டது.
3: ஓ, வீட்டை விட்டு கிளம்பின உடனே தெருவில் யாராவது ஐயா சாமின்னு வந்து நின்றுப்பா, உடனே கையில் உள்ளதை அப்படியே போட்டுட்டு நடந்தே போயிருப்பேள்.
0: ஆண்டவன் கொடுத்த கால்கள் இருக்கையில் நடப்பதற்கு என்னப்பா?
3: அதுக்கு சொல்லலைன்னா நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றதா நினைச்சிக்கப்படாது. இப்படியே நீங்க வர்றதையெல்லாம் செலவழிச்சுட்டா பின்னாடி குடும்பத்தோட நிலைமைய பத்தியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமாண்ணா.
0: குடும்பம் தானே, என் அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் பார்த்துக் கொள்வாள்.

0: அது சரி, நாளை இங்கு நமது தேசப்பிதா காந்திஜி வருகிறாராம். அவரை பார்க்க நான் செல்கிறேன், நீயும் வருகிறாயா?
1: அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா, அதுவும் உங்க மூலம் எனக்கு கிடைச்சா, அது நான் பிறர்க்கறிய பாக்கியம் பெற்றவனா வேணாம்.
0: சபாஷ். அப்படியானால் நாளை காலை நீ என் வீட்டிற்கு வந்து விடு, அங்கிருந்து இருவரும் காந்தியடிகளை பார்க்க செல்வோம்.
1: சரிண்ணா, அப்படியே வந்துடுறேண்ணா.
0: தேசப்பிதாவுக்கு என் பணிவான வணக்கங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள். தாங்கள்?
0: என் பெயர் சுப்பிரமணிய பாரதி.
2: சுப்பிரமணிய பாரதி? ஓ, தாங்கள் தானா அது? தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இவர்
0: பெயர் கோளைக்கண்ணன், ஒரு கோயில் அர்ச்சகர், எனது நெருங்கிய சிநேகிதன்.
2: ஓ, அப்படியா? மிகவும் சந்தோஷம்.
0: தங்களை பார்க்க வெறும் கையுடன் வந்துவிட்டேனே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது.
2: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
0: இல்லை, விடுதலை என்னும் பரிசுடன் தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டதே என்றுதான் வருத்தப்படுகிறேன்.
2: ஆஹா ஆஹா, பாரதி, நான் கேள்விப்பட்டபடியே தாங்கள் விடுதலையை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆயினும் தங்களிடம் சற்று வேகம் தென்படுகிறதே.
0: நம் பாரத மாதா சங்கிலியால் பிழைக்கப்பட்டிருக்கும் போது என்னால் எப்படி வேகப்படாமல் இருக்க முடியும் அடிகளே?
2: எந்த நேரத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், அப்போதுதான் நாம் எண்ணுவது கைகூடும்.
0: என்னால் ஒருபோதும் உங்களைப் போல் பொறுமையை கடைபிடிக்க முடியாது அண்ணலே.
2: பாரதி அவர்களே, தாங்கள் பெண்ணின் பெருமையை பற்றி பாடியிருக்கிறீர்கள் அல்லவா? நம் பாரத அன்னையும் ஒரு பெண்தானே. பெண் என்பவள் பொறுமையின் பிறப்பிடம்.
0: ஆயினும் இன்று ஒரு பெண் தன்னந்தனியே எந்தவித பயமுமின்றி நடுநிசையில் வெளியே செல்ல முடிகிறதோ, அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று தாங்களே கூறியிருக்கிறீர்களே. அதையேதான் நான் பெண் விடுதலை பற்றியும் அவளுக்கு வேண்டிய நெஞ்சுரம் பற்றியும் ரவுத்தரம் பற்றியும் கூறியிருக்கிறேன். அடிகளே, நாளை கடற்கரையில் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறுகிறது, தாங்கள் வந்து சிறப்புரையாற்ற வேண்டும்.
2: பாரதி, நான் இன்று ஊருக்கு புறப்படுகிறேன், அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வருகிறேன். கூட்டத்தை சற்று தள்ளி வையுங்களேன்.
0: தாங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நாளை கட்டாயம் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறும்.
2: ஓ, குவளைக்கண்ணனாரே, உங்கள் பாரதியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், அவர் இந்த நாட்டின் சொத்து.
1: ஆகட்டும் அண்ணலே, இந்த அடியேனுக்கு ஆசி கூறுங்கள்.
2: ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம் ராம்.
0: அப்பொழுது நாங்கள் வருகிறோம் அண்ணலே.
2: சென்று வாருங்கள்.
3: குலைக்கண்ணரே, குலைக்கண்ணரே, பாரதியாரை கோவில் யானை இழுத்து கீழே போட்டு விட்டது.
1: என்ன, நிஜமாவா?
3: ஆமாம், வழக்கம் போல பாரதியார் யானைக்கு அருகில் சென்று தேங்காய் பழம் கொடுத்தார். இந்த யானைக்கு மதம் பிடித்திருக்கும் போல இருக்கிறது. என்றும் இல்லாதபடி அது பாரதியாரை துதுக்கியால் தூக்கி கீழே போட்டு விட்டது. யானையின் கால்களுக்கிடையில் பாரதியார் மயங்கி கிடக்கிறார். யானை பாகனையும் காணவில்லை. யாரும் யாரும் யானைக்கு அருகில் செல்ல
1: பயப்படுகிறார்கள்.

0: மதம் பிடித்திருக்கும் போல இருக்கிறது. என்றும் இல்லாதபடி அது பாரதியாரை துதுக்கியால் தூக்கி கீழே போட்டு விட்டது. யானையின் கால்களுக்கு இடையில் பாரதியார் மயங்கி கிடக்கிறார். யானை பாகனையும் காணவில்லை. யாரும் யாரும் யானைக்கு அருகில் செல்ல
1: பயப்படுகிறார்கள். உடனே ஓடி வந்து உங்களை காப்பாற்றுறேன்.
0: ஜெயராமன் ஆயிடு சார், உங்களை தான் தேடிக்கொண்டு வருகிறோம்.
2: பாரதியாருக்கு தற்போது உடல்நலம் மிகவும் சரியில்லையாம். படுத்த படுக்கையாக இருக்கிறாராம். தங்களுக்கு தான் தெரியுமே,
3: நாட்டுக்கு உடைத்த அந்த நல்லவருக்கு தான் எத்தனை சோதனைகள்.
0: இல்லாவிட்டால் வழக்கம் போல் தனக்கு ஆசையுடன் தேங்காய் பழம் பிரசாதம் கொடுக்க வந்த பாரதியாரை அந்த பார்த்த சாரதி கோயில் யானை அன்று மட்டும் ஏன் துதுக்கியால் தூக்கி அடிக்க வேண்டும்?
2: நல்ல வேலை, நம் குவளைக்கண்ணன் மட்டும் அன்று தைரியமாக அவரை காப்பாற்றிராவிட்டால் பாரதியாரை இன்று நாம் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது.
0: குவளைக்கண்ணனுக்குத்தான் பாரதியாரிடம் என்ன பக்தி, என்ன விசுவாசம். பாரதி ஒரு மகான். அவருக்கு 39 வயதுதான் ஆகிறது. இந்த வயதில் அவருக்கு இப்படி ஒரு தீராத வியாதி வந்திருக்க வேண்டாம். சதா பராசக்தி என்று துதி பாடிக்கொண்டே இருப்பார். அந்த பராசக்தியோ அவரை இப்படி வேதனைப்படும்படி செய்துவிட்டாளே.
2: இனி சென்னை கடற்கரை அவருடைய வீராவேசமான பாடல்களையும் பேச்சையும் கேட்க முடியாமல் வெறிச்சோடி கிடக்கும். நாட்டுப்பற்றை முழங்கி வந்த பத்திரிகைகள் முடங்கி கிடக்கும். தேசப்பற்றை வளர்த்து வந்த நெஞ்சங்கள் துண்டுகோல் இல்லாமல் துவண்டு கிடக்கும். தமிழ் இலக்கிய உலகமே இருண்டு விட்டது போல் ஆகிவிடும்.
0: 1000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கவிஞர்கள் பிறப்பதுண்டு என்று சொல்வார்கள். பாரதியார் காலத்தில் நாமும் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமை அல்லவா?
3: ஆமாம். வாருங்கள், அத்தகைய கவிஞர் பெருமானின் உடல்நலம் விசாரித்து ஆறுதல் சொல்வோம்.

0: காலத்தில் என்னுடைய அருமை நண்பர்களாகிய உங்களை எல்லாம் அருகிலேயே பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா
1: அண்ணா? கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லாதேண்ணா, எங்க நெஞ்சே வெடிச்சுடு போல இருக்குண்ணா. நீங்க சீக்கிரமே தேறி எழுதிடுவேண்ணா, தேறி எழுதிடுவேன்.
2: விடுதலைக்கு வித்திட்ட வீர திலகமே, சுதந்திர எழுச்சியின் சுடர் விளக்கே, மனித குலத்தின் மாமணியே, பாரதியாரே, மறுபடியும் மறுபடியும் மரணத்தை பற்றியே பேசுகிறீர்களே, எங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா?
0: என் சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை நண்பர்களே, என் கடமைகளை நான் ஆற்றிவிட்டேன். ஆயினும் இப்பொழுது எனக்குள்ள ஒரே குறை என்னவென்றால், என்னுடைய அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளையை கடைசியாக ஒருமுறை பார்க்காமல் போகிறேனே என்றுதான் என்னுடைய சாவை பற்றி அவருக்கு எழுதும் பொழுது கடைசி வரை அவர் நினைவாகவே இருந்தேன் என்று எழுதுவீர்களா?
3: ஆகட்டும் பாரதியாரே, தாங்கள் மனம் தளரலாகாது. தாங்கள் தேறி எழுந்து இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருந்து இந்த நாட்டுக்கு தொண்டு செய்ய போகிறீர்கள், தொண்டு செய்ய போகிறீர்கள், இது உறுதி.
0: எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் இல்லாவிட்டாலும் நம் நாட்டு மக்கள்

0: மகான் காந்தியடிகளின் வழியில் நின்று செயல்பட்டு கூடிய சீக்கிரமே நம் தாய் நாட்டை மீட்பர். நான் என்றைக்கோ எழுதி வைத்து விட்ட சுதந்திர பள்ளுவை பாடி கழிப்பர். இந்த நாடு சுதந்திரம் அடைவதை பார்க்காமல் என் ஜீவன் ஓய்ந்தாலும் என் நெஞ்சு மட்டும் வேகாது வேகாது. யாரது என் செல்லம்மாளா அழுவது? அழாதே செல்லம், வள்ளுவருக்கு வாசி அமைந்தது போல எனக்கு நீ அமைந்தாய். காலமெல்லாம் உன்னை ஓடாக தேய்த்து கொண்டு எனக்கு தொண்டு செய்தாய். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல துணிமணி நகை நட்டு என்று ஏதாவது எப்போதாவது வாங்கி கொடுத்ததுண்டா? இல்லையே, கடைசி வரை என்னால் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியவில்லையே. கடைசியில் உன்னை அனாதையாக இந்த உலகத்திலே விட்டு செல்வதற்காக என்னை மன்னித்து விடு செல்லம்மா, என்னை மன்னித்து விடு. மாருதி என்றைக்காவது அழுதிருக்கிறானா? எங்கே உன் கண்களை துடைத்துக் கொண்டு அந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடு என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். பாடு செல்லம்மா, பாடு பாடு
1: என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று என்றும் அடியும் எங்கள்
2: வந்தே மாதரம்
3: பாரதி
4: பாரதினா, நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நம்மளை அஞ்சோம்னு அந்த யமனையே எழுத்து பேசுறேன்னா உங்களுக்கா நான் இந்த கதி பாருங்கண்ணா அண்ணா.

0: पराशक्ति पराशक्ति
1: पराशक्ति
0: पराशक्ति
1: पराशक्ति पराशक्ति।
2: நேயர்கள் இதுவரை ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்டீர்கள். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள், இசை எம் கந்தசாமி, அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று நான் ஒரு விஷயம்

0: வந்தேன். நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் வர பேரண்ட்ஸ் அடலசன்ஸ்க்கும் சரி, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சரி, போதை இல்லா தமிழ்நாடு, பயம் இல்லா தமிழ் பெண்கள், அதை நம்ம பண்ணிட்டு வரோன்ட்டு நேற்று போதை இல்லா தமிழ்நாடை பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி பயம் இல்லா தமிழ் பெண்கள். இப்போ சமீபத்தில் ஜனநாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும், பொண்ணுங்களை நம்ம புலி மாதிரி வளர்க்கணும். எப்படி புலி மாதிரி? அவ்வளோ தைரியத்தோடு வளர்க்கணும். ரொம்ப ரொம்ப சரியான விஷயங்க. அது கூட இன்னொரு பக்கம் வரும், பொண்ணுங்களை எப்படி வளர்க்கணும்னு நம்ம சொல்கிற அதே சமுதாயம் ஆண்களை எப்படி வளர்க்கணுங்கிறத யாரும் சொல்கிறதும் இல்லை, அதை செய்கிறதும் இல்லை. சரி பசங்க தானே அப்படின்னு சொல்லி விட்டுடுறோம். பொண்ணுங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு கொடுக்குற அந்த சேஃப்டி, அதாவது சேஃப்டி டிப்ஸ், அவங்கள என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்ப்போம். ஆனால் ஆண்களுக்கு அப்படி சொல்ல மாட்டோம். அங்கே தான் நம்ம நிறைய கோட்டை விடுறோம். ஆண்களுக்கும் எது சரி தப்பு, ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ சினிமாவில் அந்த காலத்து சினிமாவில் ஒரு சீன்ஸ் வரும், நம்ம கூட இருக்கிற பெண்கள், அம்மா, நம்மளுடைய மனைவி, தங்கச்சி, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது வில்லன்கள் குடும்பம் பண்ணால் ஹீரோ ஃபைட் பண்ணி காப்பாற்றுவார். அதான் இப்போ நாமளே கிளீஷேன்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி சீன்ஸு உங்கள் பையன் போட்டு போட்டு காமிங்க, அதாவது ஒரு படத்தில் அந்த சீன் வந்துச்சுன்னா அதை வந்து அவங்களுக்கு பார்க்க வைங்க, அவனுக்கு மனசில் பதியணும். உன்னை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு நீ தான் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் பதியணும். வேறு எந்த கெட்ட எண்ணத்துலையும் பெண்களை பார்க்காத அளவுக்கு நாம் பெற்றோர்கள் அவனை வளர்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு அந்த புலி மாதிரி வளர்க்கணுங்கிறது வீரம், அது உடல் பலம் மட்டும் இல்லைங்க. ஏன்னா உடல் பலம் பெண்களுக்கு இருக்குது, அது எங்கள் மாதிரி டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஒரு பிரசவத்தப்போ வர வலியை தாங்கிக்கக்கூடிய வலிமையை விட ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதை பெண்கள் உணரணும். மன வலிமை, நீங்கள் உங்களை தப்பாக நோக்கி வர ஆண்கள்கிட்ட திரும்பி ஒரு தைரியமாக ஒரு பார்வை பாருங்கள், உங்களை தொடர்றதனை தப்பாக கூட பார்க்காம ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மன தைரியம், உடல் வலிமைக்கு நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் மற்றும் தற்காப்பு கலைகள், அது சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழக வைங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதை வந்து நான் என்கிட்ட வர சின்ன குழந்தைகள், அதாவது ஸ்கூல் படிக்கிற பெண்களாகட்டும், காலேஜ் போகிற அடலசன் கேர்ள்ஸ், இது எல்லாத்துக்குமே நான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்ருக்கேன். அதை நிறைய பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பொண்ணு ரொம்ப பயந்துக்கிட்டே வந்துச்சு. அந்த பொண்ணு 15 வயசு, 10வது படிச்சுட்டு இருந்தது, எது எடுத்தாலும் பயம் இருந்தது. நான் கொடுத்த கவுன்சிலிங்கில் 6 மாதம் கழிச்சு அது தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கிட்டு நான் அப்பப்போ 2-3 செஷன் பேசினேன், ஃபோனில் கூட பேசினேன். அவ்வளோ தைரியமாக ஒரு 6 மாதம் கழிச்சு ஆளே மாறி வந்தது அந்த பொண்ணு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற சில மோட்டிவேஷனும் அந்த விழிப்புணர்வும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு உதவும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அடலசன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருந்தால், டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட்கேர், பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிகேபி ரோட்டில் தேப்பில் இருக்க நம்ம கிளினிக்கு வந்து வர சொல்லுங்கள். என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வும் கவுன்சிலிங்கும் உங்களுக்கு தரேன். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கண்டிப்பாக நடத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இது இன்றைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நாளைய சமுதாயம் சீரோட நல்லதனமாக இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும். மீண்டும் தொடர்ந்து நாளை பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான பண்பலை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணையவிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சிக்காக.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: செவ்வானம் சிவக்கும் இவ்வேளையில் செவி மடுக்க காத்திருக்கும் உங்களுக்காக இசை மான்கள் அரங்கேற்ற காத்திருக்கிறது இன்றைய மாலை தென்றல். சிந்தைக்குள் ஆடும் தன் ஜீவனை சந்திக்க வருகிறது இந்த மான். இசை மானை இசைத்து பாடியுள்ளார் இளையராஜா உடன் சித்ரா. கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக கங்கை அமரன் வரிகளில் இதோ இந்த மான் காற்றலையில்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
8: ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: JSW நியூ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியூ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியூ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
13: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.

0: நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: மனம் மயங்கும் மாலை வேளையில் இசை மான்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். இதமான இந்நேரத்தில் தென்றல் வந்து தமிழ் பாடுது இந்த மரகத மானிற்காக. இளையராஜா இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் மனோ ஜானகி குரலில் எங்க தம்பி திரைப்படத்திற்காக.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தமிழ்நாடு ஷெட்யூல் ட்ரைப் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன், சண்முக பிரியா, ஏற்காடு.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: JSW நியோ ஸ்டீல், வானுயர்ந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
6: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
7: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்தே இருங்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை

0: வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: அந்தி மாலை நேரத்தில் இசை மான்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். பொன் வண்டுகள் கூத்தாடும் போது பூச்செண்டுகள் நோகலாமா? வந்தால் இங்கே வஞ்சி இளமான். குரு சிஷ்யன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில், வாலி வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரலில் இந்த வஞ்சி இளமான் காற்றலையில்.

0: வைக்கிங் பனீன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனீன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நேரம் மாலை 5:33. கவி பாடும் காற்றலையில் செவி நாடும் உங்களுக்காக இசை மான்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல் நிகழ்ச்சியில்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: உன் பார்வை தேன் தரும்போது என் நாணம் சிவக்க இங்கே சங்கீதம் பாடுகிறது இந்த பெண்மான். இளையராஜா இசையில் மு மேத்தா வரிகளில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரலில் நான் சிகப்பு மனிதன் இங்கே காற்றலையில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: மனம் மயங்கும் மாலை வேளையில் இசை மான்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:40.
10: தர்மபுரி பண்பலை

0: 5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: JSW நியோ ஸ்டீல், வானு எந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்,
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8th திருவிழா August 10-12 நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.

மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜாதிப்பூவை நெஞ்சோடு அவள் சேர்த்து பார்க்கும் நேரத்தில் கஸ்தூரி மானை கல்யாண தேனில் ஏற்றினான் இங்கே. இளையராஜா இசையில் வைரமுத்து, வரிகளில் கே ஜே யேசுதாஸ், மற்றும் உமா ரமணன் குரலில் புதுமை பெண் திரைப்படத்திற்காக இங்கே அரங்கேறுகிறது கஸ்தூரி மான்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced
9: ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது ஏஜே ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ், தலைச்சோலை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: Contact Srinivasa Poriyal Kalluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 9025400159. Counseling code 2683.
10: Anil, kolukattai maavu.

கவி பாடும் காற்றலையில் இசை மான்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலைத்தென்றல். மான்களை போன்ற கண்கள் கொண்ட உன்னை காலம் முழுதும் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்கிறான் இந்த மாப்பிள்ளை. இளையராஜா இசையில் வாலி, வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி, குரலில் மானின் இரு கண்கள்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: காலையில் விழும் பனித்துளிகள் மாலையில் கனவுகளாக மலர்கிறது உன் வருகைக்காக. இளையராஜா இசையில் நா காமராஜன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரலில் மலர்கிறது இங்கே வெள்ளை ரோஜா.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8987-12345. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. இசை மான்களை அரங்கேற்றிய மகிழ்வுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் புவனேஸ்வரி இளங்கோ. நன்றி நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் மாலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் வனதுர்கா பரமேஸ்வரி அம்மன் என்று அழைக்கப்படும் கதிராமங்கலம் வனதுர்கை அம்மனை தரிசிக்கலாம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் அமைந்துள்ள ஒரு கோயிலாகும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கோயிலின் முதன்மை தெய்வம் வனதுர்கா, துர்கா தேவியின் வெளிப்பாடாகும். கோவிலின் முக்கிய சிலை 6 அடி உயரம் கொண்டது. மூலஸ்தனம்

0: ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி அம்மன். அவள் இரவில் காசிக்கு செல்வதாகவும் தினமும் திரும்பி வருவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கிராமத்தின் பழங்கால பெயர் சிவமல்லிகா வனம். இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தின் போது சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் அம்மன் ராகு கால துர்கா என்றும் அழைக்கப்படுகிறாள். அகஸ்தியர் இந்த வனத்திற்கு வந்தபோது இந்த அம்மனை வேண்டிக் கொண்டதாக புராணம் கூறுகிறது. மார்க்கண்டேயரும் இந்த தேவியை வேண்டிக் கொண்டார். இந்த கிராமத்தின் முழு பெயர் கதிர் வீந்த மங்களம். தமிழ் கவிஞரான கம்பர் ராமாயணத்தை எழுதும் போது துர்கையை வேண்டிக் கொண்டிருந்தார். நாள்தோறும் வனதுர்காவை தவறாமல் பிரார்த்தனை செய்து வந்தார். பணத்திற்கு செந்தாமரை, அமைதிக்கு மல்லிகை, பற்று நீங்க செவ்வந்தி, ஒன்றுபட்ட குடும்பத்திற்கு செவ்வரளி, தம்பதிகள் இணையும் மனோரஞ்சிதம், உறவு முறைக்கு மறிக்கொழுந்து, வியாபாரத்திற்கு செம்பருத்தி, ரோஜா என பலவிதமான மலர்களை அர்ச்சனை செய்து பக்தர்கள் பரிகாரம் செய்கின்றனர். அனைத்து சைவ கோயில்களிலும் துர்கை தெய்வங்களில் ஒன்றாகும். ஆனால் கதிராமங்கலத்தில் துர்கைக்கு தனி கோவில் உள்ளது. இங்கு துர்கை பத்ம பீடத்தில் இருக்கிறாள். மற்ற கோவில்களில் துர்கை சிம்ம அல்லது மகிஷா வாகனத்தில் இருக்கிறாள். இங்குள்ள துர்கை கிழக்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறாள். மிருகாசிர்ஷா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இக்கோவிலுக்கு வருடத்திற்கு 2 முறை அல்லது வருடத்திற்கு 1 முறையாவது செல்ல வேண்டும். அவர்கள் 2.5 மணி நேரம் கோவில் அல்லது வளாகத்தில் தங்க வேண்டும். உங்கள் பிறந்த நட்சத்திரம் அல்லது நட்சத்திரத்தில் கோயிலுக்கு செல்லுங்கள். அதாவது மிருகசீர்ஷா நட்சத்திரத்தில் கோயிலுக்கு செல்லுங்கள். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இப்போதெல்லாம் காரணங்களால் திருமணம் நடக்கும் போது பாதியிலே திருமணம் நிறுத்தப்படுகிறது. இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு கோயில் உண்டு. ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் தரப்படும் தீர்த்தம் மிகவும் விசேஷமானது. அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யப்படும் தீர்த்தத்தை மூலஸ்தனத்தில் பெரிய பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறார்கள். இந்த தீர்த்தத்தை பருகினால் நோய்கள் நீங்குவதாக ஒரு நம்பிக்கை. பால் குடம், தீச்சட்டி எடுத்தல், கண்மலர் காணிக்கை போன்ற பல நேர்த்தி கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றி வருகின்றனர். ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தலும் பூச்சொரிதல் விழாவும் இங்கு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் அம்மனை வணங்குவது மிகச்சிறப்பு. நாமும் கதிராமங்கலம் வனதுர்கை அம்மனை தரிசிப்போம், அருள் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் பண்பலில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இணைந்தே இருங்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: This is Akashwani, the news read by Nishit Kumar. The Har Ghar Tiranga campaign is being celebrated nationwide to foster a sense of patriotism among citizens, strengthen national unity, and promote India's cultural heritage.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. கண்ணுக்கு தெரியா உறவை உறவாய் காதோடு வந்து கவிதை சொல்லும் இடைவிடாத நெருக்கங்களோடும் ஆயுள் முழுவதும் வாழ நினைத்தாலும் உன் நிழல் நிஜமும் ஏனோ என்ற அழகான வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி இசை மின்னல்.

இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஆறு திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஸ்ரீனிவாஸ் கல்பனா குரலில் இதோ நேர்களே அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: JSW நியோ ஸ்டீல், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லீடிங் ஸ்டீல் மேனுஃபேக்சரர். JSW நியோ ஸ்டீல் பியூர் டிஎம்டி கம்பிகள்.
4: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பேரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும்.

0: சர்ச்சை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: பண்பலையில் கவி பாடும் நேரம். மாலை 6:17. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை மின்னல். ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு வாழ்கிறான். ஒன்று அவன் வாழும் கதை, மற்றொன்று வாழ நினைக்கும் கதை. வரும் பாடலுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், சங்கர் மகாதேவன், சுஜாதா மோகன் குரலில், கபிலன் வரிகளில், கஜினி திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
2: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
9: மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
10: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
11: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக மஜா என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வாளி வரிகளில் சங்கர் மகாதேவன் சாதனா சர்க்கம் குரலில். இதோ நேர்களே,

இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க
2: தான்.
1: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
0: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
4: மருமகளே,
5: என்னம்மா?
4: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
5: அதாவது
4: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
5: அப்ப கொடுக்கல் வாங்க?
4: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
5: ஓ,
4: அதாவது யூபிஐல இருந்து.
5: அப்படியா?
4: ஆமா, பாரு, இன்னொரு சட்டம் இருக்கு.
5: அது என்னம்மா?
4: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
5: நீங்க வேற அம்மா.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
8: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
9: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
8: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
10: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
11: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரல்லாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.

0: கூறினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டம் தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக ஐஐடி மெட்ராஸ், ஐஐடிஎம் ஃபார் ஆல், அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். டயர் 2 சிட்டிஸ்ல குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047 இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
0: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆளுக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து

0: இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிரி பண்டாகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப் பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாக்கெத் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரங்கள்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாருக்கா பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவி அவங்க ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1-4-4-4-7 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
8: பிளாட்ஃபார்ம்
9: நம்பர்
8: பேமெண்ட்ஸ் பண்ண

0: ஆகாஷ்வாணி நேரம் 6:41 நொடி. தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக மாற்ற
1: தேனிசை தென்றல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கும் நெய் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். நேர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்க.
2: வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பு, இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதி பிரிவில் 9 காலிப்பணியிடமும், HR பிரிவில் 4 காலிப்பணியிடமும், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பிரிவில் 4 காலிப்பணியிடமும், பாதுகாப்பு பிரிவில் 3 காலிப்பணியிடமும், IT பிரிவில் 2 காலிப்பணியிடம் உள்ளிட்ட மொத்தம் 23 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. டிப்ளமோ, BE, MBA, CA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பிரிவு வாரியாக மாறுபடும். ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1,000 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 24ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட spmcil.com என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய வருமான வரி மேல்முறையீடு தீர்ப்பாயத்தில் காலியாக உள்ள 22 சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி, 20 பிரைவேட் செக்ரட்டரி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இளநிலை பட்டம் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 35க்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 15ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட itat.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள NMTC ஸ்டீல் லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள 102 எக்ஸிகியூட்டிவ் ட்ரெய்னி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இளநிலை பட்டம் முடித்து 27 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 11ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட nsitd.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் கெமிக்கல் டெக்னீஷியன் பிரிவில் 60 காலிப்பணியிடமும், கெமிக்கல் ஆபரேட்டர் பிரிவில் 64 காலிப்பணியிடமும், மெக்கானிக்கல் டெக்னீஷியன் பிரிவில் 13 காலிப்பணியிடமும், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் பிரிவில் 17 காலிப்பணியிடம் என மொத்தம் 154 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. டிப்ளமோ முடித்த 18 வயதிலிருந்து 25 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 13ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட பாரத் பெட்ரோலியம் .in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, ராஷ்டிரிய ரசாயன உர நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி பிரிவில் கெமிக்கல் பிரிவில் 32 காலிப்பணியிடமும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 10 காலிப்பணியிடமும், நிதி பிரிவில் 10 காலிப்பணியிடமும், மார்க்கெட்டிங் பிரிவில் 10 காலிப்பணியிடமும், இன்ஸ்ட்ருமெண்ட் பிரிவில் 9 காலிப்பணியிடமும், பாய்லர் பிரிவில் 6 காலிப்பணியிடமும், IT பிரிவில் 5 காலிப்பணியிடம் என மொத்தம் 94 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. BE, BTEC, CA, MBA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 வயதிலிருந்து 27 வயது வரை இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1,000 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 24ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட rcfltd.com என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி கழக வங்கியில் காலியாக உள்ள 50 கிரெடிட் அனலிஸ்ட் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. CA முடித்து 28 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் எதுவும் கட்ட தேவையில்லை. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 20ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட icaiplacements.icai.org என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். இணைந்திருந்தோம் இது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியோடு. இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் வளம் வந்த செய்தி குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நன்றி நேயர்களே.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பொழிந்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் அளவும் பொழிந்த இடங்களும் பற்றி கேட்கலாம். பள்ளிக்கரணை, உபாசி, சின்கோனா பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், அம்பத்தூர், சின்னக்கல்லார் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையளவும், மேவாக்கம், களவை, அவாஸ், அம்மூர், அடையார் பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், காட்பாடி, ஆற்காடு, தாம்பரம், வால்பாறை, புதுச்சேரி, ஆலந்தூர், காஞ்சிபுரம், சென்னை அண்ணா நகர் மேற்கு பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், செய்யார், கூடலூர் பஜார், லால்பேட்டை, அமைந்தக்கரை, உளுந்தக்கோட்டை, தளி, கத்திவாக்கம், அவளாஞ்சி, எண்ணூர், கொரட்டூர் பகுதிகள் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், அம்முண்டி, சோளிங்கர், மாதவரம், அருப்புக்கோட்டை, காவேரிப்பாக்கம், சென்னை, மகாபலிபுரம், சோழவரம், சாலிகிராமம், உளுந்தூர்பேட்டை, திருவள்ளூர், அரக்கோணம், மணலி, கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலையின் நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு பகுதியில் 37 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக திருப்பத்தூர் பகுதியில் 22 டிகிரி செல்சியஸ் அளவும் பதிவாகியுள்ளது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் அறிவிப்புகள். ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் பிறர் உயிரை காத்தவர்களின் வீரத்தை கௌரவிப்பதற்கான ஜீவன் ரக்ஷா பதக்க விருது வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் அனைத்து பாலினத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஆயுதப்படை, காவல்துறை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் அதிகாரப்பூர்வ பணி நேரத்தில் செய்த மீட்பு நடவடிக்கைகள் இந்த விருதுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மீட்பு நடவடிக்கை 1/10/2024 பின் நடந்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/8/2026. விண்ணப்பம் பெற மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலகம். விருதுகளின் பிரிவு சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், ஜீவன் ரக்ஷா பதக்கம் ஆகிய விருதுகள் வழங்கப்படுகிறது என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 ஆண்டிற்கான முதுகலை பாடப்பிரிவுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான இணையவழி விண்ணப்பதாரர்களுக்கு 10/8/2026 திங்கட்கிழமை அன்று சிறப்பு ஒதுக்கீடு நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு ஒதுக்கீடு பிரிவில் மாற்றுத்திறனாளி, விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர் குழந்தைகள், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர் ஆகியோர் கலந்து கொள்ளலாம். 13/8/2026 புதன்கிழமை அன்று அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பொது கலந்தாய்வும் நடைபெறவுள்ளது. கலந்தாய்வில் கலந்து கொண்டு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள்: இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம், மாணவர் மற்றும் பெற்றோர் கையொப்பத்துடன் இருக்க வேண்டும், மாற்றுச் சான்றிதழ் அசல் மற்றும் நகல் 2 பிரதி, 10வகுப்பு 11வகுப்பு 12வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் 2 பிரதி, தற்காலிக பட்டச்சான்று, தொகுப்பு மதிப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் 2 நகல், ஆதார் அட்டை 2 நகல், வங்கி கணக்கு புத்தகம் நகல், புகைப்படம் 5, சிறப்பு பிரிவிற்கான சான்றிதழ் ஆகியவை

0: சிறப்பு ஒதுக்கீடு பிரிவில் மாற்றுத்திறனாளி, விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர் குழந்தைகள், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர் ஆகியோர் கலந்து கொள்ளலாம். 13/8/2026 புதன்கிழமை அன்று அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பொது கலந்தாய்வும் நடைபெறவுள்ளது. கலந்தாய்வில் கலந்து கொண்டு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள்: இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம், மாணவர் மற்றும் பெற்றோர் கையொப்பத்துடன் இருக்க வேண்டும், மாற்றுச் சான்றிதழ் அசல் மற்றும் நகல் 2 பிரதி, 10வகுப்பு 11வகுப்பு 12வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் 2 பிரதி, தற்காலிக பட்டச்சான்று, தொகுப்பு மதிப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் 2 நகல், ஆதார் அட்டை 2 நகல், வங்கி கணக்கு புத்தகம் நகல், புகைப்படம் 5, சிறப்பு பிரிவிற்கான சான்றிதழ் ஆகியவை கலந்தாய்வில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஆகும். முதுநிலை கலை பிரிவுக்கான சேர்க்கை கட்டணம் ₹1965 மற்றும் முதுநிலை அறிவியல் பிரிவினருக்கான சேர்க்கை கட்டணம் ₹2205 கொண்டு வர வேண்டும். எனவே கலந்தாய்வில் விண்ணப்பித்த மாணவர்கள் பெற்றோருடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு www.gascpgm.in இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, நுகர்வோர் குறைதீர்க்கு மன்ற உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தருமபுரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கு மன்றத்தில் 3 ஆண்டுகள் காலத்திற்கு உறுப்பினர் பதவி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தகுதி சட்டப்படி BA BL BA LLB முடித்திருக்க வேண்டும். முன் அனுபவம் நீதித்துறையில் பைனான்சியல் செக்டர், 15 முதல் 20 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் ரெசியூம், CV நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி என்ற முகவரிக்கு நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்ற உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள், 1ஆம் ஆண்டு அவர்கள் தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டு தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களில் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட் மார்க்ஷீட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் November 30 வரை. மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகலாம். இணையதளமான www.exvl.tn.gov.in என்ற இணையதளத்தில் அணுகலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்:
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். உலகத்துல 80,000 கோடி உயிரினங்கள் இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க, மனிதனை தவிர. அதுல பறவைகள், விலங்குகள், கடலுக்கடியில் இருப்பவை, பூமிக்குள்ளேயே இருப்பவை என்று எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவற்றுக்கெல்லாம் இருப்பது ஒலி என்றால் நமக்கு கிடைத்திருப்பது மொழி, பேசுகிற ஆற்றல். இப்போ யாருமே பேசுறது இல்லைங்க, அதுதான் பயமாக இருக்குது. மகாபாரத கதையில் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையிலிருந்து தப்பி புறப்படுகிறார்கள். என்னன்னு கேட்ட உடனே, இங்கே ஒரு அசுரன் இருக்கான், அவன் இந்த ஊரில் வந்து தங்கி ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தான், கொஞ்ச நாள் கழித்து மனிதர்களையும் சாப்பிட ஆரம்பித்தான். வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பணும்னு சொல்லி நாங்கள் தான் அவன்கிட்ட பேசி, அப்பா எல்லாரையும் தின்றாத முறப்படி வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறோம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு பையனை அனுப்பணும், எங்களுக்கு ஒரே பையன்தான், என்ன செய்யறது? எப்படி

0: இப்போவிங்க, ஒரு வண்டி சோறு, ரெண்டு மாடு, போகிற ஆள், இவ்வளவு அவன் சாப்பிடுவான். உடனே குந்தி சொன்னால், நீங்கள் இங்கே ஒரு பையனை வச்சுக்கிட்டு அனுப்ப வேண்டாம், எனக்கு அஞ்சு பையங்க, அதில் ஒரு பையனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பீமன் அனுப்புகிறான். பீமன் ரொம்ப சந்தோஷமாக உணவு பார்த்தோடனே மகிழ்ச்சியாக போய் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இவன் சாப்பிட்றத பார்த்த பகாசூரன் நெருங்கி ஓடி வந்து இவனை அடித்தான். கொஞ்சம் இரு, சாப்பிட்லன்னா நம்ம சண்டை போட்ட பிறகு ரத்தமாயிரும், அதனால் சாப்பிட்டுட்டு சண்டை போடுவோம்னு சொல்லி அடித்து அவனை உருண்டையை உருட்டி தூக்கி போட்டு வந்துட்டான். இந்த கதை இப்போ எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்மகிட்டையும் ஒரு பகாசூரன் இருக்கான். யார் இந்த பகாசூரன்? நம்முடைய ஃபோன் தாங்க. அது லேண்ட்லைனாக இருந்த ஃபோனு மரியாதைக்குரியதாக இருந்தது. அந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கிற போது அது மணி அடித்த உடனே முக்கியமானவங்க போய் தொடுவாங்க, அது வெளியில் அவசரம்னா வந்து பார்ப்பாங்க. அப்புறம் அது வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வயர்லெஸ் ஆகி கார்ட்லெஸ் ஆகி செல்ஃபோனுக்கு வந்து, செல்ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் இருந்தால், பட்டன் ஃபோனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் எல்லாமே இருக்குது. கேமரா இருக்குதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அதில் நம்ம வந்து எல்லா ஆப்பும் இருக்குன்னு சொல்கிறப்ப அதில் ஆபத்தும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா, அது வந்த பிறகு எல்லாருகையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாரும் மனிதர்களோட பேச மறந்துட்டாங்க, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நினைவில் வச்சுக்கோங்க, பேசி பாடி பழகி எல்லாரோடையும் இருந்தால் தான் அவன் மனுஷன், இல்லைன்னா அவன் ஏனைய உயிரினங்கள் மாதிரியே மாறி போயிடுவான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஃபோனில் பேச வேண்டாம், ஃபோனை பயன்படுத்த வேண்டாம் அப்படிலாம் சொல்லலைங்க. சமீபத்தில் பென்சில்வேனியாவுக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய நண்பர் நியூஜெர்சியில் இருக்கக்கூடிய ராஜா இளங்காவனும் நண்பர் முருகானந்தமும் என்னை வந்து ஒரு அரிய பகுதி கூப்பிட்டு போனாங்க. பென்சில்வேனியாவில் பழங்கால மனிதர்களாக இருக்கக்கூடிய, மின்சாரம் இல்லாமல் தொலைபேசி இல்லாமல் மக்களை நான் பார்த்தேன், அமுறுத்தல் வந்திருக்கிறது. அதனால் நீங்கள் பேசத் தொடங்குங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் குழந்தைகளோடும் மற்றவர்களோடும். அந்த பேச்சு தான் நமக்கு மூச்சு. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம்.
3: தொடர்வது சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்தினம்.
4: முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவேக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையை இம்மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்தார். திருமணமாகும் பெண்களுக்கு அண்ணன் சீராக 1 பவுன் தங்க நாணயம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கப்படும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட்டுடன் நவீன சைக்கிள் வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுத் தொகை உயர்த்தப்படும் என்பதும், சென்னைக்கு புதிதாக 1000 ஏசி மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்பதும், 30,000 பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா ஆடுகள் வழங்க 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சகோதரராக கருதும் முதலமைச்சர் அந்த குடும்பத்தில் ஒருவராக தன்னை கருதி அரசின் சார்பில் 8 கிராம் தங்க நாணயமும் 1 பட்டுச்சேலையும் அண்ணன் சீராக வழங்க உள்ளதாகவும், இதற்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 750,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என்றும், குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், அரசு ஊழியர்களுக்கான திரள் நிதி உதவித்தொகை 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் நிதியமைச்சர் கூறினார். இந்த காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வு கால நன்மைகளுக்கான 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதி கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும், அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்றும், பதிவு செய்துள்ள ஒப்பந்ததாரர்கள் தகுதி இருந்தால் மற்ற துறைகளின் டெண்டர்களிலும் பங்கேற்க முடியும் என்றும், சிறு தொழில் செய்பவர்களும் அரசு டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார்.

நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்காக 200 கோடி ரூபாயும் 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்க 90 கோடி ரூபாயும் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து பேசிய போது தொடக்கத்திலேயே அமைச்சர் திரு மரிய வில்சன் அரசின் நிதிநிலைமை சரியாக இல்லை என்றும் நிலைமை சீரடைந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்பதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டது பாராட்டத்தக்கது. 6ஆம் தேதி வியாழனன்று அமைச்சர் திரு வினோத் பச்சை துண்டு அணிந்தபடி வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். விவசாயிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைய தினம் கருப்பு சட்டை அணிவதாக கூறி சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர். 58,374 கோடி ரூபாயில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இது 12,713 கோடி ரூபாய் அதிகமாகும். அனைத்து விவசாயிகளும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என்றும் இதனை செயல்படுத்த 648,55,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தில் 15,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் 36,00,000 ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு வினோத் கூறினார். 2,10,00,000 ரூபாய் செலவில் பனை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் பனை ஆராய்ச்சி மையத்தில் குட்டை பனைமரம் விரைவில் காய்ப்புக்கு வரும் என்றும் இந்த ஆராய்ச்சி துரிதப்படுத்தப்பட்டு விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனகன்றுகள், பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தால் பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் வேளாண்மை டிப்ளமோ படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 57,000 டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் சுமார் 23 குழியில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு அதிக மகசூல் பெறும் 3 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கும் திட்டத்தில் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 67,50,000 ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக திரு வினோத் தெரிவித்தார். இதேபோல இயற்கை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் 2,00,000 ரூபாய் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண் வணிக வரித்துறையால் 22,30,00,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் நடப்பாண்டில் இதற்காக 5,30,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் 51 ஏக்கர் பரப்பளவில் 7 கோடி ரூபாய் செலவில் நாற்றுப்பண்ணை அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பேசும்போது தொடக்கத்திலும் முடிவிலும் முதலமைச்சரை புகழ்ந்து பேசிய போது திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் குறுக்கிட்டு பட்ஜெட்டில் உள்ளதை மட்டும் அமைச்சர் படிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அமைச்சரின் உரையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய கருத்துகள் இருந்தால் மட்டும் அவற்றை நீக்குவதாக பேரவைத் தலைவர் கூறினார். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பேரவையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுருளிவேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிரபல திரைப்பட இயக்குநர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ், பிரபல கவிஞர் மற்றும் எழுத்தாளர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இதற்கான அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். மத்திய அரசு நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வினை வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகள் காரணமாக மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்காத வண்ணம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தாா்.

0: எதிர்காலத்தில் நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை செய்யும் போது தமிழகத்தின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். காவிரி நதிநீர் மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தனது உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக அறிவித்தார். இத்தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை இந்த அரசு அமைந்த பிறகு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று கூறினார். அணை கட்டுவதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இத்தொடர்பாக கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டியதைப் போல தமிழ்நாட்டிலும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பதிலளித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி பிரச்சினை நமக்கு உயிர் ஆதாரம், உணர்வு ரீதியான ஒன்று, அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட தவேக அரசுக்கு இல்லை என்றும் அதற்கான அவசியமும் இல்லை என்றும் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு நேர்முக கடிதமாக பிரதமருக்கு அனுப்பியுள்ளோம். அதோடு நின்றுவிடாமல் மேகதாது திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் மேகதாது அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தமது அரசு கொஞ்சம் கூட விட்டுத்தரவே தராது, அதுதான் நம்முடைய அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். தொடர்ந்து இந்த தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்து முடிவை பிரதமர் நேரில் சந்தித்து பேசி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மாநிலத்தின் உரிமையை எந்த வகையிலும் அரசு விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறியதோடு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறினார். கடந்த காலங்களில் மேட்டூர் அணை ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் கூட திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் என்றார். பின்னர் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் தொடங்கி நடைபெற்றது. நாளை திங்களன்று விவாதம் தொடரும். கடந்த வாரம் 3 நாட்கள் மட்டுமே அவை நடைபெற்றது.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்தினம். நேரம் 7:10. ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன்.
2: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் டாக்டர் வள்ளலார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் பல்வேறு அரசு துறைகளின் மூலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் நத்தம் மற்றும் பசுமன் கிராமங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மண்டல சமநிலை நீர்த்தேக்க தொட்டிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் நாராயணபுரம் ஊராட்சியில் மேல்நிலை நீட்டி வீட்டு குடிநீர் இணைப்புகள், அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி உள்ளிட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அங்கன்வாடி மையங்களில் செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நியாய விலைக் கடைகள், வேளாண்மைத்துறை வல்லந்தை கிராமத்தில் நிலக்கடலை விதைப்பண்ணை மற்றும் தெளிப்பான் பாசன அமைப்பு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் தோழி விடுதி கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென கூட்டத்தில் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, மாவட்ட தொழில் மையம், தாட்கோ, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை, விளையாட்டுத்துறை, தமிழ்நாடு வடிகால் வாரியம், தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி, பேரூராட்சி துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ததுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி, மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான்ஷி நிகாம் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர்

0: கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை நடைபெற்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பேறுகால பின்கவனிப்பில் உள்ள தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அமுதாராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் ராமநாதபுரம் கிளையின் தலைவர் டாக்டர் மலையரசு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர்கள், பிற துறை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் இரத்த சோகையை தடுக்கும் பொருட்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வருடந்தோறும் 2 முறை நடைபெறுகின்றது. இவ்வாண்டில் நாளை தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடைபெற உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும், இனப்பெருக்க வயதுள்ள 20-30 வயதுள்ள பெண்களுக்கும் அல்வண்டசோல் மாத்திரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடற்புழு நீக்க மாத்திரை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுப்பதன் மூலம் குடலில் உள்ள புழு தொற்றுகள் நீக்குவதுடன் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. மேலும் குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, சோர்வு மற்றும் படிப்பில் ஆர்வமின்மை ஆகியவை ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3,39,916 பள்ளி மாணவர்கள், பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும், 20 முதல் 30 வயது உள்ள 58,631 பெண்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து பள்ளி கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடிகளிலும் நாளை கொடுக்கப்பட உள்ளது. விடுபட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வரும் 17 தேதி குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் 4 தேதி வரை நியாய விலைக்கடைகளில் EKYC மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு கடந்த 2 தேதி அன்று அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் EKYC மேற்கொள்ள சிறப்பு முகாம் நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள் கேட்டோம். நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது.

0: விட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000க்கும் கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தி அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில்

ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இரவு 7:25.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் தருமபுரி.

0: மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் கூர்காம்பட்டி காட்டு வளவு பகுதியைச் சேர்ந்த விவசாயி பி. அப்புனு அவர்கள். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
1: நான் இப்போ 40 வருஷம் பண்ணுறேன்.
0: 40 வருஷம் பண்ணுறீங்க?
1: ஆமாம்.
0: பிறந்தே இப்போ விவசாயம் தான் உங்களுக்கு?
1: விவசாயம் தான், வேற எதுவும் இல்லை.
0: சரி, எப்படி நம்மளுக்கு தோட்டமாக மேட்டுக்கடை எப்படிங்க?
1: தோட்டம் மேட்டுக்காடும் உண்டு, ரெண்டுமே செய்வேன்.
0: ரெண்டுமே செய்வீங்க. சரி, பெரும்பாலும் என்ன மாதிரி பயிர்னா நீங்கள் பயிர் பண்ணுறீங்க?
1: பெரும்பாலும் நெல், ராகி, கடலை, மக்காசோளம், மிளகாய்.
0: மிளகாய்,
1: மஞ்சளும் பண்ணுவேன்.
0: காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா பயிரும் பண்ணுறீங்க?
1: பண்ணுறேன்.
0: இந்த பகுதியில் பார்க்கறனா ஒரு விவசாயத்துக்கு பேர் போன பகுதி கூர்காம்பட்டி, தண்டா, ஏரியூர், நெருப்பூர், நாகமரம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் இங்கே எந்த மாதிரி பயிர் அதிகப்படியாக நடுவாங்க?
1: பெரும்பாலும் அதிகமாக நெல், மஞ்சள், ராகி, மிளகாய், கடலக்காய்.
0: தொடர்ச்சி இதை தான் பண்ணுங்க. நெல்லுன்னு பயிரும் போது இப்போல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி பருவம் மாறிச்சு. முன்னன்னா பொன்னி வந்து பயிர் பண்ணுவாங்க, இப்போ அம்மன் பேட்டி வந்துருச்சு.
1: பவானி பண்ணுவாங்க முன்னெல்லாம், பவானி, பொன்னி, திருச்செங்கோடு செம்பான்ட்டு நடுவாங்க.
0: ஏன் அப்படி பொன்னிலேருந்து ஏன் மற்ற ரகத்துக்கு மாறினாங்க?
1: எல்லாம் இப்போ ரகம் மாறி போச்சு. இப்போல்லாம் ஏதேதோ புது ரகம் வந்துருச்சு, ஹைப்ரிட்டின ரகமெல்லாம். அதனால் எல்லாம் குரு ரகமாக பயன்படுத்துகிறாங்க. தண்ணி பற்றாக்குறைக்கு குரு ரகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இப்போ பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து புல்லட்டுங்கிற நெல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது நல்லா வருது, சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குது.
0: நீங்கள் பயிர் பண்ணும்போது எந்த மாதிரி நெல் ரகத்தை பயிர் பண்ணிக்கினீங்க?
1: நாங்கள் பயிர் பண்ணும்போது பவானி ரகம்.
0: பவானி ரகம் தான்
1: பொன்னி, அதுதான்.
0: சரி, அதுக்கான விதையெல்லாம் எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? அதுக்கான நாற்று இதெல்லாம்
1: ஆஃபீஸு தான், பெண்ணகரம் பிடி ஆஃபீஸ் தான்.
0: எப்படி ஃபுல்லாமே இருக்கிற காடு பூரா நெல்லே வந்து பயிர் பண்ணுறீங்களா எப்படி?
1: இல்லை இல்லை, பாதி எதுவும் தண்ணி இருக்கிற வரைக்கும் பொறுத்து நெல் நடுவோம், மீதி மிளகாய் நட்டுருவோம். மிளகாயே அப்போல்லாம் 960 ஒரு ரகம் வந்துச்சு, அதுதான் அதிகமாக பயன்படுத்தணும். இப்போ என்னடானா எல்லாம் இந்த பச்சை மிளகாய் அது நடுறாங்க. எல்லாம் பச்சை மிளகாயே கொடுத்துட்றாங்க, அதுதான் நடுறாங்க. உரம் போட்டு நடுறாங்க, எல்லாம் சொட்டு நீர் பேப்பர் போட்டு நாற்று வாங்கிட்டு வந்து நடுறாங்க.
0: சரிங்க, நீங்கள் சொன்ன அந்த நெல் ரகத்தில் நெல்லுக்கு தண்ணி தேவை அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் இந்த நோய் பிரச்சனை தான். சில நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பீரமாக நிற்கும், என்ன காற்றடித்தாலும் நெல்லெல்லாம் உதிராது. சில பயிர்னால் நெல்லெல்லாம் உதிரி போயிடும். உங்கள் பயிர் எப்படி, நீங்கள் நல்ல ரகம் எப்படி இருக்கும்? அது
1: பவானி ரகம் நல்லாயிருக்கும், அது நெல் அவளுக்கு உதிர்றதில்லை. ஆனால் சில டைமில் இந்த புகையை நடிச்சிடும். அந்த புகையை நடிக்கும்போது தண்ணி கொஞ்சம் நிறுத்தி மருந்தடிக்கணும். தண்ணி அதிகமாக விட்டால் புகையை நடித்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது.
0: தண்ணி கம்மியாக விட்டாலும் விளைச்சல் கம்மியாக வருது?
1: இல்லை, அந்த நோய் இருக்கிற வரைக்கும் மட்டும், மருந்தடித்து தெளிகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை, அப்புறமெல்லாம் தண்ணி மானவரையே விடணும், விட்டால் தான் நெல் நல்லா வரும்.
0: சரிங்க, அந்த பவானி ரகம் எத்தனை காலத்து வரைக்கும் பயிர் பண்ணிக்க? ஒரு 10 மாதம் ரகமாக, 6 மாதமா, 7 மாதம் எப்படி?
1: அது 120 நாள், 4 மாதம் வந்துடும். நல்ல ரகம், பயிர் விட்டு தான் நடுவோம்.
0: பெரும்பாலும் அந்த நோய் பிரச்சனைனா வேறு என்னென்ன நோய் பிரச்சனை தாக்குது அந்த பவானி ரகத்தில்?
1: பவானி ரகத்தில் அதுதான் அதிகம், பெரும்பாலும் புகையை நடிக்கிறது தான். இல்லை அப்படின்னா போட்டை வாங்கும்போது குருத்து பூச்சின்ட்டு விழுவோம், அப்போ வந்து வெடிப்போட்டை விழுந்துடும். அந்த வெடிப்போட்டைக்கு மருந்தடிக்கணும். போட்டை வாங்கி வாங்கத்தோம்னா ஒவ்வொரு போட்டை வாங்கும் போதே நம்மளுக்கு தெரியும் வெள்ளையே போட்டை வரும், அப்போ மருந்தடிக்கணும்.
0: சரி, மருந்தெல்லாம் இங்கேயும் கிடைச்சதா இல்லை அக்ரி ஆஃபீஸ் போயிட்டு வருவீங்களா?
1: அக்ரி ஆஃபீஸ் தான். அங்கே போய் சொன்னோம்னாக்கா 2 போட்டை 3 போட்டை பிடிங்கிட்டே போவோம், அதை கொண்டு போய் காட்டினாக்கா அவங்க மருந்து கொடுப்பாங்க. அதை வந்து தெளிப்பு, விசை தெளிப்பான்ல தெளிச்சிருவோம், மருந்தடிச்சிருவோம்.
0: பெரும்பாலுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இயற்கை முறையில் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறது தான் பெரும்பாலும் மக்கள், நாட்டு மக்கள் விரும்புவாங்க, விவசாயிகளும் விரும்புவாங்க. இப்போ விவசாய இயற்கை முறையில் நீங்கள் எதாவது பண்ணுண்டா? இயற்கை முறையில் உரங்கள் தயாரித்தது அதெல்லாம் ஒன்று பண்ணதுண்டா?
1: அதெல்லாம் ஆடு இருந்தால் பட்டி போடுவோம், இல்லைனா மாட்டு சாணி எல்லாம் உட்டை குமிச்சு வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு போய் காட்டு கொட்டி உரமாக போட்டு இறச்சி விட்டு உழவு அடித்து பயிர் பண்ணிடுவோம்.
0: அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு அப்போல்லாம் கையிலே பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் மிஷின் வந்துருச்சு. இயந்திரத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அறுவடை பண்ணுறதுல?
1: இயந்திரத்தில் வந்து சுலபம்னு சொல்கிறாங்க அவங்க, ஆனால் இயந்திரத்தில் சமமான காடாக இருந்தாலும் சுற்றி வரப்போகிறோம் ஒரு 3 அடி 4 அடிக்கு நம்ம அறுத்து கொடுக்கணும், அப்போ தான் அவன் எடுக்கிறான். அதில் நெல் வேற கொட்டி போயிடுது, இயந்திரத்தில். நாம் சுயமாக அறுவடை பண்ணும்போது ஆள் வச்சு அறுவடை பண்ணுவோம். ஆள் வச்சு அறுவடை பண்ணி எல்லாம் செமை கட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல களத்தில் போட்டு நைட்டில் ஆள் கூப்பிட்டு அடிப்போம். நாம்ளா போர் அடிக்கிற மாதிரி அடித்து அதை நெல் எடுப்போம். அதுதான் இயந்திரத்துக்கும் மனுஷனுக்கும் இயற்கைக்கும் வித்தியாசம்.
0: இயந்திரம்னா ஒரே நாள் எல்லாத்தையும்
1: முடிச்சிருது, அதே அறுத்து அடித்து கொண்டு வந்து கொட்டிடுது. நாம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகிடுது, அந்த மாதிரி செய்வோம்.
0: சரி, எப்படி ஒரு ரெண்டு ஏக்கராக்கு பயிர் பண்ணிக்கலாம் நீங்கள் பவானி
1: பண்ணுவோம்.
0: ரெண்டு ஏக்கராக்கு பயிர் பண்ணும்போது எத்தனை மூட்டை அறுவடை ஆகுங்க?
1: சாதாரணமாக ஒரு 50 மூட்டையாவது அறுவடை ஆகும்.
0: 50 மூட்டை ஆகும். மூட்டைக்கு எவ்வளோ நெல் பிடிப்பீங்க? 50 கிலோவா 100 கிலோ மூட்டையா?
1: 85 கிலோ வரும்.
0: 85 கிலோ மூட்டை.
1: ஆமாம்,
0: ஒரு 100 மூட்டை ஆயுது, ஒரு 120 நாளில்.
1: ஆமாம்,
0: ஒரு கடுமையான உழைப்பு போட்டு ஒரு 120 மூட்டை அடிக்கீங்க. இடையில இந்த ஆட்கள் பிரச்சனை தான். இந்த காலத்துலேருந்து அந்த காலத்துல ஆட்கள் விவசாயத்துக்காகவே இருந்தாங்க. எல்லா ஆட்களும் விவசாயத்துக்கு வந்து கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க. இன்றைக்கி ஆட்கள்னால் பல்வேறு வேலைக்கு போயிட்டாங்க. விவசாயத்துக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ எப்படி சமாளிச்சிங்க நீங்கள் பற்றாக்குறையாக இருக்கும்போது?
1: அப்போல்லாம் ஆள் கிடச்சிது, இப்போ தான் பற்றாக்குறை.
0: இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து கிணத்து நீர் பாசனம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பண்ணுறோம். அப்புறம் போர்வெல் வந்துச்சு. இப்போ சொட்டு நீர் பாசனம் பூரா நிறைய பயன்படுத்தி வர்றாங்க. இன்னும் நம்ம நிலத்தில் சொட்டு நீர் பாசனம் பூரா நீங்கள் பயன்படுத்துறது உண்டா?
1: சொட்டு நீர் தான் பயன்படுத்துகிறோம் இப்போ மக்கா சோளத்துக்கெல்லாம். அதுவுமே இந்த போர் தண்ணி விட்டு கட்டுறதுனால ஒரு 2 போவம் அல்லது 3 போவம் எல்லாம் உப்பு கட்டிக்குது. மறுபடியும் பைப் மாற்ற வேண்டியதாக வந்துடுது. அந்த மாதிரி ஆகுது சொட்டு நீரில்.
0: உப்பு தண்ணி தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது,
1: பிரச்சனை இருக்குது. ஆனால் போர் தண்ணி கட்டாயம் உப்பு தண்ணியே தாங்க, அது மாற்றமே கிடையாது. கிணத்தண்ணி இருந்தால் உப்பு இல்லை, போர் தண்ணியில் உப்பு தான். அந்த போர் தண்ணி கிணத்து கூட்டு நம்ம சொட்டு நீர் கூட்டோம்னா அந்த ஓட்டைங்க சின்ன சின்ன ஓட்டைங்க உப்பு கட்டிக்குது. அது ஒரு போகம் நல்லா ஓடுது, ரெண்டாவது போகமும் ஓடுது, மூணாவது போகமெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஒழுவுறதில்ல. அது ஒழுவார இடத்துல பார்த்து அந்த பைப்பு தூக்கி தூக்கி தட்டி தட்டி விட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணிக்குது.
0: மீண்டும் பவானி நெல்லுக்கே வரும். 100 மூட்டை அறுவடை பண்ணுறீங்க. பெரும்பாலும் நெல் அறுவடை பண்ணும்போது விவசாயம்னா தங்கள் தேவைக்கே வச்சுப்பாங்க, வீட்டுக்கு தேவையானது வச்சுக்குவோம். பெரும்பாலும் இப்போல்லாம் வீட்டுக்கு தேவையானதை வச்சுருக்காங்க, யாரும் விற்பனை பண்ணுறதுல. இப்போ 100 மூட்டையும் நீங்கள் என்ன பண்ணீங்க?
1: அப்போல்லாம் விற்பனை தான், வியாபாரிங்க வருவாங்க, விற்பனை கொடுத்துருவோம். அப்போல்லாம் கம்மி ரேட்டு. இப்போ தான் கிலோ 25-30 சொல்கிறாங்க இந்த புல்லட் நெல்லெல்லாம். அப்போல்லாம் கம்மி ரேட்டு. அப்போல்லாம் ஏதோ மூட்டையே கம்மி ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க சொல்கிற ரேட்டு தான். சரி, நாம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறன்ட்டு போட்டுருவோம். இப்போல்லாம் கம்மியாக தான் அடிக்கிறாங்க, அவன் வீட்டுக்கு வச்சுக்கிறான். அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை.
0: வீட்டுக்கு வச்சுக்கலாம், பாதி விற்பனை பண்ண. விற்பனை மையம் எங்கே? இங்கேயே தயாரி உரியவா இல்லை உங்கள் பெண்ணரமா?
1: இங்கேயே வருவாங்க வியாபாரிங்க.
0: இங்கே வந்து அவங்களே பாஸ் கொடுத்து அவங்களே வண்டியில்
1: ஏற்றிட்டு போயிடுறாங்க.
0: நீங்கள் யாரும் விளைவிச்சுக்கிறதா மட்டும் போதும்
1: போதும்,
0: மற்ற பூரா ப்ரோக்கர் பார்த்துக்கிறாங்க.
1: ப்ரோக்கர் பார்த்துக்கிறாங்க.
0: இப்போ பெரும்பாலும் இந்த நெல் மஞ்சள் அப்படின்னு பயிர் பண்ணும்போது இப்போ கரும்பு சர்க்கரை ஆலைக்கு போகிற கரும்பெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம காட்டில் பண்ணது உண்டா?
1: இல்லைங்க, கரும்பெல்லாம் பண்ணுறதில்ல. அதுதான் தண்ணியை பற்றாக்குறை பாரு. இப்போ கூட 3 போர் ஓட்டிக்கிறேன். 3 போர்லேயும் 1 போர் மட்டும்தான் இதை குடிக்கிறதுக்கே தண்ணி வருது, மற்ற போரெல்லாம் டை ஆகிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை. இந்த வருஷம் மழையும் கம்மியாகுது இந்த ஏரியா, அதனால் எந்த வெள்ளமே செய்யலை.
0: அப்படியே இருக்குது. முன்னாடி பண்ண விவசாயம் அப்படியே ஆசை போட்டு பார்த்துட்டுருக்கிறீங்க.
1: ஆமாம்,
0: ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தண்ணி இல்லாதனால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: அடுத்து இந்த மஞ்சளுக்கு, ஒரு மஞ்சளுக்கு பேர் போன ஒரு ஊர் அப்படின்னா கூட சொல்லலாம். இந்த சேலம், தருமபுரி, ஈரோடுன்னு சொன்னீங்க. அது மாதிரி ஒரு மஞ்சள் மாநகரம், மஞ்சள் நகரம்னு அப்படின்னு பேர் எடுத்தது. அப்படி எடுக்கும்போது நிறைய ரகங்கள்லாம் தேர்ந்ததாங்க. நான் இப்போல்லாம் நிறைய ரகம்லாம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் மஞ்சள் பண்ணும்போது எத்தனை ஏக்கரை பயிர் பண்ணியிருந்தீங்க?
1: 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா மஞ்சள் பண்ணுவோம். அதுக்கே ஆள் பற்றாக்குறை தான்.
0: அதுக்கு ஆள் பற்றாக்குறை. என்ன ரகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் நடுவீங்க?
1: சேலம் ரகம் 2 நம்பர்னு சொல்லுவாங்க, அதுதான் பயிர் பண்ணோம். அது வந்து ஃபஸ்ட்டில் சேர் கலக்கிடுவோம், வயலோட்டி தண்ணி விட்டு ஒரு 4 நாளைக்கு தண்ணி நிறுத்தி காய வச்சிருவோம். வயல் காய வச்சு அதுக்கு பின்னாடி உழவு அடிப்போம். உழவு அடித்து நல்லா உழவு அடித்து உரம் டிஏபி 1 ஏக்கராக்கு 2 மூட்டை அப்படிங்கிற விதத்தில் போட்டு நம்ம மாடு இருக்கும், ஏர் ஓட்டுவோம். ஏர் கலப்பையில் ஏர் ஓட்டி கரை ஓட்டிடுவோம். கரை ஓட்டி பார் பிடிச்சி நம்ம தண்ணி இருக்கும், தண்ணி விட்டு அப்படியே நடுவோம் மஞ்சள். இல்லையா பார் பிடிச்சிட்டு அதில் மஞ்சள் போட்டு போட்டு மறுபடியும் விளம்பி விட்டுருவோம் வரப்புலையே. அதுக்கு பின்னாடி தண்ணி கட்டுவோம். அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் ஏதோ நாற்று விட்டே நடுறாங்களாம் மஞ்சள். அது மாதிரி எப்படின்னு இப்போ தெரியல, இப்போல்லாம் நம்மளுக்கு தெரியல. அப்போ நாங்கள் செஞ்சது அந்த மாதிரி தான்.
0: கிழங்கு வந்து நட்டுறீங்க, அது வெளியில் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்?
1: வெளியில் வர்றதுக்கு சுத்தமாக வர்றதுக்கு ஒரு மாதம் 40 நாள் ஆயிடுது.
0: செடியாக வந்துடுது,
1: வந்துடுது.
0: அதான் இலையெல்லாம் பார்க்கும்போது சிலர்னா செடி நல்லா கரும்பச்சியாக இருக்குது, நல்லா தண்ணி காட்டியிருக்காங்க, நல்லா ஓட்டமாக வளருதுன்னு நினைப்பாங்க. சில செடியெல்லாம் காய்ச்சி போயிருக்கு, குட்டையாக

0: இருக்குது, ஏன் இப்படி மாறுபாடாக இருக்குது?
1: அது மாறுபாடு இருக்குதுன்னா மண்ணினுடைய வித்தியாசம், நல்லா பராமரிப்பு இல்லாமல் வந்துச்சுனாக்கா சருவு நோவு மாதிரி வந்துடுது. அதுக்கு சருவு நோவு மாதிரி வருதுன்னா அதுக்கு மருந்தடிக்கணும். பேனுக்கு கரும்பேனு அது உளுந்துருது மஞ்சள் இலைக்கு, அது மருந்தடிக்கணும்.
0: மருந்தில் நீங்களே தயார் பண்ணிக்கலாம், வாங்கிட்டு வரீங்களா?
1: எல்லாமே பீடி ஆஃபீஸ் தான், பெண்ணகரம் தான். இப்போ தான் அங்கங்கே உரம் கடை வச்சுக்கிட்டாங்க, கொடுக்குறாங்க. அப்போல்லாம் பீடி ஆஃபீஸ் தான் போய் வாங்கிட்டு வரும். உரமோ மருந்தோ எல்லாமே பீடி ஆஃபீஸ் தான். சொன்னோம்னாக்கா இப்படி இருக்குதுன்னா அவங்க அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க, கொண்டு வந்து அடிச்சிருவோம். அப்புறம் கிழங்கு இறங்கும்போது கிழங்கு நோயின்ட்டு வந்து அழுகல், அதுக்கு போய் சொன்னோம்னா பிடிங்கிட்டு போய் காட்டினோம்னா அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. தண்ணியில் கரைச்சி ஒவ்வொரு செடிக்காக ஊற்றணும், அந்த மாதிரி ஊற்றுனா அது தெளிஞ்சிடும். அந்த மாதிரியும் ஆயிடுது.
0: அந்த மாதிரி பிரச்சனை. இப்போ தண்ணி மஞ்சளுக்கு வந்து எப்படி காட்டுவீங்க, எத்தனை தண்ணி காட்டுவீங்க?
1: மஞ்சளுக்கு வந்து தண்ணி நல்லா இருந்ததுன்னா வாரத்தில் ரெண்டு தண்ணி கட்டிடுவோம். 8 நாள்னாக்கா 2 தண்ணி, 4 நாளைக்கு 1 தண்ணி அப்படி கட்டினா தான் அது மஞ்சள் நல்லா வரும். இல்லைன்னா வாட்டம் கொடுத்து கொடுத்து வந்தால் மஞ்சள் ஈல்டு சரியாக வரதில்லை. அந்த மாதிரி ஆயிடுது.
0: களை எடுக்கிறதுலாம் எப்படி? அதில்
1: களை எடுக்கிறது மஞ்சள் போட்டு ஒரு 20 நாள் ஒவ்வொரு செடி முளைப்பு வரக்குள்ளேயே களைக்கொல்லி அடிச்சிருவோம். நல்லா தண்ணி கட்டி களைக்கொல்லி அடிச்சிருவோம். அப்புறம் அதுக்கு பின்னால் செடி நல்லா வந்ததுக்கு பின்னாலேயும் சில பேர் அடிக்கிறாங்க, முளைப்பு வந்ததுக்கு பின்னாலேயும். நாங்கள் என்ன பண்ணோம், மொதல் ஃபஸ்ட்டு களை வெட்டி மண் அணைச்சிருவோம். கரைக்கி மண் அணைச்சிட்டு கொத்து ஆள் விட்டு கொத்தி மண் அணைச்சிருவோம். அப்புறம் அதுக்கு பின்னாடி நிழல் கட்டிக்கிச்சுன்னா அப்புறம் ஒவ்வொரு களை இருக்கிறது களை எடுத்துருவோம், கை களை. அந்த மாதிரி செய்வோம்.
0: இப்போ ஊருக்கு வெளியில் ஒரு ஊர் கம்பெனி காட்டு உழவில் இப்படி இருக்கீங்க, பலகாலமாக நீங்கள் விவசாயம் பண்ணும்போது என்ன, அந்த விவசாய நேரத்தில் இந்த வன விலங்கு தொழில் அதிகமாக இருக்கும், இந்த பாம்பு கீரி காட்டுப்பன்றி சில நேரத்தில் யானை கூட வரமாகும், அந்த மாதிரி அச்சுறுத்தல்லாம் இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனை சந்திச்சிங்க வனவிலங்குனால?
1: வனவிலங்குனால பன்னினால் நிறையா இது பண்ணியிருக்கோம். மக்காசோளம் போடுவோம், மக்காசோளத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த வருஷம் ராகி போட்டிருந்தேன், ராகி கூட வந்து கொஞ்சம் தொல்லை கொடுத்தது. அது சுற்றியும் கம்பி கட்டி ரெண்டு பழைய சீலங்கை கிழங்கு அப்படி காட்டி சுற்றியும் கட்டி இது பண்ணி அதை நைட்டெல்லாம் காவல் காக்க வேண்டியதுதான். பட்டாசு கிட்டா சுட்டுக்கிட்டு காவல் காக்க வேண்டியதுதான். அப்புறம் பெரும்பாலும் இப்போ மயிலுங்க அதிகமாகி போச்சு. ராகியெல்லாம் போட்டோம்னா ஒரு ஆள் கண்டினியூவாக மயில் முடிக்கிட்டே இருக்கணும், அது போகிறதே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது.
0: சரி, மீண்டும் மஞ்சளுக்கு வரும். இப்போ மஞ்சள் நல்லா செடியெல்லாம் வளர்ந்தது, எப்படி இதை வந்து அறுவடை பண்ணலாம் எடுக்கலான்றது எப்படி, எதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க?
1: மஞ்சள் வந்து 10 மாதம் அப்போ வந்து நல்லா இலை காஞ்சி வந்துடுது, நல்லா பழுத்து அறுவடை காலம் வரும்போது அதே காஞ்சிடுது, இலை காஞ்சி வந்துடுது. அப்போ தண்ணி கட்டி சோவை அறுத்துடுவோம், அந்த தண்டெல்லாம் பகுதியெல்லாம் அறுத்து விட்டுருவோம். அறுத்து விட்டு ஒரு 10-15 நாள் விட்டுருவோம். விட்டு அதுக்கு பின்னாடி மறுபடியும் தண்ணி கட்டி ஆள் விட்டு வெட்டி எடுக்க வேண்டியதுதான். வெட்டி எடுத்து அப்புறம் நாம்ளே கொப்பரை வச்சு வேவிக்க வேண்டியதுதான். இப்போல்லாம் இயந்திரம் மூலியமாக வேவிக்கிறாங்க. அப்போல்லாம் கொப்பரை வச்சுட்டு தான் வேவிப்போம், அடுப்பு வெட்டி விறகு வெட்டி கொப்பரை வச்சு அதில் வேவிச்சு தான் எடுத்து கொட்டுவோம்.
0: அதுக்கான களமெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன்.
1: களமெல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். களமெல்லாம் மஞ்சக்காட்டிலேயே சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு மண்ணை அடிச்சு விட்டு அதுலேயே வேவிச்சு அதிலே கொட்டிட வேண்டியது.
0: அதிலே கொட்டிடுவீங்க.
1: அப்புறம் நல்லா காஞ்சத்துக்கு பின்னால அப்புறம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான்.
0: ஈரோடு தான் எடுப்பாங்களா?
1: அதுக்கு முன்னையே இங்கே பாலிஷ் பண்ணுறதா இருந்தால் பாலிஷ் மிஷின் வர சொல்லி பாலிஷ் அடிச்சிருவோம். பாலிஷ் அடித்து எடுத்துகிட்டு போனால் ஒரு வேலை, அன்பாலிஷ் கொண்டு போனால் அது ஒரு வேலை. அதை ஈரோடு தான் கொண்டு போவோம், இல்லைனா சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடும்.
0: சுத்தியுமே விவசாயம் போது அப்படி ஈரோடுக்கு போகும்போது ஒரு 4 காடு 5 காடு சேர்ந்தாங்கன்னா ஒன்றா ஒரு வண்டி பிடிச்சி எட்டு போவீங்களா, இப்படி தனியாக போவீங்களா?
1: நிறையா இருந்தால் தனியாக கூட கொண்டு போயிடும், இந்த டெம்போ அது இது வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போயிடும். கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்ததுன்னா 2 காட்டுக்காரர் 3 காட்டுக்காரர் ஒரு 100 மூட்டை சேர்ந்துச்சுன்னா பெரிய வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம்.

0: சார், இப்போ புது புதுனா நோய்கள்லாம் வருது, அடுத்தது எல்நினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைலாம் வருது. இப்போ புதுசு புதுசாக நோய் வரும்போது இது எப்படி கண்டுபிடிச்சி தீர்வு நீங்களே தீர்வு பண்ணுறீங்களா, இல்லை அக்ரி ஆஃபீஸரை கலந்து யோசிச்சுட்டு அவர் சொல்கிற ஐடியாவில் பின்பற்றுறீங்களா? எப்படி
1: அக்ரி ஆஃபீஸர் வருவாங்க, மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பார்ப்பாங்க நிலத்தை, பார்த்து அவர் இது இப்படி இருக்குது, இதுக்கு தகுந்த மருந்து நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா நேரடியாக இதில் பிடிஓ ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வந்து அடிச்சிருவோம்.
0: இப்போ மஞ்சள் சாகுபடியும் நெல் சாகுபடியும் பரவலாக பண்ணிட்டு இருந்தீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டுக்காடும் சரி ஒரு தோட்டமாக இருந்தாலும் சரி சாதாரணமாக போடுறது அந்த நிலக்கடலை தான். நிலக்கடலை அதிகம் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும், இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. நீங்கள் எத்தனை ஏக்கரை போட்டீங்க நிலக்கடலை?
1: நிலக்கடலை எல்லாம் நான் ஒரு 3 ஏக்கரா கூட போட்டுருக்குறேன்.
0: 3 ஏக்கரை கூட போட்டிருக்கேன்.
1: மானாவரியில்
0: ஏன் அதை வந்து அதிக ஏக்கரா தேர்ந்தெடுத்து போட்டீங்க?
1: அது வந்து அப்போ நிலக்கடலை வந்து மானாவரியை போடுறதுக்கு அதுதான், வேற எல்லாம் எதுவும் செய்யறதில்ல, அதனால் 3 ஏக்கரா கூட போட்டிருக்கிறேன். 3 ஏக்கரை போட்டு கரெக்டாக 1 மாதம் செடி முளைச்சி வந்து 1 மாதம் 1.5 மாதம் ஆனிச்சுனாவே கொத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். நல்லா கொத்துட்டு மண் அணிச்சிட்டோம்னா அது மானாவரியாக மலையிலேயே வந்துடுது. அப்புறம் 3 மாதம் 120 நாள், 90 நாள், 100 நாள் ஆன உடனே பிடுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆள் கூப்பிட்டு கிளினா பிடுங்கி உட்டு கொட்டினோம்னா அப்போல்லாம் காய வைக்கிறதில்ல, பச்சை காய்க்கே வியாபாரி வருவாங்க, பச்சை காயே கொடுத்துருவோம், அந்த மாதிரி கொடுத்துருவோம்.
0: இப்போ அதில் பெரும்பாலும் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ செம்பன் தாக்குதல் நோய் பிரச்சனை அப்படின்னு வருது, இலையெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சில செடி இருக்கும் கீழே காய் இருக்காது, ஒரு காய் 2 காய் தான் இருக்கும். அப்படி இந்த மாதிரினா என்ன அந்த பிரச்சனைலாம் வருது?
1: அது எருவு பற்றாக்குறையாக இருந்தால் அந்த மாதிரி வந்துடுது. அப்புறம் இந்த செம்பன் உளுந்து செடி வந்து இலை சுருண்டு போயிடுது, சுண்ட புழுவுன்னு சொல்லுவாங்க, அந்த புழு விழுந்துருச்சுன்னா இலை பூரா சுருட்டிக்குது, செடி காஞ்சி மாதிரி ஆயிடுது, அதனால அது காய் பிடிக்கிறதில்ல. அதையெல்லாம் பார்த்து மருந்து அடிக்கணும், மருந்து அடித்தா தான் கடலக்காய், இல்லைன்னா காய் இல்லை, வெறும் செடியாக தான் இருக்கு.
0: எந்த காலத்தில் வந்து நிலக்கடலை போடலாம் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குல்ல, ஆடி பட்டம் தேடியதுன்ற மாதிரி, அது பயிர் பண்ணுற காலம் எப்போ?
1: ஆணி 15லேயே மழை பெஞ்சேன்னா ஆணி 15லேயே கொட்டை போட்டுருவோம். ஆணி 15ல கொட்டை போட்டால் ஆடி 18க்கெல்லாம் கொத்த

0: ஆரம்பிச்சிருவோம். அதான் முன்னே சொல்லுவாங்க, ஆடி பட்டம் தேடி விதைன்னுட்டு. ஆனி மாசத்துலயே விறப்பு விழுந்துச்சுன்னா ஆடி பட்டம், ஆனி விறப்பு ஆடி முளைப்புங்கிற விதத்துல அதான் நல்ல பட்டம்.
1: ஆடி மழை பொந்துருது.
0: ஆமா,
1: அதில் எப்படி களை நிர்வாகம் எப்படி இருக்கு? அதில்
0: களை எடுக்கிறதா தான், ஆனி மாதம் வரைச்சோம்னா ஆடி 18க்கெல்லாம் செடி வந்து நல்லா பருவம் வந்துடுது. அப்போ மழை பெஞ்சதுன்னா ஆள் விட்டு களை எடுத்துருவோம். பூரா கொத்தி தான் களை எடுப்போம். கொத்தி களை பொறுக்கி விட்டோம்னா காடு சுத்தமாகிடுது. அதுக்கு பின்னாடி அப்புறம் கொத்தும் போது நம்மளுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஜிப்சம், ஜிப்சம் சொல்லி ஒரு மருந்து நம்ம கொடுப்பாங்க பவுடர் மாதிரி, அதை தெளிச்சு விட்டு கொத்தி விட்டுருவோம். காய் சொத்தையாகாது, வெயிட்டு நல்லா வரும். அதுக்காக ஜிப்சம் போட்டு கொத்துவோம். இல்லை நம்ம உரம் போடணுன்னா கொத்தும்போது காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் போட்டு கொத்தி விட்டுருவோம்.
1: முப்பரிமாண முறையில் தொடர்ச்சியாக சுழற்சியாக நெல் போடுறது, பருத்தி போடுறது, மஞ்சள் போடுறது, நிலக்கடலை போடுறதுன்னு பல ஆண்டாக பண்ணிட்டு வரீங்க. இப்போ சமீபத்தில் ஓய்வாக இருப்பீங்க. அப்புறம் கால்நடை தான் நமக்கு கை கொடுக்கும். ஒரு விவசாயிக்கு பயிர் தண்ணில்னா கூட நாலு எருமை மாடோ மாடோ வாங்கிக்கிட்டு கோழி மீனி வளர்த்துக்கிட்டு ஒரு சிறு வருவாயில் அந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது கால்நடைகள்லாம் என்னென்ன இருக்குது?
0: கால்நடைங்க சிங்கு மாடு தான் வச்சிருந்தேன். ஒரு நாலு மாடு வச்சிருந்தேன், பால் ஊற்றிட்டு இருந்தேன். அதுவுமே நம்ம தோட்டத்தில் சோளமோ நெல்லோ போட்டு பில்லு இருந்தால் நம்மளுக்கு லாபம் தெரியும். இப்போ அதெல்லாம் வர்றதில்லை, தண்ணி இல்லாததுக்கு அது வர்றதில்லை. மேய்ச்சலுக்கும் போகிறதுக்கு வழி இல்லை. எங்கேயும் அவன் காட்டில் அவன் மாடு வச்சுருக்கான், எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. தீவனமாக அதிகம் விலையாகி போச்சு. ஒரு கட்டு பில்லு சமயம் 300 ரூபா சொல்கிறாங்க. அது இல்லாமல் தீவனம் வாங்கினோம்னாக்கா ஒரு மூட்டை 150 ரூபா 200 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அதனால் அதெல்லாம் வாங்கி போட்டு லாபம் இல்லைன்ட்டு இப்போ ஒரே மாடு கூட இல்லாமல் எல்லாம் விற்றுவிட்டேன். இப்போ கோழி தான் வளர்த்திட்டு இருக்கிறேன், நாட்டுக்கோழி.
1: நாட்டுக்கோழி அதெல்லாம் வாரத்துக்கு ஒன்று அறுத்துருவீங்களா சாப்பாட்டுக்கு?
0: வாரத்துக்கு ஒன்று அறுத்துருவேன், மீதி இருக்கிறது விற்றுப்பிடுவேன்.
1: எப்படி ஒரு கோழி என்ன 700 800 ரூபாய்க்கு போகுமா?
0: இல்லைங்க, கிலோ பொட்டை கோழியாக இருந்தால் 500 ரூபாய்க்கு கொடுத்தேன். சாவில் வந்து 550 கொடுத்தேன். வேறு இப்போ கூட கொடுத்தேன் ஒரு 6000.
1: அந்த கோழியோட தேவை, நாட்டுக்கோழியோட தேவை அதிகமாக இருக்குது. பிராய்லர் கூட இப்போ அதிகமாக இருக்குது. நாட்டுக்கோழி தான் தேடி பிடிச்சி ஒரிஜினல் நாட்டுக்கோழியா அப்படின்னு தேடுறாங்க. எப்படி ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னா எப்படி இருக்கும்?
0: ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னா நாம்ளே வளர்த்து அது முட்டை வச்சதுன்னா அது அவையும் வச்சு குஞ்சு பறித்து நாம்ளே வளர்த்தணும். அந்த வாங்கி ஹைப்ரிட்டு இதெல்லாம் வாங்கி வைத்தா அது என்னமோ நோய் வருதுங்கிறாங்க. அதனால அது நான் வாங்குறதில்ல, வாங்குறவங்களும் சரி வாங்குறதில்ல. நாட்டுக்கோழி தான் விரும்பி வாங்குறாங்க அறுக்கிறதுக்கு. அதனால நாட்டுக்கோழி மட்டும்தான் வச்சுட்டு இருக்கிறேன். அதுக்குமே நோய் வருது, அந்த நோய்க்கு மெடிக்கலில் போய் கேட்டால் கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்து அது தொட்டிங்களில் தண்ணி ஊற்றுறதில் கலந்து விட்டோம்னா அது தண்ணி குடித்ததுன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்துது. அப்புறம் இந்த அம்மை நோயின்னு வருது, அப்போ வேப்பந்தலை, அது டாக்டர் கேட்டதுக்கு வேப்பந்தலையும் மஞ்சளும் போட்டு அரைச்சி அதை புண்ணு இருக்கிற இடத்துல தடை விடுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் செஞ்சுட்டு வரோம். அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் சரியாக போயிடுது.
1: நீண்ட அனுபவமாக இருக்குது உங்களுக்கு விவசாயத்தில். எல்லா பயிரும் பண்ணி இப்போ ஓய்வாக இருக்கீங்க. அடுத்து மழை வந்தால் என்ன பயிர் பண்ணலாம்னு ஒரு திட்டத்தோடு இருக்கீங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்கள் விவசாய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மனமான நன்றிகள்.
0: நன்றிகள், நன்றிகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் கூர்காம்பட்டி காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த விவசாயி பி. அப்புனு அவர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு அறிவிப்பாளர் இ.ஏ. பிரபாகரன்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: த தருமபுரி மாவட்ட இணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தற்போது நிலவும் எல்லினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என

எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் பயிரிடப்படும் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண்மை பயிர்களுக்கு பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செயல்பட உள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தில் செயல்படுத்த பஜாஜ் அலைன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ்

சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது தேவைப்படும் ஆவணம் பதிவு விண்ணப்பம், விஓ வழங்கும் நடப்பு பசலைக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டுத் தொகையாக நெற்பயிருக்கு ரூபாய் 39,100, நிலக்கடலைக்கு ரூபாய் 22,600 மற்றும் சோளப்பயிருக்கு ரூபாய் 10,300 வழங்கப்படும். மேலும் நெல் சோளம் நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ரூபாய் 782, சோளப்பயிருக்கு ரூபாய் 206 மற்றும் நிலக்கடலைக்கு ரூபாய் 452 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு பயிர் காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in என்ற இணையதள முகவரியும், மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசிய மையமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகலாம் என தருமபுரி மாவட்ட இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தியை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளின் பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைக்கட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டே அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிறத்தில் புள்ளிகளுடன் வெண்கல தோட்டத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்கள் பாதிப்பு பட்டை செய்யும். இளம் காய்களுக்கு சிலந்திகளால் பாதிக்கப்படுகிறது. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்தும் குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதியில் மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதியில் மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனின் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி அல்லது குளோரோபைரிஸ் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு பகுதிகளில் மரத்தின் சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்தையை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதியை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லி அளவு அல்லது டைகோபால்ட் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகளை முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தையை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு வேளாண்மை அறிவியல் நிலைய அலுவலர் அறிவுறுத்தப்படுகிறது.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே, இணைந்திருக்கின்றோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW Neo Steel.
6: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A+

0: சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை சார்ந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறோம் நேயர்களே.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தமிழ்நாடு ஷெட்யூல் ரைட் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா ஆகஸ்ட் 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக அன்போடு அழைப்பது ஏஜே ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ் தலைச்சோலை.
7: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
13: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
14: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரி.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கு பெற்று அவங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய காணங்களை காற்றலையில் கலந்துவிடும் அந்த இனிமையான தருணத்தை நோக்கி நம்ம 1-2 மணி நேரம் வெயிட் பண்ணலாமா? இன்னைக்கு இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
4: தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அமுதம் மாதிரி தான். அது வந்து குழந்தைக்கான எதிர்கால ஒரு ஒரு ஒரு பேசிக் நியூட்ரிஷனே அதுதான். ஒரு குழந்தை வந்து எப்படி எந்த அளவுக்கு தாய்ப்பாலை அட்டாச்சாக குடித்து அது நல்லபடியாக வளருதோ அதன் பொறுத்து வரைக்கும் பிற்காலத்தில் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒபீசிட்டி, சைல்டுஹுட் ஒபீசிட்டி, அப்புறம் மெடிக்கல் டிசார்டர்ஸ், இந்த மாதிரி டயபெட்டிஸு, மற்ற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வராமல் தடுக்கப்படுது. அது ஆரம்பத்திலிருந்தே அந்த தாய்ப்பால் கரெக்டாக கொடுத்து ஒரு அட்லீஸ்ட்டு 6 மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே உணவாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற பொழுது அந்த சமயத்திலையும் அவங்களுக்கு வந்து வளர்ற வித டைம்லேயும் சரி, தாய்ப்பால் கொடுக்கும் சமயத்திலும் சரி, தொற்று நோய்களோ அல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் மற்ற இன்ஃபெக்ஷன்ஸோ வராமல் இருக்கும். எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிஸு, ஒபீசிட்டி, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், உடல் பருமன் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மூளை வளர்ச்சிக்கும் மூளையோட திறன் இதுக்கும் வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் அவசியம்ங்கிறது வந்து பெண்கள் உணரணும். அதுக்கான சப்போர்ட் வந்து ஃபேமிலி கொடுக்கணும். அப்போ தான் எதிர்கால தலைமுறை வந்து நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியத்துடன் வளருவாங்கங்கிறது நான் சொல்லி. குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இல்லாமல் அந்த கால் காதில் சீல் வடிதல் போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த சிஎஸ்ஓஎம் ஏஎஸ்ஓஎம்னு சொல்லுவோம். இப்போ பாட்டில் ஃபீட் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக வந்ததுன்னா பேபிஸ்க்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். தாய்ப்பால் எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருள். அதுவும் இல்லாமல் மூளை வளர்ச்சி ஐக்கியம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், உடல் பருமன் சொன்னதான். தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராமல் மார்பக புற்றுநோயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே குறையுது. அதில் மற்றும் பால் கொடுக்கும் பொழுதே பிரசவத்திற்கு பிறகு கர்ப்பப்பையோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். கிட்டத்தட்ட பெரிய பூசணிக்காய் சைஸில் இருக்கிற கர்ப்பப்பையாகப்பட்டது சாதாரண எலமிச்சம்பழ சைஸ்க்கு வரணும் அப்படின்னாவே அதுக்கு பேர் இன்வல்யூஷன் சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கும் அந்த தாய்ப்பால் கொடுக்குறப்ப உருவாகக்கூடிய ஹார்மோன் வந்து அந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் வந்து கர்ப்பப்பை சுருங்கும் தன்மையை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி அம்மாவுக்கும் வந்து சீரான உடல் ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பர்டிகுலராக அம்மாவுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறப்ப அவங்களுக்கு உடல் பருமன் வராது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்ப

0: கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான சேஃப்டி மெக்கானிசமாகவே இருக்குது, இது ப்ரிவென்டிவ் மெத்தடாகவே இருக்குது தாய்ப்பால் கொடுக்கறது. ஸோ பெண்கள் வந்து ஒபீசிட்டி குறையும், எதிர்காலத்தில் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் குறையும், அதே டைம் வந்து அவங்களுக்கும் வந்து யுட்ரஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் இன்வல்யூஷன்லாம் ப்ராப்ளம் கரெக்டாக டைமுக்கு நடக்கும். இது மக்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கணும். 6 மந்த்ஸ் மினிமம் கொடுக்கணும், மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்குமே கொடுக்கலாம். அந்த டைமில் மதர் கேர் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க உடலில் வந்து அனீமியாவோ, அதாவது இரத்த சோகை, மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்களோட நியூட்ரிஷனை நல்லா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பால் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா மதர்க்கு சோர்வு, இரத்த சோகை, சோர்வு எல்லாம் வரப்போ அவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கான இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். ஸோ ஃபேமிலியும் சேர்ந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம்.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: நேயர்கள், இனி கேட்கலாம். புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னை அஞ்சலாக.
7: நேரம் 8:30.
8: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
9: புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நிகழ்வு இன்று காலை 8:10 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் தொடங்கியது.
8: நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல்துறை இயக்குநர் மற்றும் அணிவகுப்பு தளபதியுடன் இணைந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பார்வையிட்டார்.
9: பைப் பேண்ட் மற்றும் தாளவாத்திய சிறப்பு இசைக்குழு அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு சமய குருமார்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண கொடிக்கு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அணிவகுப்பு தளபதி அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை வழங்குமாறு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வண்ணக்கொடியை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கினார். மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை அணிவகுப்பு வீரர்களின் வரிசையில் ஒன்றிணைக்க மிதவேக நடை அணிவகுப்புடன் கொண்டு சென்றனர். காவல் சீருடையில் இருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடிக்கு மரியாதை செலுத்தினர்.
8: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அவர்கள்.
9: அதனைத் தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது,
10: நமது காவல்துறைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவரின் உயரிய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு

0: நம்முடைய காவல்துறையை சார்ந்தார். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பதுதான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கிறோம். அதற்கனுடைய மனமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய விருதுதான் இந்த உயரிய விருது, நம்முடைய பிரசிடென்ட் போலீஸ் கலர் விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது நாம் அணியும் பொழுது நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள். எந்தவித அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக நீங்கள் இருப்பது என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் உரையாற்றினார்.
2: புதுச்சேரி காவல்துறை வரலாற்றில் இன்று ஒரு பொன்னான நாள், நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது, பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ரமேஷாஜி அவர்களின் பொன்னான கரங்களால் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்படும் ஒரு நாள். குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது தான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். 2047 நாடு சுதமடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக வேண்டும் என்று லட்சிய இலக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இந்த இலக்கை அடைய காவல்துறையின் பங்கு உயிர் நாடியாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்களை. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்போது,
3: ஆஜ் புதுச்சேரி கி ஜனதா ஒரு விசேஷ கர்கர் புதுச்சேரி போலீஸ் கே லியே ஐதிஹாசிக் தின் கே அவசர் பர் உபஸ்தித் சபி, ஆஜ் மே ராஷ்டிரபதி கா நிசான் புதுச்சேரி கோ ஜோ பிராப்த் ஹுவா ஹே இஸ்கே லியே பஹுத் பஹுத் சுப்காம்னாயே ஔர் பதாய் தேனா சாஹ்தா ஹூம்.
4: கொடி வழங்கல் என்ற பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்டிரபதி போலீஸ் கலர் அவார்ட் பிரதான் கர்னே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. போலீஸ் கே லியே சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹே. ஆஜ் சே ஹி புதுச்சேரி போலீஸ் தேஷ் கி உன் போலீஸ் ஃபோர்சஸ் மே ஷாமில் ஹோ கயா ஹே ஜிஸ்கோ ராஷ்டிரபதி ஜி நே அப்னா நிசான் பிரதான் கியா ஹே. இஸ் அவசர் பர் தேஷ் கி மஹாமஹிம் ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு ஜி, ஹமாரே சன்மானிய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி ஔர் குரு மந்த்ராலய கி ஓர் சே மே புதுச்சேரி கி போலீஸ் ஔர் புதுச்சேரி கி ஜனதா ஔர் முக்கியமந்திரி புதுச்சேரி கோ ஹ்ருதய சே பஹுத் பஹுத் பதாய் ஔர் சாதுவாத் தேனா சாஹ்தா ஹூம்.
4: குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில மாநிலங்கள்

0: எங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான், புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மித்ரோ தக்ஷிண் பாரத் மே சார் விபின் ஸ்தானோ மே பிக்ரா ஹுவா யே புதுச்சேரி ஔர் இஸ்கி லா அண்ட் ஆர்டர் கி சிந்தா கர்னே வாலி யே புலிஸ் ஃபோர்ஸ் ஆப்கி கடி மெஹனத் சமர்ப்பண் ஔர் பஹதூரி கா யே பிரதீக் ஹே ஜோ புதுச்சேரி புலிஸ் கா நிசான் அது மேரே சாம்னே ஷான் கே சாத் லஹரா ரஹா ஹே.
0: தென் பாரதத்தின் நான்கு மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது.
1: சாத்தியோ ராஷ்டிரபதி துவஜ் கிசி பி டிசிப்ளின் ஃபோர்ஸ் கே லியே உஸ்கே ஜீவன் கால் கா சப்சே கௌரவபூர்ண க்ஷண் ஹோதா ஹே. புதுச்சேரி புலிஸ் பலே ஹி சங்க்யா மே 5000 से कम हो मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं. ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है. आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज ஆப் இஸ் சன்மான் கே அதிகாரி பனே ஹோ.
0: குடியரசுத் தலைவரின் கொடி, பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட, நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: மித்ரோ முஜே பரோபர் யாத் ஹே ஜப் கொரோனா கா அபூத்பூர்வ சங்கட் சமக்ர விஸ்வ கே லியே சேலஞ்ச் பனா ஹுவா தா தப் மே ஹர் ரோஜ் தேஷ் பர் கே சபி ராஜ்யோ ஔர் விசேஷ்கர் யூடி கா ஜாயஜா கிருஹ மந்த்ராலய மே பேட் கர் லேதா தா. उस वक्त पुदुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुदुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा के लिए याद रखूंगा.
0: நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள்.
1: புதுச்சேரி போலீஸ் கா வோ பராக்கிரம், வோ சமர்ப்பண் ஔர் சேவா கா பாவ் எக் ஐசா அத்யாய் ஹே ஜோ புதுச்சேரி போலீஸ் கே இத்தியாஸ் மே ஸ்வர்ணிம் அத்யாய் கே ரூப் மே லிகா ஜாயேகா.
0: புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது.
1: अंत में फिर से एक बार पुदुचेरी के डीजीपी साहब से लेकर कांस्टेबल तक पूरी पुलिस फोर्स को हृदय से राष्ट्रपति का निशान का गौरव प्राप्त करने के लिए मैं बहुत बहुत बधाई देना चाहता हूं. वंदे मातरम.
0: இன்று புதுச்சேரியின் டிஜிபி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய் கான்ஸ்டபிள் வரை அனைவருக்கும் இந்த பொன்னான வேளையான குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி வழங்கல் நாளன்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம்.
2: மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமது உரையில் மேலும் பேசும்போது, அனைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்கும் என்றார்.

0: விழாவில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியின் சிறிய வடிவத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் காவல்துறையின் இரண்டு விருதாளர்களுக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலர், பல்வேறு அரசு துறை மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், காவலர்கள், காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
1: தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவாயம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து படைப்பிரிவினர் கொடியணி அணிவகுப்பிலிருந்து வெளியேறினர்.
0: விழா நிறைவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விழா இனிதே நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொழில்நுட்பம் ஆர். ஜெயந்தி, ஜி. பாலகுரு ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. என்இசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
11: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
12: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
13: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
14: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
15: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலில் கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்களாக. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி எந்த மாவட்ட நேயர்களுக்காக வளம் வருது அப்படின்னா, அனைத்து மாவட்ட நேயர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கலந்து விடலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலையங்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81-1-0-25, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு

0: பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காட்டலையில் கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்களாக.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: தமிழ்நாடு ஷெட்யூல்ட் ரைட் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன் சண்முகப்பிரியா, ஏற்காடு.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். Counseling code 2648.
5: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
6: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நேயர்கள், இனி கேட்கலாம் தகடூர் தகவல்கள். வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
6: மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத்

0: அமைப்பின் மூலமாக போதை இல்லாத இளைஞர்கள் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் போதை பழக்கம் இல்லாத இளைஞர்களை கட்டமைத்து 2047 இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான். தருமபுரி மாவட்ட மை பாரத் கேந்திரா மற்றும் கலைத்தாய் சிலம்பம் இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை இலக்கியம்பட்டியில் உள்ள பெருமாள் கோயில் வளாகத்தில் நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் 300 மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பிரதமர் உரையை காணொலி மூலம் கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலைத்தாய் சிலம்பம் பயிற்சி பள்ளியின் மாணவர்கள் மல்லர் கம்பம், சிலம்பம், சுருள் போன்ற தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை போதை இல்லாத இந்தியா என்ற தலைப்பில் நடத்தினர். போதை இல்லா இளைஞர்களை உருவாக்க மை பாரத் கேந்திரா பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு சிவசண்முகம் தெரிவிக்கிறார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்கட்டி அவங்களுக்கு போதைக்கு பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்லை. அதனாலதான் வந்துட்டு நம்ம மை பாரத் மூலமா

0: கலைத்தாய் சிலம்பம் இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை இலக்கியம்பட்டியில் உள்ள பெருமாள் கோயில் வளாகத்தில் நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் 300 மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பிரதமர் உரையை காணொலி மூலம் கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலைத்தாய் சிலம்பம் பயிற்சி பள்ளியின் மாணவர்கள் மல்லர்கம்பம், சிலம்பம், சுருள் போன்ற தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை போதை இல்லாத இந்தியா என்ற தலைப்பில் நடத்தினர். போதை இல்லா இளைஞர்களை உருவாக்க மை பாரத் கேந்திரா பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு சிவசண்முகம் தெரிவிக்கிறார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்கட்டி அவங்களுக்கு போதைக்கு பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் வந்துட்டு நம்ம மை பாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில் வழி நடத்தி இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். அதற்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாமல் நாடு வந்துட்டு எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால் இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில் வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு எழுச்சி அளிப்பதாக மை பாரத் கேந்திராவின் தன்னார்வ தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: ராதா குப்பன், நான் MABED படிச்சிருக்கேன். மை பாரத் கேந்திராவில் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அதனோட அடிப்படையில் விழிப்புணர்வு கொடுத்தது வந்து பாரத பிரதமர் தான். அவர் வந்து நிறைய பண்ணிட்டு வராரு. இளைய தலைமுறைக்கு வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து அவங்களுக்கு பயனடைய வைக்கணும், எந்த விஷயத்துலலாம் இருந்து நம்ம வந்துட்டு அவங்கள நம்மளோட இதுக்கு கொண்டு வரணும், நல்ல ஒரு எஜுகேஷன் தரணும், நிறைய காம்படிஷன்ஸ் தரணும், ஸ்போர்ட்ஸ் தரணும் அப்படின்றது வந்து அவர் ரொம்பவே பண்ணுறாரு. அதில் ஒரு விஷயந்தான் போதை இல்லாத இந்தியா. அந்த போதை இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் லக்கியம்பட்டியில் நடந்துச்சு. அதில் வந்து நிறைய பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க, மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க, பெரியவங்க சின்னவங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பாரத பிரதமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2047 நம்மளோட நாடு வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக மாறணும் அப்படின்றது என்னோட ஆசை மட்டும் இல்லை, தருமபுரி மக்கள் சார்பாக எல்லாரோடைய ஆசையும் தான். நன்றி.
0: போதை பழக்கத்தினால் ஏற்படும் விளைவுகள், அதன் தீமைகள் குறித்து தொடர்ந்து மை பாரத் கேந்திரா மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சின்னாறு வனப்பகுதியில் உள்ள தலைமை நீரேற்று நிலையம், நீர் உந்து நிலையம் மற்றும் நீர் உறிஞ்சும் கிணறுகள் ஆகியவைகளை மற்றும் அம்ரித் 2.0 திட்டத்தின் ஒரு பகுதியாக புதியதாக நீர் உறிஞ்சும் கிணறுகள் அமைக்கப்படும் இடத்தினையும் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தேர்வு நிலை பேரூராட்சியில் 2022-2023 ஆண்டு அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் 19.46 கோடி மதிப்பீட்டில் பெண்ணாகரம் பேரூராட்சி பகுதி முழுவதும் குடிநீர் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ள நிர்வாக அனுமதி ஆணையிடப்பட்டதை தொடர்ந்து இத்திட்ட பணியில் 5 இடங்களில் 11.10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 7 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இத்திட்ட பணிகளின் ஒரு பகுதியாக வனப்பகுதியில் உள்ள சின்னாற்றில் 3 எண்ணிக்கை நீர் உறிஞ்சும் கிணறு, 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட தொட்டி அமைத்து 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு பைப் லைன் அமைக்கும் பணிக்கு வனத்துறையில் அனுமதி பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சின்னாறு வனப்பகுதியில் ஏற்கனவே உள்ள தலைமை நீரேற்று நிலையம், நீர் உந்து நிலையம் மற்றும் நீர் உறிஞ்சும் கிணறுகள் ஆகியவற்றையும் மற்றும் அம்ருத் 2.0 திட்டத்தின் ஒரு பகுதியாக சின்னாறு வனப்பகுதியில் புதிதாக நீர் உறிஞ்சும் கிணறுகள் அமைக்கப்படும் இடத்தினையும் மாவட்ட ஆட்சியர் அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு நீர் உறிஞ்சும் கிணறுகள் மற்றும் தரைமட்ட தொட்டி அமைக்கும் பணிகள் குறித்து உரிய அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்திற்கு உட்பட்ட கொலசனல்லி கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 1/8/2026 முதல் தொடங்கி 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிக அவசியமாகும். இந்த காலகட்டத்தில் கணக்கெடுப்பு அலுவலர்கள் வீடுதோறும் நேரில் வருகை தந்து வீடு தொடர்பான விவரங்களை சேகரிப்பார்கள். இந்த கணக்கெடுப்பில் வீடு தொடர்பான 33 தகவல்கள் கேட்டு சரிபார்க்கப்படும். கணக்கெடுப்பின் போது வழங்கப்படும்

0: அனைத்து தகவல்களும் சட்ட விதிகளின்படி ரகசியமாக பாதுகாக்கப்படும். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்பொழுது அவரை அன்புடன் வரவேற்று உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குடற்புழு நீக்க நாள் முகாம் நாளை அதாவது 10/8/2026 அன்று நடைபெற உள்ளதாக மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் தெரிவிக்கிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டத்தின் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் பேசுறேன். நமது மாவட்டத்தில் எதிர்வரும் 10/8/2026 திங்கட்கிழமை அன்று தேசிய குடல்புழு நீக்க நாள் நேஷனல் டிவார்மிங் டே கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடல்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 முதல் 30 வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடல்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். குடல்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் குழந்தைகளுக்கு வழங்குவதால் ஏற்படும் நன்மைகள்: இரத்த சோகையை தடுக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது, அறிவுத்திறன் மேம்படுகிறது, உடல் வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது. ஆகையால் தருமபுரி மாவட்டத்தில் தகுதி உள்ள அனைத்து குழந்தைகள் மற்றும் பெண்களும் அல்பண்டசோல் மாத்திரையை தவறாமல் உட்கொள்ள வேண்டும். இதன் மூலம்
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தகடூர் தகவல்கள் வழங்கினர் மாவட்ட செய்தியாளர் மா தன்னபாணி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
3: 2026 urges citizens to always cheer for Bharat. Har Ghar Tiranga campaign begins with multiple events across the country. Vice President and Prime Minister appeal to people to renew commitment to Viksit Bharat by joining this movement. Jharkhand government agrees to scrap JPAC preliminary exam over allegations of irregularities. Protesting students say agitation will continue. 3 JPAC members resign from their posts. Defence Minister Rajnath Singh asserts Operation Sindoor sent global message that India will go to any extent to protect its citizens with zero tolerance approach to terrorism. Pradhan Mantri Awas Yojana Urban has crossed major milestone with over 1 crore houses handed over to beneficiaries so far. And Typhoon Dolphin hits China's eastern coast, over 1300 flights cancelled while 3 lakh people relocated. And now the news in detail. Prime Minister Narendra Modi today met the medal winners of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi. Sharing a video message, Mr. Modi said that those who participate in sports will prosper in life and urge citizens to always cheer for Bharat.
4: Jo khelega, wo khelega. Always cheer for Bharat. Bharat Mata ki.
5: Jai.
4: Bharat Mata ki.
5: Jai.
4: Bharat Mata ki.
5: Jai.
3: India finished at the fourth spot on the medals table at the games held in Glasgow, Scotland between 23rd of July and the 2nd of August. Indian athletes won 39 medals including 13 gold, 17 silver and 9 bronze across various sporting disciplines. The Har Ghar Tiranga campaign is being celebrated nationwide to foster a sense of patriotism among citizens, strengthen national unity and promote India's cultural heritage.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை. அதற்கு முன்னதாக
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா? 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
1: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தருமபுரி.
10: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா August 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலை.

0: இணைந்திருந்தோம் இடைவிடாத இசை மழையோடு.
1: தமிழ்நாடு ஷெட்யூல்ட் ரைட் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன், சண்முக பிரியா, ஏற்காடு.
2: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: இனிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நெய் உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது மெல்லிசையாக வலம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு விருப்பமான காலம் கடந்த காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் ஒரு இனிமையான தருணம் தான் இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலையங்கள் 0434-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் அழைத்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பேசலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்கலாம். வருக, வணக்கம்.
7: சேவா மேடத்துக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்கயா?
7: தருமபுரி மாவட்டம் பாப்புலேட் மாவட்டம் மாலகப்பாடியில இருந்து குமரேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
7: படம் வந்து சீர்வரிசை, பாடல் வந்து பஞ்சாங்கம் பார்க்க சொல்லட்டுமா? பாத்துங்க.
0: அந்த படம் பாத்திருக்கீங்களா?
7: பாடல்
0: சார்பா கேட்டு ரசிக்கலாம். இதோ பாருங்க உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் எட்டாம் ஆண்டு திருவிழா August 10 to 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நித்தம் நித்தம் நினைவுகளை ஆசி போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலையங்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணில் மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணில் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81-1-94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலையில் தவள விடலாம். வாங்க 10:07 காற்றலையில் பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: அன்போடு அறிவிப்பாளர் சிவகாமி அவர்களுக்கு, சகோதரி அவர்களுக்கு இனிமையான இரவுக்கும் நாம் கூறுவது கோவிந்த சபை திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலியர்கள்
2: என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
3: நடிகர் செல்வம், சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, சிவகுமார் எல்லோரும் கட்டம் கிரக பிரவேசம் அந்த படத்திலிருந்து எங்க வீட்டு வேலைக்கு போய் இளமை திரும்ப பண்பலை நேயர்கள் எல்லாருக்காகவும் கொடுங்க.
2: உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இனிமையான பாடல் இதோ இந்த இனிய தருணத்தில். நன்றி.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: இமைக்கும் நொடிப்பழுதினையும் இனிதாக்கி தரும் இது இனிசி சரலில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை காற்றலையில் தவள விடும் நேயரை வரவேற்போமா? வணக்கம்.
5: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன
4: ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்குது. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கும். என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாங்கய்யா?
5: பத்ரகாளி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: இனிசை சாரலில் இசை மெட்டுக்களாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவள விடும் நெய்யறி வரவிருப்பும் வருக வழக்கம்.
5: காற்று வழியை கானம் பாடி காதுகளுக்கு விருந்து கொடுக்கும் நமது தருமபுரி பண்பலைக்கும்

0: மும்பையில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி இணைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழந்து கணேசன். அம்மா நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்குமா? நம்ம பண்புகளோட இணைந்து பயணிக்கும் பொழுது ரொம்ப துள்ளலா இருக்கும்.
1: சரி சரி, சூப்பருங்க. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
0: அம்மா எனக்கு வந்து சந்திப்பு படத்துல இருந்து ஆனந்தம் விளையாடும் வீடு நாங்கள் அன்பில்கள் ஒன்றான கூடு அப்படிங்கிற பாடல் வந்து அனைத்து அன்புகளோட வழங்குமா வாய்ப்பு.
1: எப்படி நீங்க மல்டி டேலண்ட் பர்சனா? என்ன கவிதையா சொன்னீங்க, அதுக்கப்புறம் இப்ப பாட்டோ பாடிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர், உங்களுக்காக அந்த பாடல் நன்றி. இது
0: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமா இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷம் அழகானது. இந்த அழகான தருணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் பாடலை காற்றலையில் தவளவிடும் நெய்யரை ஒரு விருப்பம் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்க பேசுறீங்கயா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக? கண்டிப்பா. இதோ உங்களுக்கான பாடல். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.
1: நன்றி.

0: காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கின்றது. இது உங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மறக்க நினைத்தாலும் மறையாத சுவடுகளாக இனிமையான நினைவுகளை நெஞ்சோடு தாளாட்ட வைத்திருக்கின்றது இன்றைய சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்பும். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: பாசமலர் படம். பாடல் வேண்டும்.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
2: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும். நீ கவலைப்பட. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ வீடுமே வாழ காலி.

0: கண்கள் ஒருங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகுமான ராகங்கள். இன்னைக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிவாடி ஊட்டியிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: சாந்தி நிலையம் படம், இறைவன் வருவான். நான் பாடல் கொடுத்த நன்றி.
0: நன்றி.

0: நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷம் அழகானது. இந்த அழகான தருணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சுகமான ராகங்கள். காற்றலில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல்
1: கொடுக்கலாம்?
0: பாட்டு பாட தெரியுங்களா? இப்ப ஒரு லைன் நீங்க பாடிதான் ஆகணும், அப்பதான் உங்களுக்கான பாடல் கொடுக்க முடியும். என்ன பண்ணுவீங்க? நன்றி நன்றி. இது உங்களுக்கான பாடல்.

0: காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று சுகமான ராகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று அனைத்து மாவட்ட நேயர்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிச்சிருக்காங்க. 10:44 பண்பலையின் சாரலில் பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமிங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
1: நம்ம இதே கணையில இருந்துமா, நீங்க நல்லா இயற்கை நாடு முன்னேற பாட்டு கொடுங்கம்மா.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிம்மா.

0: அக்காலத்தால் அழியாத காவிய காணங்களை காற்றாலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்களாக 10:51 காற்றாலையில் பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, சவுந்தரராஜன் ஜானகிமா.
0: சூப்பருங்க. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: மாட்டுக்கார வேலன் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்கம்மா.
0: கொடுத்துடலாங்க. நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
1: ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கும் தர்மபுரி பண்பலைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றி நன்றி.
2: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
3: பட்டுக்கொள்ளவா.

0: இமைக்கும் நொடிப்பொழுதினி மினிதாக்கி தரும் இது இனிசி சரலில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: என்ன
0: படத்துல பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: நல்லவரை
0: இதோ உங்களுக்கான பாடல். நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேயராக நம்மோடு இணையவிருக்கும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கயா?
1: கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் தரகம்பட்டியிலிருந்து மலைச்சாமிங்கம்மா.
0: சொல்லுங்க மலைச்சாமி, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: படம் வந்து ஆட்டுக்காரால மேல.
0: சரி,
1: பாடல் வந்து பருத்தி எடுக்கையில.
0: நீங்க ஒரு லைன் பாடுங்க பாக்கலாம்.
1: பருத்தி எடுக்கையிலே அந்த பாடுங்க.
0: நன்றி நன்றி நன்றி. இது உங்களுக்கான பாடல்.

0: வாழ்த்துக்களும் இணைந்திருந்தோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். மீண்டும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாளை இரவு 10 மணிக்கு உங்கள் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today met the medal winners of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. In a social media post, Mr. Modi said that each one of them has made the nation proud through their exceptional performances, and their success will motivate many youngsters. India finished at the 4th spot on the medal table at the Games held in Glasgow, Scotland between 23rd of July to 2nd of August. Indian athletes won 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze across various sporting disciplines. The Har Ghar Tiranga campaign is being celebrated nationwide to foster a sense of patriotism among citizens, strengthen national unity and promote India's cultural heritage.

மறக்க நினைத்தாலும் மறையாத சுவடுகளாக இனிமையான நினைவுகளை நெஞ்சோடு தாளாட்ட வைத்தது இன்றைய சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்தது. அருமையான பாடல் தொகுப்புகளை அனைத்து நேயர்களும் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கு நன்றிகளும்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இணைந்திருக்கின்றோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிய தருணம் 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல், நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர்மா சர்க்குணம் அவர்கள். 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெருவிலிருந்து வழங்கும் நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்மோடு இணையவிருக்கும் குட்டி குழந்தை எம் தமிழினி. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர்கான் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:35 சந்தோஷ சாரல் கேட்டு ரசிக்கலாம். காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், இதில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபாலின் இன்றொரு தகவல் கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது கேட்டு ரசிக்கலாம். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சிவில் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 11:05 பொன்னியின் புதுப்புணர், 12:10 அறிவியல் மலர், 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை கேட்டு ரசிக்கலாம். 1:10 திக் திக் நிமிடங்களாக நேயர் விருப்பம் நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கின்றது. 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயில் முழுவதும். 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பம் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்டு ரசிக்கலாம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கின்றது. 3 மணிக்கு கலகலப்பான கட்சிவையில் கலக்கல் பாடல்கள் உங்கள் தேர்வில் வளம் வர கேட்டு ரசிக்க. மாலை 4 மணிக்கு விறுவிறுப்பான வெடித்திடும் வினாக்கள் நிகழ்ச்சி. 5 மணிக்கு அந்தி மாலை நேரத்தை அலங்கரிக்கும் மாலை திண்டல். 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினபுரு திருக்கோயில் கேட்டு ரசிக்கலாம். 6:10 இசை மின்னல் உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திர இசை. 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் வேளாண் அனுபவம் குறித்து ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த எஸ் தம்பிதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இளந்தென்றல் நிகழ்ச்சியில் நாளைய தலைப்பாக சொல்லுக வெள்ளுக நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கின்றது. 9:30 இடைவிடாத இசைமலை உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது. 10:00 சுகமான ராகங்கள், சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் உங்கள் அபிமான பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய வளம் வரும் நிகழ்ச்சிகளின் நிரல். இனி கேட்கலாம் ஒருங்கு முன் ஒரு சிந்தனை. எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை. எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள்.

படுத்திருந்தோம் இது உறங்கும் முன் ஒரு சிந்தனையோடு. இசை கீற்றுகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய தருணம் 11:14. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.